நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 2ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி மாதம் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் சிந்து பைரவி.

0: இதுவரை வலம் வந்தது சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை 3 அதிகாரம் 2 குறட்பா.

பறவைகளுடைய பெருமையை அளவிட்டு சொல்ல புகுதல் இவ்வுலகத்திலே பிறந்து இறந்தவர்களை எண்ணிக் கணக்கிடத் தொடங்கினார் போன்றதாகும்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலைமணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் ஆடுகளம், பிஃபா உலகக்கோப்பை 2026 ஒரு பார்வை, தொடர்ந்து செய்திச் செய்திகள். மருத்துவ நேரத்தில் மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் ஆகியன இடம்பெறும். 8:00 இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் இன்று உங்கள் கையில் உயிர் உரங்கள், திருவரங்கம் பொன் ராஜு அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். நினைவெல்லாம் நித்யா சில்லனு ஒரு காதல் திரைப்படங்களிலிருந்து. பிற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாதிரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் இன்று ஆனந்த கண்ணீர். 12:50 பாப்கார்னர். 1:00 மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ஏ ஆர் வெள்ளைசாமி குழுவினர் வழங்கும் உடுக்கு பம்பை பாடல்கள். 3:00 இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாதிரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும்.

யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் தரும் நல ஆலோசனைகள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 வரும் இலக்கிய பேளையில் இன்று நீர் வழிபடவும் புனை உரை வழங்குகிறார் கவிஞர் க. புத்திரசிஹாமணி அவர்கள். தொடர்ந்து வாழ்க்கைக்கு வள்ளுவம் உரை வழங்குகிறார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் இன்று ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நீரலை நிகழ்ச்சி.

இரவு 8 மணிக்கு ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம், தொடர்ந்து இரவு இசை. இனிமே 9:15 இசைக்கும் இனியராகும் 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை மணி 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம். காலை 9 மணிக்கு அரங்கேசியில் டாக்டர் கே யாமினி கிருஷ்ணா அவர்கள் பாடியுள்ள பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் நிலைய கலைஞர்கள் பங்கு பெற்ற வாத்திய விருந்து. மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்தி மடல், 9:15 செய்திச் சுடர். இரவு 10 மணிக்கு அரங்கசியில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் ஜலதரங்கம், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், தின்னியம் வை கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி டி பாலசுப்ரமணியம் அவர்கள் கடம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: ஆறு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: The police registered a case against 6 individuals and arrested 4 of them last night. 4 officials from the Lucknow Development Authority, Fire Department and Electricity Department have also been suspended following directives from Chief Minister Yogi Adityanath. In connection with the fire incident in Lucknow, Aliganj police have registered an FIR under relevant sections of the BNS and the Uttar Pradesh Fire Service Act against 6 named accused and other responsible persons. Meanwhile, the state government has ordered a high-level inquiry into the fire incident. A special investigation team, SIT, was formed to investigate the incident, and its members will submit their report within 7 days. And at least 15 people, mostly students aged 16 to 25, died in the tragic fire yesterday afternoon. Indian Embassy in Doha has announced that Qatari authorities have confirmed the deaths of 12 Indian nationals in the Ras Laffan incident Sunday night. In a social media post, the embassy extended its condolences to the bereaved families and offered prayers for the departed souls. It also stated that Qatari authorities confirmed all those injured in the incident are in stable condition and receiving appropriate medical treatment. The embassy is working in close contact with Qatari authorities to provide all possible help to the Indian nationals and their families affected by this incident, ensuring the swift repatriation of the deceased remains to India. Star shuttlers Lakshya Sen and Tanvi Sharma will lead India's challenge at the U.S. Open Super Badminton Tournament beginning today in California. World number 14 Lakshya Sen, seeded second, will take on Belgium's Julien Karagi in the opening round of the men's singles event. Former World Championship silver medalist Kidambi Srikanth, seeded fifth, will face Chinese Taipei's Liao Chiaofu in the first round match. Unseeded Indian shuttler Sanit Dayanand will begin his campaign against Japan's fourth seed Yudai Okimoto, while S. Shankar Muthuswamy Subramanian will take on a qualifier in the round of 32. In women's singles, India has a strong contingent of 7 players in the main draw, led by 5th seed Tanvi Sharma and 6th seed Devika Sihag. 17-year-old Tanvi will open a campaign against Germany's Yvonne Lee. In women's doubles, Commonwealth Games bronze medalist Teresa Jolly, Gayatri Gopichand will face Spain's Paula Lopez and Lucia Rodriguez in the opening round. And that is the end of this news bulletin.
1: நேரும் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
3: இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறக்க உணர்வோடு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும். அன்பு சுரக்க வேண்டும் இதயத்திலே. தற்காலத்திலே பார்த்தால் மூளை திறன் வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகியிருக்கிறது, ஆனால் இதயம் தேய்ந்து கொண்டே வருகிறது. இதயத்திலே இரக்கமில்லை. இரக்கம் இருந்தால்தானே அடுத்தவருக்கு ஈகின்ற தன்மை வரும். ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த கடைசியா ஒரு குழந்தை பிறந்தா, நல்லா வளர்த்தார், படிக்க வச்சார், வளர்ந்த பிறகு திருமணத்தையும் பண்ணி வச்சார். அந்த மருமகள் நல்ல தலைவாடு இலை போட்டு அறுசுவை உணவோடு பரிமாறினார். காலம் செல்ல செல்ல இவருக்கு நோய் பற்றியது. லொக்கு லொக்கு என்று இரும ஆரம்பித்தார். உடனே அந்த தலைவி, உங்கள் தந்தையார் எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே வெளியிலே இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டாள். உடனே பிள்ளை தந்தை இடத்துல சொன்னான், அப்பா உங்களுக்கோ நோய் வந்து விட்டது, எப்பொழுதும் எரிமிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் வெளியிலேயே இருங்க என்று சொல்லி திண்ணையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்து வைத்தோம், இப்படி திண்ணையில் கொண்டு வந்து விட்டு விட்டானே, கடும் குளிர் என்ன செய்வது என்று கலங்கினார். காலம் செல்ல ஒரு பெயர குழந்தை பிறந்தான். அவன் வளர்ந்தான், நல்ல வாழ இலையில அன்னமிட்ட அந்த மருமகள் பிறகு மஞ்சட்டியிலே கொண்டு வந்து போட்டார். ஆறிப்போன சோறும் ஊசிப்போன காயும் கிடங்கும். விதி என்று நினைத்து கொண்டு அப்படியே சிரித்து கொண்டே அவர் வந்து காலத்தை போக்கினார். இந்த குழந்தை பிறந்தார் இல்லையா, பெயரன், பெயரை உடையதால் பெயரன். தாத்தாவின் பெயரை பேர பிள்ளைகளுக்கு வைப்பதனாலே தான் பெயரன் பெயர்த்தி என்று பொருள். எல்லோரும் பேரன் பேர்த்தி என்கிறார்கள், அது அல்ல. அவன் என்ன பண்ணான், தாத்தா சாப்பிட்ட அந்த எச்சில் களம் இருக்கு இல்லையா, மண்கலத்தை எங்க கீழே போட்டு உடைச்சிருவாரோ, அவருக்கு கை நடுக்குது, வயசாகி போச்சு, கழுவி கழுவி கொண்டு போய் கவுத்து வச்சான். அவருக்கு ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி, பட்ட துன்பமெல்லாம் மறைஞ்சு போச்சு. தவமிருந்து பெற்ற பிள்ளை வெளியில் தள்ளினான், ஆனால் நம்முடைய பெயர பிள்ளையோ நாம் உண்ட எச்சில் கலத்தை கழுவி வைக்கிறதே என்று மனமோ எழுந்து போனார். ஒரு நாள் தாய் பார்த்துட்டா,

அடா பயிலை, எப்படி இந்த காரியத்தை செய்கிறாய், இங்கே வாருங்கள் என்று சொல்லி கணவனை அழைத்து இந்த கொடுமையை பாருங்கள் என்று சொல்லி இவன் அந்த எச்சில் சட்டியை கழுவி வைக்கிறார் என்று சொல்ல, ஏன் கழுவினாய் என்று பெற்றோர்கள் அதட்ட அந்த பிள்ளை என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, தாத்தாவை பாருங்கள், வயதாகிவிட்டது, கண் பஞ்சடைந்து விட்டது, கை கால்கள் நடுக்குகின்றது. அவர் உணவை உண்டுவிட்டு அந்த மண்டலத்தை கழுவுகின்ற பொழுது எங்கே கீழே போட்டு உடைத்து விடுவாரோ என்று எண்ணித்தான் நான் அதை கழுவி வைத்தேன் என்று சொன்னான். ஏண்டா அதை போய் கழுவுன, அது உடைஞ்ச உனக்கு நான் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்டார்கள். அப்பதான் சொன்னான், அப்பா அம்மா, எப்படி தாத்தா இருக்கிறாரோ அதை போல நீங்களும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கிழவி கிழவியாக வருவீர்கள் அல்லவா, அப்பொழுது இந்த திண்ணையில் உங்களை உட்கார வைத்து இந்த மஞ்சட்டியில் சோறு போட வேண்டும் என்று எண்ணித்தான் எங்கே தாத்தா உடைத்து விடுவாரோ என்று எண்ணி அதை பத்திரமாக நான் கழுவி வைத்தேன் என்று சொன்னான். இதுல என்ன தெரிகிறது என்றால், அந்த பேர பிள்ளையிடத்திலே தாத்தாவிட அன்பு தெரிகிறது. ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். பட்டினத்தார் வந்து திருவோடு கூட கிடையாது, கையில வாங்கி சாப்பிட்டார். ஆயிரக்கணக்கான மரக்கலங்கள் அவருக்கு எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு மாளிகை திண்ணையிலே அதன் உடமையாளர் படுத்திருக்கார், தொந்தி சரிய படுத்திருக்கார். அப்போ வத்தின உடலோட பசி தாங்க முடியாம ஐயா பசிக்கிறேன்னு கேட்டார். உடனே அந்த மாளிகை வாசி, சி போ போ போ என்று விரட்டி அடித்தார். பட்டினத்தார் அப்பதான் சொல்றார், ஏ மானுடா, பாலும் நெய்யும் உண்டு நீ இந்த உடலை வளர்த்து வைத்திருக்கிறாயே, இந்த உடலை பார்த்து தெருவிலே போகின்ற நாய் நரிகள் எல்லாம் நீ மாண்ட பிறகு உன் உடலை இடுகாட்டுக்கு கொண்டு வருவார்கள், அப்பொழுது நாங்கள் தானடா உன்னுடைய உடலை கூறு போட்டு உண்ணப் போகின்றோம், இதயத்தில் இரக்கத்தை வளர்த்துக்கொள் என்று கருத்திலே ஒரு பாடலை பாடி செல்வார். இந்த உலகம் இருக்கிறதே நித்திய வாழ்க்கையில் இது போய் மாறிக்கொண்டே இருக்கும், உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. இருப்பது

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. நம் அனுமதி இன்றி எந்த எண்ணமும் சிந்தனைகளாய் மாறாது. சிந்தனைகள்தான் செயல்களாய் மாறுகின்றன. அப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்மை யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டும். அதனால்தான் சீரிய சிந்தனைகள் சிறப்பான சாதனைகளாய் உருவாகின்றன. புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

தொடங்குவதற்கு இன்று மிகச் சரியான தருணம் என்று எதுவும் கிடையாது. இப்பொழுதே தொடங்கலாம். அப்படி செய்யும்போதுதானே மிக சீக்கிரமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எல் கிருஷ்ணன் குழுவினர் பாடியது.

ஒரு குடையால் மழையை தடுக்க முடியாது, ஆனால் அது நம்மை மழையில் நனையாமல் பார்த்து கொள்ளும். அதே போல்தான் தன்னம்பிக்கை வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்காது, ஆனால் அது எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமையை நமக்கு தரும். இருப்பினும்

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த தன்னோட அரசு வேலையை துறந்து இயற்கை முறையில கடலை பின்னாக்கு போன்ற இடுபொருட்களை கொண்டு மூடாக்கு முறையை பின்பற்றி வைரஸ் பூச்சி தொந்தரவு இல்லாம மரப்பயிர்களுக்கு இடையில் ஊடுபயிரா பப்பாளி வளர்ப்புல சாதிக்கும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மேனாள் விஞ்ஞானி முனைவர் சரவணன் அவர்கள் நம்மிடையே.
2: எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதிக்கின்றேன், நேசிக்கின்றேன். தென்னை சந்தனம் அதில் பப்பாளி வச்சு ரொம்ப சிறப்பான, அதாவது வைரஸ் இல்லாத பப்பாளி உருவாக்க முடிஞ்சுது. ஏன் வந்து இப்போ தரம் சார்ந்த விவசாயத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் ஏற்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். விளைச்சல் சார்ந்த அந்த மனப்போக்கிலேயே செய்யறனால அதிகமாக விளைவிக்கணும்னு சொல்லி தான் இந்த மண்ணை பால் பண்ணது, உரம் போட்டது, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்னே போய் சந்தையில் அதிகமாக இருக்கு. இப்போ நிறைய விளைவிக்கணும், பக்கத்தில் இருக்கிறத விட ஒரு ரெண்டு மூட்டை விளைஞ்சா தான் கெத்து அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு, அது தவறு, அதுதான் பிரச்சனை. விவசாயிகள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும், காலத்துக்கு ஏற்ப அந்த மைண்ட் செட்டில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். தரமான பொருளாக விளைவிச்சு அதன் மூலமாக அதுக்குரிய விலையை பெற்றுக்கிறது, அதுக்குள்ள வருமானத்தை பெற்றுக்கிறது தான் இனி ஃபியூச்சர். நிறைய இந்த மாதிரி விளைச்சல் காட்டு மெஷினரிஸு, ஹெர்பிசைட்ஸ், இந்த மாதிரி களைக்கொல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணி மண்ணில் இறுக்கம், மண்ணில் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை குறைஞ்சது, இந்த மாதிரி பாதிப்புகள் நிறையா இருக்குது. மண் பிரச்சனை மட்டும் இல்லாமல் உணவுகள், அந்த மாதிரி உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றனால நோய்களுமே வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான கெமிக்கல் ரிச்சான ஃபுட்டு சாப்பிட்றது. உணவுகள் மட்டும் இல்லாமல் உலகம் காலநிலையே மாறுற அளவுக்கு, டெம்பரேச்சர் அதிகாகிற அளவுக்கு நல்ல போயிருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய நெல் வயல் இருந்துன்னா அதிலிருந்து மீத்தேன் போகும், மீத்தேன் வாயு நெல் வயலிருந்து போகும்போது வழக்கமாக போகிற கார்பன் டை ஆக்சைடோட 30 மடங்கு அதிகமாக வளிமண்டலத்தை சூடாக்கிடும். அப்போ நிறையா நெல் போகிறதுனால பிரச்சனை தான், தண்ணி தேங்கி நிற்கிற, விளைச்சலும் அதிகம், அதுக்கு விலையும் குறைவு, சுற்றுப்புற சூழலுக்கும் ஒரு கேடு. இப்போ மினிமம் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க, ஆவரேஜா குறைஞ்சபட்ச வெப்பநிலை 3 டிகிரி அதிகமாயிருக்கு இந்தியாவிலேயே. நாக்பூர்ல ரெக்கார்ட் பண்ண டேட்டாவில் 29 இருந்து 32 மேல வந்துருச்சு. அதனுடைய தாக்கங்களை நாம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடிப்படையிலே ஒரு மாற்றம் வரணும். விவசாயிகள் அதிகமாக விளைவிச்சா அரசாங்கத்துக்கோ, வேளாண் துறைக்கோ, விஞ்ஞானிகளுக்கோ, தொழிலாளிகளுக்கோ, வர்த்தகர்களுக்கோ, பொதுமக்களுக்கோ நல்லது. ஆனா தரமானது குறைஞ்ச அளவில் விளைவிச்சா தான் விலை அதிகமாக கிடைக்கும், அப்போ தான் மற்றவங்கள்லாம் விவசாயிகளை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள நிலை வந்து விவசாயிகளாக ஒரு வியாபாரி வாங்கிக்க மாட்டாரா,

குறைவாக இருந்தால் தான் விலை அதிகமாகும். இது இப்போ முதல்ல உள்ள முறை. இப்போ இந்த தரத்தை நோக்கின விவசாயம்னா, இப்போ அந்த மண் கரிமம் வேணும் இல்லைங்களா, இதில் மண் கரிமம் கூடாது, இதில் களை வராமல் இருக்குது, கூலி செலவு குறையும், களை வராமல் இருக்கும். ஆனால் இதனால் மண்ணில் உயிர்களோ மண்ணுக்கு உணவோ கொடுக்க போகிறதில்ல. மண்ணை வந்து பூமி தாயின்னு சொல்லுவோம். ஆனால் தாய்னா அதுக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்குதுன்னா அதுக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா. அந்த உணவு இந்த பிளாஸ்டிக் ஷீட் தராது. நீங்கள் குப்பை போடுறேன்னு சொல்கிறீங்க, அந்த குப்பை வந்து மண்ணுக்கு ஒரு பொறியியல் மாதிரி தான். சூழலியல் வேளாண்மை அப்படிங்கிறது நிறைய ஒவ்வொன்றும் ஒரு கருத்து, அது காலத்துக்கேற்ற மாதிரி வர்றது தான். மண்ணில் உயிர்கள் வாழ்றதுக்கான சூழலை ஏற்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அங்க கரிமம் கூடியிருது விரைவாக. இந்த பப்பாளியில் ரெட் லேடியில் இந்த வைரஸ் பிரச்சனை, மீலி பக்னங்கிற வெள்ளைப்பூச்சி மாவுப்பூச்சி பிரச்சனை, இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த பல பயிர் சாகுபடி பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடுச்சு. இந்த மூடாக்கு போடுறதும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மண்ணோட மைக்ரோ கிளைமேட்டுங்கிற தட்பவெப்பநிலையை மாற்றிடுது. அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படையாக நாலு விஷயங்கள் தேவை. சுவாசத்துக்கு காற்று, உணவு தேவை, நீர் தேவை, உறைவிடம் தேவை. நம்ம விவசாய முறைகளில் அந்த உறைவிடம் இல்லை. இந்த கட்டு மூடாக்குங்கிற அந்த முறையில் அந்த உறைவிடத்தை தர்றோம். அப்போ வந்து அந்த உறைவிடத்தை தரும்போது அங்கே ஏகப்பட்ட நுண்ணுயிரிகள் வந்து 100 மடங்குக்கு பக்கமாக அதிகமாகி பெரிய அளவில் காரியம் செஞ்சு டிராக்டர் உழுக வேண்டியது இந்த கரையானே உழுதுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரிம அளவு வந்து 0.08, 0.6 2.4, 1.5, 3% வரைக்கும் 9 மாதத்தில் என்னோட ஓன் ஃபார்மில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த அங்க கரிமம் கூடுதல் ஆக்குறதுங்கிறது வந்து வழக்கமாக ஏன் ஆகலைன்னா அதுக்கு மாறின வேறு முறைகளை கொண்டாந்தால் தான் ஆகும். அப்படி பண்ணதில் இந்த அங்க கரிமம் மட்டும் கூடலை, அந்த பப்பாளியில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக உள்ள ஃபீனால்ங்கிற காம்பவுண்டும் அதிகமாக இருந்தது. அப்போ அந்த படைப்புலேயே மண்ணில் கரிமம் அதிகமாக இருந்தால் அந்த பழத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குங்கிற அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ எளிதாக கூட்ட முடியும் இந்த கட்டு மூடாக்குங்கிற முறையில். அப்போது மண் வந்து இவ்வளவு சாப்பாடு தரும்போது அதுக்கு நீங்கள் சாப்பாடு தர்றதுக்கு ஒரு ஏரியாவே ஒதுக்கணும். அதில் விளைவிச்சு அதில் வருமானம் பார்க்கறத விட்டுட்டு இப்படி பண்ணலாமான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் 10 ஏக்கர்லேயும் நெல் போடுறதுக்கு பதிலாக, 10 ஏக்கர்லேயும் நீங்கள் பப்பாளி போடுறதுக்கு பதிலாக 30% வந்து இந்த மண்ணுக்கு கம்பு நேப்பியர் கிராஸு, லைவ் மல்ச், அந்த மாதிரி பயிர்களை போட்டு அதை கட்டு கட்டாக கட்டி அடுக்கணும். இது வந்து கிரீன் மென்யூரை விட பெட்டரான ரிசல்ட்டு. குயிக்காக வந்து அங்கக கரிமத்தை மண்ணில் கூட்டுறதுக்கு பேரளவில் உதவியாக இருக்குது. இந்த கட்டு மூடாக்கு போடும்போது என்ன அதிசயம் நடக்குதுன்னா, மண்ணில் இவ்வளவு உயிரினங்கள் இருக்குது, இந்த உயிரினங்கள் வந்து இந்த மாதிரி வெயிலில் இருக்காது. அதுக்கு வந்து ஒரு 9 மாதத்துக்கு இருப்பிடம் ரெடி பண்ணிடுறோம். அப்போ கரையான், எறும்பு இதெல்லாம் கூட்டம் கூட்டமாக உருவாகிடும். அந்த கட்டை தூக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும், அது உழுகுறது. என்னை பொறுத்தளவுக்கு என்னோட தோட்டத்தில் டெர்மைட்ஸ் ஆர் மை டிராக்டர்ஸ், அப்படி தான் இருக்கு. உழுது அப்படியே உங்களுக்கு இந்த மக்கை கீழே கொண்டு போய் சேர்த்துரும், கீழே இருக்கிற மண்ணை மேலே கொண்டாந்து புதுப்பாக சேர்த்துரும். மழை பெஞ்சாலும் அந்த உருவான கட்டமைப்பு குலையாமல் அப்படியே நிற்கும். அதுதான் இந்த மூடாக்கோட மகத்துவம். இதே நீங்கள் டிராக்டரில் உழவு ஓட்டினீங்க, ரொட்டாவேட்டர் ஓட்டினீங்கன்னா அடுத்து நான் மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடும், கரைஞ்சிடும் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சர் நிற்காது. மண்ணுக்கு ஸ்ட்ரக்சருங்கிறது மிக முக்கியம், அதை உருவாக்கி தருது. ஒரு நல்ல மண் அப்படின்னா 25% காற்று, 25% நீர், 45% கனிமம், அது கூட 5% அங்கக கரிமம் வேணும். அதை இது 9 மாதத்தில் இது 3% கொண்டு வர முடியும். அதுக்கான தொழில்நுட்பம் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து உயிரினங்கள் ஒரு 10%, அந்த 5%. உயிரினங்கள்லையும் கார்பன் ஸ்டோர் ஆகுது. ஒரு 100 கணக்கில் எறும்பு கரையான் உருவாகும் போது மண்ணில் மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தில் உள்ள அந்த கரிமம் வந்து இந்த உயிரினங்களில் சேவ் ஆகிறதுனால வளிமண்டலத்தில் கரிமம் குறைஞ்சி இந்த தட்ப வெப்பநிலை மாற்றத்துக்கான அந்த பிரச்சனையை குறைக்குது. அதிகமாக நாம் எல்லாரும் வெஹிக்கிளில் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறத இந்த உயிரினங்களில் சாலிடாக தக்க வச்சு இதை அதிகப்படுத்துறது மூலமாக அந்த பிரச்சனையை நாம் குறைக்கிறோம். ஒரு ரெஸ்பான்சிபிள் குடிமகனாக இருக்க முடியும், சிட்டிசனாக, ஒரு குளோபல் சிட்டிசனாக இருக்க முடியும் இந்த வகையில். இல்லைன்னா இந்த மாதிரி நிறையா மண் அரிமானம் 1 ஹெக்டருக்கு 17 டன்னுக்கு பக்கமாக ஒவ்வொரு வருஷம் வீணாகிட்டு இருக்கு. 1000 வருஷம் எடுத்து உருவாகிற மண் வந்து ஒரே வருஷத்தில் அப்படி வீணாகுது. இது கொஞ்சம் ரொம்ப புரட்சிகரமான ஒரு விஷயமா தான் இருக்கும். நடைமுறைக்கு மாறா இதை பண்ணுனா தான் எக்கனாமிக்கலாகவும் என்விரான்மெண்டலாகவும் உணவு தர ரீதியாகவும் ஒரு அற்புதமான தீர்வாக இது இருக்கு. சாயில் கெமிஸ்ட்ரி அதுக்கும் பழத்தோட நியூட்ரிஷன் கெமிஸ்ட்ரிக்கும் பெரிய கார்லேஷன் இருக்கு. மண்ணில் என்ன சத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி, டேஸ்ட் எல்லாம் உருவாகிற காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் படைப்பு படைச்சிருக்கு.
மண்ணுக்கு சாப்பாடு போடாம நீங்க சாப்பிட்டு

0: வருமானம் உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பமும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: தரம் சார்ந்த விவசாயத்தை பத்தியும் கட்டு மூடாக்கோட பயன்கள் பத்தியும், முக்கியமா உயிர்கள் மூலம் நடக்கும் விவசாய முறைய தன்னோட அனுபவத்திலிருந்து நமக்கு எடுத்து சொன்னாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மேனாள் விஞ்ஞானி முனைவர் சரவணன் அவர்கள். இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டல் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்போடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1 பங்கேற்று பயன்பெறுங்கள்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள் அனைத்தும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்து வருவோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளோடும் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
0: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை

0: அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கோசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று

0: கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது கலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்ட வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
1: இருவரி செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து 2 நாள் தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நாம கேட்டறிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: பெண்களின் வாழ்க்கை போற்றுதலுக்குரியது. வாழ்க்கை துணையை இழக்கும் கைம்பெண்களின் துயர்நிலையை கருத்தில் கொண்டு ஐநா இன்றைய நாளினை பன்னாட்டு விதவைகள் நாளாக அறிவித்துள்ளது. பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1953. 1927 பாரிஸ்டராக தேர்ச்சி பெற்ற இவர் மிக இளம் வயதிலேயே கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவி வகித்தவர். நேருவின் தலைமையிலான சுதந்திர இந்தியாவின் வணிகம் மற்றும் தொழில் அமைச்சரான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர். காந்தியவாதியும் சூழலியலாளருமான சண்டி பிரசாத் பட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. சிப்கோ இயக்கத்தின் முன்னோடி இவர். கிராம மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான தொழில்நுட்ப கருவிகளை அருகில் கிடைக்கக்கூடிய இயற்கை பொருட்களின் மூலம் உருவாக்க ஓர் அமைப்பை தொடங்கினார். இயற்கையை பேணிக்காப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி வரும் சண்டி பிரசாத் பட் ரமோன் மகசேசே காந்தி அமைதி பரிசு உள்ளிட்ட விருதுகளால் சிறப்பிக்கப்பட்டுள்ளார். சிங்கத்தின் சீற்றமும் சிறுத்தையின் பாய்ச்சலும் கலந்த கோடையிடியான பேச்சு கொண்ட கொள்கையில் பிறழாத தெளிவு மூட நம்பிக்கையினை மேடையமைத்து பரப்புரை செய்த பெரியாரின் வழித்தோன்றல் திராவிட இயக்கத் தலைவர் மொழிப்போர் தியாகி பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1900. நெடிதுயர்ந்த 6 அடி உருவம், இராணுவ நடை, எளிய வாழ்க்கை, சுயமரியாதை போராளி, சூறாவளி பேச்சாளர், தனக்கென எதுவும் வேண்டாதவர். தன் சமூகத்தை முன்னேற்ற மூட நம்பிக்கையினை களைய மேடைதோறும் முழங்கியவர். ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்திற்காக தஞ்சை முதல் சென்னை வரை சமூக சேவகி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடன் அடலேராய் நடைபயணம் செய்தவர். இவரது தியாக உணர்வை பறைசாற்றும் வகையில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. போலியோ நிமோனியாவை மட்டுமல்ல நிறவெறியையும் வென்ற வில்மா ருடோல்ஃப் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1940. போலியோவால் பாதிக்கப்பட்டதால் நடக்க முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்த போதும் தன் தாயாரின் நம்பிக்கையாலும் தொடர்பயிற்சியாலும் 12 வயதில் எந்த செயற்கை சாதனமும் இல்லாமல் நடக்க மட்டுமல்ல ஓடவும் செய்தார். 1960 ரோம் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு 3 தங்கம் வென்ற முதல் அமெரிக்க வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். வில்மா ருடோல்ஃப் சிவில் உரிமைகள், மகளிர் உரிமைகளுக்காக தன் வாழ்நாள் முழுதும் குரல் கொடுத்து வந்தார். நவீன கணினி அறிவியலின் தந்தை என போற்றப்படும் ஆலன் டியூரிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1912.

இவரது முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்று டியூரிங் டெஸ்ட், அதாவது ஒரு ரோபோ ஒரு மனிதருடன் உரையாடி நாம் மனிதருடன்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என அவரை நம்ப வைத்தால் அச்சோதனையில் வென்றதாக அர்த்தம். முன்னாள் வெளியுறவுத்துறை உயரதிகாரி விகாஸ் ஸ்வரூப் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1961 ஆஸ்கர் விருது பெற்ற ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்தின் கதை இவர் எழுதிய கியூ அண்ட் ஏ நாவலை தழுவி எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. காமன்வெல்த் விளையாட்டின் பளு தூக்குதலில் தங்கம் வென்ற சதீஷ் சிவலிங்கம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1992 பஞ்சாபின் சன்சர்பூர் ஹாக்கி விளையாட்டிற்கு என்றால் தமிழகத்தின் வேலூர் சத்துவாச்சாரி பளு தூக்கும் விளையாட்டிற்கு. அந்த ஊரின் தற்போதைய பெருமையாக வலம் வந்து கொண்டிருப்பவர் சதீஷ் சிவலிங்கம். தன்வியின் பிறந்த நாள் என்னும் நூலுக்காக 2024 பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்றுள்ள எழுத்தாளர் யூமா வாசுகியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1966 எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், கவிஞர், ஓவியர் என்ற பன்முகங்கள் கொண்ட யூமா வாசுகி 2000 இரத்த உறவு என்னும் புதினத்துக்காக தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினையும், 2017 மலையாளத்தில் ஓவி விஜயன் அவர்கள் எழுதிய கசக்கிண்டே இதிகாசம் எனும் நூலை கசாக்கின் இதிகாசம் என்று மொழிபெயர்த்தமைக்காக சாகித்ய அகாடமி விருதும் பெற்றுள்ளார். கவிதை, சிறுகதை, நாவல் மட்டுமின்றி தமிழ் சமூகத்தின் சிறார் இலக்கிய வகைமைக்கு தன் படைப்புகள் மூலம் தொடர்ந்து வளம் சேர்ப்பவர் யூமா வாசுகி. இசையமைப்பாளர் பாடலாசிரியர் ஹம்சலேகா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1951 கன்னட திரைப்படத்துறையில் பணிபுரிந்து வரும் ஹம்சலேகாவின் இசையில் பருவராகம் திரைப்பட பாடல்கள் இன்றும் கொண்டாடப்படுகின்றன.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பொதுவா நம்மளுடைய கடிகாரம் நின்னு போச்சுன்னா நேரமும் அங்கேயேவா நிக்கும், நிக்காது இல்ல. அதுக்கு நாம உடனே என்ன செய்வோம், பேட்டரிய மாத்தி பார்ப்போம், கடையில கொடுத்து சரி செய்ய பார்ப்போம், அப்படியும் உடலாம் புதுசாவே வாங்கிடுவோம். இதை தானே நம்ம எல்லாரும் செய்வோம். இது மாதிரி தாங்க நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தா வாழ்க்கையும் அங்கேயே நிக்காது, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி கடிகாரம் நின்று போச்சுன்னோ அதைய சரி செய்யறோமோ அப்படித்தான் நம்மளுடைய பிரச்சனைகளையும் நாம ரொம்ப எளிமையா சரி பண்ணிட்டு அடுத்த வேலையை பக்க போயிட்டே இருக்கணும். இப்படி ஒரு தைரியத்தை எப்பவுமே நம்ம கூட வச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம், ஒவ்வொரு நாளையும் நமக்கானதா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மலரும் இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஆடு கலப்பு.
1: ஓ அப்படிங்களா, நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையப்பா.
2: ஒருத்தி நேத்துல இருந்து பாக்கலையே, அவளுக்கு என்னாச்சு, அவ என்ன பண்றா, எதுவும் யாரும் கேக்கல. எனக்கு வேற ரொம்ப ஃபீவரா வேற இருக்கு.
3: ஓ ஃபீவரை பத்தி இப்ப யாரு கவலைப்படுறா, உலகம் முழுக்க இப்ப ஒரே ஃபீவர் தான்.
2: என்னது ஃபீவரா, கொரோனா மாதிரி மறுபடியும் ஏதாவது வந்துட
3: போகுது? அதெல்லாம் இல்ல, இது ஃபுட்பால் ஃபீவர். ஏன்னா ஃபிஃபா வேர்ல்ட் கப் வந்துருச்சுனாலே போதும், பிரேசில்காரரும் அர்ஜென்டினாக்காரரும் நம்ம பக்கத்து தெரு குமார் அண்ணன் மாதிரியே வேற லெவல் ஃபேனா மாறிடுவாங்க.
2: என்னது, குமார் அண்ணனுக்கு ஃபுட்பால் தெரியுமா?
3: ஒரு பாலுக்கு எதுக்கு 11 பேர் அடிச்சுக்கிறாங்க, என்கிட்ட சொல்லிருந்தா ஆளுக்கு ஒரு பாலா வாங்கி கொடுத்துருப்பேன், எல்லாரும் ஒன்னா விளையாண்டுருக்கலாமே.
2: அப்பவே நினைச்சேன் நம்ம குமார் அண்ணன் செம்ம அறிவாச்சே. சரி என்னதான்

0: சொல்ல போற, சீக்கிரம் சொல்ல.
1: பிஃபா வேர்ல்டு கப் சாதாரண விஷயம் இல்ல. முதல் முறையா 48 நாடுகள் இதுல வந்து விளையாடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 32 அணிகள் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதிக நாடுகள், அதிக போட்டிகள் அப்படின்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு அறிவா பேசிட்டு இருக்க, ஆனா மேட்ச் எங்க நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே.
1: அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இது மூணு நாடும் சேர்ந்து இந்த வேர்ல்டு கப் நடத்துறாங்க.
0: சரி, எல்லாம் ஓகே. இந்த மேட்ச்ல விளையாண்டு வின் பண்ணா என்ன கிடைக்கும்?
1: டிராஃபி கிடைக்கும்.
0: கப்பு தானே. ஏரியா பக்கம் வந்து கேட்டுப்பாரு, எவ்வளவு கப்பு வாங்கியிருக்கேன். சோடா பாட்டில், ரன்னிங் ரேஸ், அப்படியே அளந்துகிட்டே போலாம். அவ்வளவு கப்பு வாங்கி வச்சிருக்கேன்.
1: அளந்து விடுற போட்டி வச்சிருந்தா நீதான் எல்லாத்தையுமே வாங்கியிருப்ப. முதல் இப்ப இந்த பிஃபா வேர்ல்ட் கப் டிராஃபியை பத்தி நான் சொல்றேன் கேளு. இது வந்து பாத்தீங்கன்னா 36.8 சென்டிமீட்டர் இருக்கும். இது 6.1 கிலோ இருக்கு. ஆனா இதை தூக்குற ஃபீல் எப்படி தெரியுமா இருக்கும்? 100 கோடி மக்களோட சந்தோஷத்தை ஒன்னா கையில தூக்குற மாதிரி இருக்கும் அதை ஜெயிச்சு தூக்கும் போது. இது 18 கேரட் தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு. கீழே பச்சை நிற கற்களை வச்சு ரொம்பவே அழகா வந்து இதை டிசைன் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கப்ல ரெண்டு பேர் சேர்ந்து உலக உருண்டைய தூக்கி நிறுத்துற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அதாவது கால்பந்து உலகத்தை ஒன்றிணைக்குது அப்படிங்கறதுக்கான அடையாளமா இதை வச்சிருக்காங்க.
0: அப்பாடா, இந்த கப்புக்கே இவ்வளவு பெரிய வரலாறா? அடுத்து என்ன இருக்கு?
1: உலகத்துல பெரிய அணிகளான பிரேசில், அர்ஜென்டினா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின், ஜெர்மனி, போர்ச்சுகீஸ், நெதர்லாந்து, பெல்ஜியம், உருகுவே, இவங்க எல்லாமும் விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆசியால இருந்து ஜப்பான், தென்கொரியா, ஈரான், சவுதி அரேபியா, உஸ்பெகிஸ்தான், இவங்க எல்லாருமே விளையாடுறாங்க.
0: அடுத்து பார்த்தோன்னா இதுல யாரு ஸ்ட்ராங், யாரு டாப், சம்ம ஃபார்ம்ல யாரு இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும்.
1: அப்படியா? எப்படி?
0: எங்க அண்ணன் நேத்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தான்.
1: போட்டு கேட்டு இருக்க.
0: கரெக்ட். மெக்சிகோ வந்து அப்படி ஃபயர் ஆஃப் ஃபார்ம்ல, ரெண்டு மேட்ச் ரெண்டுமே வின்னு.
1: இப்ப தெரியுது உங்க அண்ணனோட சென்டென்ஸ் தான் இது.
0: அடுத்து பார்த்தா அவங்க 6 பாயிண்ட்ஸ்ல டாப்ல இருக்காங்க. அடுத்த டீம் யாருன்னு பார்த்தா யுஎஸ்ஏ. ரெண்டு மேட்ச் ரெண்டுலயுமே வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸ். அவங்களும் அதே மாதிரிதான் செம்ம ஷார்ப்பா, யாருமே அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க.
1: சரி, அடுத்ததை நான் சொல்லட்டுமா?
0: எங்க, உனக்கு எப்படி தெரியும் சொல்லு பாப்போம்.
1: அடுத்து ஜெர்மனி, 2 மேட்ச் 2 வின்னு 6 பாயிண்ட். அதுவும் ஒரு மேட்ச்ல 7 கோல் அடிச்சு பெரிய ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காங்க. அதனால ஜெர்மனிய பார்த்தா கப்பு இந்த தடவை அவங்களுக்காக தான் இருக்குமோன்னு தோணுது.
0: சரி, உனக்கு எப்படி தெரியும்?
1: அதே டெய்லர், அதே வாடகை. உங்க அண்ணன் பேசிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு நான் தான்.
0: ஆனா இப்ப கொஞ்சம் சோகமான விஷயம் சொல்ல போறேன்.
1: மனசை திடப்படுத்திக்கிட்டோமாப்பா?
0: கண்டிப்பா.
1: சரி சொல்லு.
0: பிரான்ஸ், இங்கிலாந்து, அர்ஜென்டினா, இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரஸ்ல இருக்காங்க. அடுத்து நாக் அவுட் இருக்கு, குரூப் ஸ்டேஜ். இதுல வின் பண்ணா அடுத்த ரவுண்டுக்கு போலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே பொட்டு படிக்கலாம், தூக்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதான். எனக்கு என்ன தோணுதுன்னா, மெக்சிகோ, யுஎஸ்ஏ, ஜெர்மனி, எனக்கு இவங்கல்ல யாரோ ஒருத்த வாங்குவாங்கன்னு தோணுது. உனக்கு என்ன தோணுது?
1: இல்ல, எனக்கு நான் தான் வாங்குவேன்னு எனக்கு தோணுது.
0: ஏன், நீ வாங்குவியா? நீ மேட்ச்சுக்கே போலயே.
1: அதான், அதனாலதான் அவங்க எல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நான் தான் கண்டிப்பா வாங்கிருப்பேன். ஆஃப் கோர்ஸ், யூ நோ.
2: ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே.
3: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். அடுத்ததான் 8 மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறக்க வந்துருங்க. 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

அப்புறம் நேர்களே, இப்போ வர இருக்க தமிழ் செய்திகளை கேட்டுட்டு திருச்சி FM ரெயின்போ 102.1 தொடர்ந்து கேட்கலாம் காலை மலர்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25 தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின்

0: பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின் போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தி உள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப்பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும்

அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 800,000 மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்டக்குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: காலை மலர் நிகழ்ச்சியை கேட்டு அணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.3 அடியா இருக்கு. ஆபரண தங்கம் 1 கிராம் 13,600 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 255 ரூபாயாகவும் விற்பனையாயிட்டு இருக்கு. திருச்சி மாவட்டத்தில் மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழே ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்வுக்கு திருச்சிராப்பள்ளி.nic.in அப்படிங்கிற இணையதளத்துல இம்மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாகப்பட்டினம் மாவட்டத்துல குடும்ப அட்டையில பெயர் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே நாளை மறுநாள் வரைக்கும் கைவிரல் ரேகை பதிவு செஞ்சுக்கிறது அவசியம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்துல காலியா இருக்கிற பணியிடங்களுக்கு நேரடி சேர்க்கைக்கு இம்மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது பத்தின தகவல்களுக்கு 90, 42, 41, 13, 48 அப்படிங்கிற அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, திருச்சி மாவட்டத்தில் திருவரம்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் காலியா இருக்க இடங்களுக்கு நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும்.
1: தொடர்ந்து கேட்டணிச்சிருங்க, இது காலை மலர்.

0: நல ஆலோசனைகளோட இன்னைக்கு மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். இன்று சர்வதேச கைம்பெண்கள் தினம். கணவனை இழந்த பெண்களுடைய மறுவாழ்வுக்கான ஆலோசனைகளை சொல்லுங்க மேடம்.
1: June 23 இது வந்து சர்வதேச விதவைகள் தினமா அனுசரிக்கப்படுது. இந்த நாளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கணவரை இழந்த பெண்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, அதாவது சமூகத்தில், பொருளாதாரத்தில், சட்டத்தில், உளவியல் ரீதியான சவால்கள், கணவரை இழந்த பெண்களுடைய பாதுகாப்பு உரிமைகள் பற்றியும் நம்ம இதில் பேச வேண்டிய முக்கியத்துவம் இருக்குது. ஏன் இந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா, கணவருடைய மரணத்திற்கு பிறகு பெண்களுக்கு தேவையான சொத்துரிமைகள் வந்து மறுக்கப்படுது. அந்த கணவர் வீட்டிலிருந்தே வந்து அவங்களுக்கு தேவையான சொத்து உரிமையோ இல்லை அங்கே வசிப்பதற்கான உரிமைகள் கூட வந்து அதிகமாக மறுக்கப்படுது. பொருளாதார அளவுலையும் சமூக அளவுலையும் பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குது. இந்த சமூகத்திலிருந்து அவங்க அதிகமாக புறக்கணிக்கப்படுறாங்க. நிறைய பாகுபாடு பிரச்சனைகள் இது எல்லாமே அவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னுமே சில இடங்களில், கிராமங்களில் பார்த்தோன்னா மூட நம்பிக்கைகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. சமூக கட்டுப்பாடு அப்படிங்கிற பேரில் வந்து அவங்களை அதிகமாக துன்புறுத்தி நார்மலாக வந்து அவங்க வந்து போகிறத வந்து தடுத்துடுறாங்க. இதனால வந்து அந்த பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மன அளவில் பெரிய வருத்தத்தை உருவாக்கிறது. என்ன மாதிரியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் போயிடுது, லோன்லியாக ஃபீல் பண்ணுறது, பயத்திலேயே இருக்கிறது, யார் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இயல்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு கூட வந்துட்டு அவங்களுக்கு இந்த சமூகம் என்ன குறை சொல்லுமோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்றாங்க. அதனால தன்னம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருது. ஒரு டிப்ரெஷன் லெவலுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பானது தான் அப்படிங்கறத வந்து அந்த பெண்களும் கண்டிப்பா புரிஞ்சுக்கிறணும். தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் கிடையாது. ஒரு இழப்பு நடக்குது அப்படின்னா நம்ம மனசு வந்து அதுக்கு ஒரு பதில் அளிக்கும் இல்லையா, அதுதான் வந்து அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது. அது சில காலங்களுக்கு அப்புறம் நம்ம தன்னம்பிக்கை வளர வளர வந்து கண்டிப்பாக அது குறைஞ்சிரும். குழந்தைகள் வச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோன்னா இன்னுமே அதிக சவால்கள் இருக்குது. திடீர்னு வந்து இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்புறமா என் குழந்தைகளை யாரும் பார்த்துக்குவா, யார் பாதுகாப்பு தருவா, அதுவும் பெண் குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்க எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க போகிறதே தெரியலைன்னு சொல்லி இவங்க அதையே வந்து மனசில் அதிகமாக நினைக்கிறதுனாலையும் வந்து அவங்களுக்கு மன துயரம் அதிகமாக ஆரம்பிச்சிருது. இவங்களுடைய பர்சனல் இது வந்து பிள்ளைங்களை வந்துட்டு இம்பாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுலையும் வந்து இவங்க எல்லாம் அந்த அப்பாவுடைய ரோலை இவங்களே பிளே பண்ணுறதுனால இவங்களுக்கு டபுள் ரோல் ஆயிடுது. அந்த பெண்களின் குடும்பமும் இந்த சமூகமும் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு தேவை வந்து மரியாதை, ஆதரவு, சம வாய்ப்புகள். இது கொடுத்தாலே வந்து அவங்க தன்னம்பிக்கையை வளர்ந்து அவங்களே அவங்க பார்த்துக்கிற முடியும், அவங்க குழந்தைங்களையும் அவங்க நல்லாவே பார்த்துக்க முடியும். அவங்களை அதிகமாக தனிமைப்படுத்தாமல் இருக்கணும் இந்த சமூகம். அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். முதல்ல அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை கண்டுபிடிச்சி அந்த திறமைக்கு ஏற்ற அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து நம்மளால் சமூகத்தில் தனியாக வாழ முடியும், நம்ம தனியான ஒரு ஆள் கிடையாது, ஒரு சமூகமே நமக்கு துணையாக இருக்குது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக அவங்களுக்கு வளரும். மனநல அதிகமாக பாதிக்குது அப்படின்னா அந்த பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய மனதில் உள்ள அந்த ஆதங்கத்தை வந்து சரியான இடத்துல தெரியப்படுத்தும் போது அவங்களுடைய மன இறுக்கம் வந்து குறையும். அடுத்தவங்க உள்ளே அடங்கி கிடக்காம வெளியில் எந்திரிச்சு வெளியில் போகும்போது தான் வந்து அவங்க தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். இங்கெல்லாம் வந்து கேதரிங் குரூப் இருக்கும், அந்த பெண்களுக்கான இடங்கள், ஒரு கிளப்பு அது மாதிரி வந்து, இல்லை ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்க போகிறது, இல்லை புதிய திறனை வளர்த்துக்கிறது, அதில் சமூக செயல்பாடுகள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் பங்கேடுப்போம். இவங்க தயக்கம் காட்டாமல் நாமளே போய் பங்கெடுக்கும் போது வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை உணர்வு அதிகரித்து மன அழுத்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்குது. இந்த நாள் மூலமாக இந்த சமூகத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். விதவைகள் என்பவர்கள் வந்து பரிதாபத்திற்கு உரியவர்கள் அல்ல. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தும் இன்னும் தன்னம்பிக்கையோடு முன்னே

0: முயற்சிக்கும் வலிமையான பெண்கள். அவர்களை புறக்கணிக்கிறதுக்கு பதிலாக, அவங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு பதிலாக, அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி இந்த சமூகம் வந்து வழிவகுத்து கொடுத்தது அப்படின்னா அவங்களுடைய கடமைகளை அவங்களே பார்த்துக்கிருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சர்வதேச விதவைகள் தினத்தை வந்து ஜூன் 23 நாள் அன்னைக்கு நம்ம அனுசரிக்கிறோம். அவங்களுக்கு தேவை வந்து சமத்துவ மரியாதை, மனித நேயத்தை வந்து நம்ம தான் வந்து நம்ம சொசைட்டிக்கு நீங்க எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். விதவையின் வாழ்க்கை வந்து ஒரு முடிவு கிடையாது, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தைரியம், புதிய தொடக்கத்திற்கான பயணம்.
1: புதுமண தம்பதியர்களுக்கான மனநல ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.

0: ವಾಷಿಂಗ್ ಪೌಡರ್ ನಿರ್ಮಾ, ವಾಷಿಂಗ್ ಪೌಡರ್ ನಿರ್ಮಾ ನಿರ್ಮಾ.
1: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் 7:46 ஆகுதுங்க. கேட்டுச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இயற்கை விவசாயத்துல உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களுக்குமே இன்னைக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கறது ரொம்ப பெரிய உண்மை. அப்படி பண்ற இயற்கை வேளாண்மைக்கு உயிர் கொடுக்கிற வகையில அருமருந்தா இருக்கிறது உயிர் உரங்கள். உயிர் உரங்களை பயன்படுத்துறதுனால ரசாயன உரங்களோட பயன்பாட்டை குறைக்கலாம், குறிப்பா மண் வளத்தை பெருக செய்யலாம், சுற்றுச்சூழல் மாசுபடாம பாத்துக்கலாம், எல்லாத்தையும் விட மகசூல அதிகப்படுத்தலாம். இதெல்லாம் பொதுவானது. ஆனா இதை தாண்டி பல விஷயங்கள் உயிர் உரங்கள்ல இருக்கு. அதை பத்தி விவரமா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப தெரியுமா, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வரப்போற வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு உங்கள் கையில் உயிர் உரங்கள். திருவரங்கம் பொன் ராஜு அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சி வர இருக்கு. மக்களே, இதுல உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் 4 3 1 240 106 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லனா 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். வாங்க நேர்களே, அப்படிக்கா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ ₹30, கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 38, பச்சை மிளகாய் 44, சுரைக்காய் 20, சௌசௌ 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி நூல்கூள் ரெண்டுமே ₹40 கிடைக்குது, கரணி கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு 60, சேனக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 70, முட்டைக்கோஸ் பீட்ரூட் ரெண்டுமே ₹46 கிடைக்குது, காலிஃபிளவர் 40, எலுமிச்சை 5, கொய்யா 130, பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை ₹100 இந்த விலைகள்ல கிடைக்குது.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லயும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னல் அப்புறம் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீனவ நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையில 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசும் அப்படிங்கறதுனால மீனவ நண்பர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க போக வேண்டாம் அப்படின்னு அன்பு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கி மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேரம் இப்பொழுது 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. 2 பத்ம விபூஷன், 7 பத்மபூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று பதிலளிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் நான் முதல்வன் திட்டத்தை மாற்றுவதற்கு அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணையத் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. தமிழகம், கர்நாடகா, கேரள மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாமில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் சொட்டு மருந்து அளிக்க வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 27 பேரை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனாக்கார் நேரில் பார்வையிட்டார். இவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் ஆட்சித்தலைவர் கேட்டறிந்தார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் போட்டிகள் கலிபோர்னியாவில் இன்று தொடங்குகின்றன. லக்ஷ்யா சென், தன்வி சர்மா, கிடாம்பி ஸ்ரீகாந்த், ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 90.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இதயராகம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது உங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் எப்பவுமே உங்களோடு நிறைஞ்சிருக்க எங்களோடு இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று. இதே ராகம் நிகழ்ச்சியில நேர்கள் கட்செவி வழியா உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். அதற்கான வாட்ஸ்அப் எண்கள் 936-548-102-1. உங்களுக்காக நிறைய பாடல்கள் காத்துட்டு இருக்கு, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: 8 மணி 10 நிமிஷம் ஆயாச்சு. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

நேர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க இதே ராகம் நிகழ்ச்சியோடு. கட்சவி வழியா நேர்கள் பாட்டுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் நேர்கள் பாடல்களை கேட்க தொட வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 938-546-102-1. இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அய்யம்பாளையத்திலிருந்து விஜயகுமார், மண்ணச்சநல்லூர்லேருந்து சிவசங்கர், ரவி ஆகாஷ், ரவி வர்ணேஷ் இவர்களின் விருப்பமாக பாடல் வருது உரியடி படத்திலிருந்து.

0: 1.1 நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதய ராகம்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

எட்டு மணி 31 நிமிஷத்துக்கு நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க இது இதயராகம் நிகழ்ச்சியோடு. இதே ராகம் நிகழ்ச்சியில நேயர்கள் வாட்ஸ்அப் வழியா அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி கேட்டிருக்க நேயர்கள் வடக்கு சாலைப்பட்டி தருண், நியூட்டன், சமிதா, மலர்விழி இவர்களுக்காக பாடல் வருது யூத் திரைப்படத்திலிருந்து.

0: அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நிமிஷத்துக்கு நேர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. இது இதய ராகம் நிகழ்ச்சி, உங்க திருச்சி FM ரெயின்போ 102.1. இதய ராகம் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியா நேர்கள் பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னு பாப்போம். தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர்ல இருந்து சார்லஸ், இசபெல்லா, ஜோனஸ், பிரின்சியா, எமர்சன் இவங்களுக்காக பாடல் வருது NGK திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 8:41 திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க இதே ராகம் நிகழ்ச்சியோட. இதே ராகம் தரும் அடுத்த பாடல் யாருக்காகன்னு பார்த்தெல்லாம் திருப்பட்டூர் வே மதுமிதா அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. சீமராஜா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்
3: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷனில் அவன் எதிர்த்து நின்னவன் சார் என்ன, அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தெரியதில்லை ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம் பட்டிமன்ற மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க. மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம். இங்கே அப்படி இல்லை, இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்து தான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம் காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஒரு பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிடணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாரான். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார், அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம் அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன். அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசு மாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டு இருக்காரு அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் ஒன்று மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னாராம் அவர்.
0: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது

8:55 நிமிஷம் ஆயாச்சு. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகம். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:15 வேளாண் அரங்கத்தில் மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள். நம்ம இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒழிக்க இருக்க பாடல் யாரோட விருப்பம் பார்த்தெல்லாம், வில்லிவாக்கம் குபேந்திரன், வாரியங்காவல் வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர் இவர்களின் விருப்பத்திற்காக பாடல் ஒழிக்கிறது.

0: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணை தொடர்வது.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 7 பத்மபூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகின்றன. தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பின் ஏல இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் இதுவரை 500,000 அதிகமானோர் உடல் உறுப்பு தானம் அளிக்க பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு மாற்று தேவைக்காக காத்திருக்கும் ஏராளமானோருக்கு இது பெரிய வாய்ப்பாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று பதிலளிக்கிறார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை, அனியாப்பூர், வீரமலைப்பாளையத்தில் இன்று முதல் வரும் 30 தேதி வரை துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறவுள்ளது. பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தங்கும் அரசு சாரா அறக்கட்டளைகள், பள்ளி கல்லூரிகள், பயிற்சி நிறுவனங்கள் நடத்தும் அனைத்து விடுதிகள் மற்றும் தங்குமிடங்களும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவித்துள்ளார். உரிமம் பெறாமல் செயல்படும் நிறுவனங்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்நாள் கூட்டம் நாளை மறுநாள் ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் வீரசோழபுரம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகம், வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, வங்கியாளர்கள் மற்றும் பிரசார்ப்பு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். எனவே விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்கள் கோரிக்கை தொடர்பாகவும் தனிநபர்கள் தங்கள் குறைகள் குறித்தும் மனுக்கள் அளித்தும் பயன்பெறலாம் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே இ பத்மஜா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியேசன்.
2: பொறியியல் பணிகள் காரணமாக ரயில்களின் வழித்தடங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு ரயில் நாளை மறுநாள் முதல் 30 தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும். குருவாயூர், சென்னை எழும்பூர் விரைவு ரயில் நாளை முதல் 29 தேதி வரை விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பிரிஸ்டலில் இன்று பிற்பகல் 3 நியூசிலாந்து ஸ்காட்லாந்தையும், இரவு 7 இலங்கை அயர்லாந்தையும், இரவு 11 லீட்ஸில் நடைபெறும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானையும் எதிர்கொள்கின்றன. மான்செஸ்டரில் நாளை மறுநாள் இந்தியா பங்களாதேஷுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10
0: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில உங்கள் கையில் உயிர் உரங்கள், திருவரங்கம் பொன் ராஜு அவர்களை இப்ப நாம சந்திச்சு நேரலையில பேசிருக்கோம். நேர்களே, இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை 4431 240 101 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லையோ, இல்லைன்னா 938

0: 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: நேர்களுக்கு வணக்கம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறார். இப்போ பயிர் அப்படின்றதுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக, அது வாழ்வியல் தத்துவமாக நம்மளோட வாழ்க்கையோட கலந்த ஒரு விஷயமாக அது இருந்தது. இப்போ வந்து உணவு உற்பத்தி அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு தன்னிறைவு நம்ம பெற்றுட்டோம். குறிப்பாக பசுமை புரட்சிக்கு அப்புறம் நமக்கான இந்த உணவை வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணுற அளவுக்கு தன்னிறைவு பெற்றுட்டோம். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க பெரிய சிக்கலாக இருப்பது அந்த உணவு வந்து நமக்கு ஆரோக்கியமானதாக இருக்குதா, நம்ம நினச்ச மாதிரியான ஒரு வாழ்வியலுக்கு அது உறுதுணையாக இருக்குதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது, விவசாயிகளுக்கு பெரிய சவாலாக இருப்பது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து உரம், இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகளுக்கு அவங்க பண்ணக்கூடிய செலவு. ரெண்டாவது, ஆள் கிடைக்கிறது. இது ரெண்டு தான் இப்போ இருக்கிற விவசாயிகளுக்கு தினந்தோறும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த உரத்தேர்வை பொறுத்த வரைக்கும் அவங்களோட செலவுகளை குறைப்பதற்கு ரொம்ப முக்கியமாக ஒரு காரணியாக இப்போ அமைஞ்சிருக்கிறது இந்த உயிர் உரங்கள். அந்த உயிர் உரங்களை அவங்களே தயாரிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற தகவலை சொல்கிறதுக்கு தான் இப்போ நம்ம கூட பொன் ராஜு அவர்கள் வந்து நினைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
2: வணக்கங்க.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளாண் பட்டதாரியாக இருந்து அப்புறம் வங்கியாளராகவும் இருந்தீங்க, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கான இந்த மாதிரியான வேளாண் ஆலோசனைகள் சொல்கிறதுல நிறைய ஈடுபாட்டோட நிறைய நிறுவனங்களோட குறிப்பாக தன்னார்வலர்களோட சேர்ந்து நிறைய இடங்களுக்கு பயணிக்கிறீங்க. விவசாயிகளோட வாழ்வியலில் நீங்கள் பார்க்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்னென்ன? இப்போ அதாவது நீங்கள் வந்து ஏன்னா இப்போது எல்லா பகுதிக்கும் போகிறீங்க, இந்த சில டெல்டா மாவட்டங்கள்லேயும் போகிறீங்க, கொங்கு பகுதிகள்லையும் நிறைய பயணப்படுறீங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்னவாக இருக்குது விவசாயிகள்கிட்ட?
2: உணவு என்பது விஷம் இல்லாமல் கிடைப்பது இப்போது கஷ்டமாகிடுச்சுங்க. நம்ம நாட்டிலேருந்து விவசாய பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக பூச்சி மருந்து எச்சம் உள்ளது. தேவையில்லாமல் ரசாயன உரங்களையும் ரசாயனங்களை உபயோகப்படுத்துகிறோம். நம்ம அதுக்கு ஒரு மாதிரியாக பழகி போயிட்டோம், அதுலேருந்து வெளியே வர முடியலங்க. விஷமில்லாத உலகம் படைக்க வேண்டும், விஷமில்லாத உணவு கிடைக்க வேண்டும். இதற்கு நம்ம இயற்கை வேளாண்மையை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இயற்கை வேளாண்மையை பயன்படுத்தும் போது வருமானம் குறையுமா என்ற கேள்வி பொதுவாக எல்லாரிடம் ஏற்படுதுங்க. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு வகையாக பார்க்கலாம். வருமானம் குறையாமல் விஷமில்லாத விவசாயம் முழுக்க வந்து இயற்கை விவசாயம் என்று சொல்ல முடியாது. ஆனால் உணவில் வந்து விஷம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு உதாரணமாக வச்சுங்களேன், ஒரு பசுமாடு உங்கள்ட்ட இருக்குது, நீங்கள் இயற்கை வழியில் அதை வளர்க்குறீங்க, திடீர்னு நோய்வாய்ப்படுது. அப்போ ஒரு காலில் அடிபடுதுன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம இயற்கை விவசாயம் இயற்கை முறைன்னு சொல்ல முடியாது. உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும், அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இந்த ஆப்ரேஷன் முறை வந்து இயற்கையை விட்டு வெளியே ஒரு அலோபதி முறை. அதனால் நம்ம வெறும் இயற்கை விவசாயம் என்று சொல்லிக்கொண்டால் என்று 1000 ஒருத்தர் தான் இருக்காங்க இயற்கை விவசாயிகள், 1000 ஒருவர். ஆனால் எல்லாருக்குமே விஷம் இல்லாத உணவு வேண்டும், ஆனால் விவசாய இயற்கை விவசாயிகள் இல்லை.
1: அதுக்கு என்ன தீர்வு நினைக்கிறீங்க?
2: ஒருங்கிணைந்த விவசாயம் தேவை. பொதுவாக இயற்கை விவசாயம் பயன்படுத்தணும், முடியாத பட்சத்தில் விஷமில்லாத ரசாயனத்தை பயன்படுத்தலாம். அல்லது அப்படியே ஒரு அளவுக்கு அதிகமாக பூச்சி தாக்கம் இருக்குது, அப்போ வந்து ஒரு அதிக விஷம் எச்சம் இல்லாத அதிக எச்சம் கொடுக்காத ஒரு பூச்சி மருந்தை உபயோகப்படுத்தி அதுக்கு ஒரு கால இடைவெளி, ஒரு 15 கழிச்சு அந்த பூச்சி மருந்து எச்சம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு விவசாயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: சரி, அதாவது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலி பாசிபிள் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? அதாவது உடனடியாக நான் என்னால் ஆர்கானிக்கு போக முடியாது, எனக்கு இந்தந்த தயக்கம் இருக்குது, ஏன்னா ஒரு சமயம் நான் எதிர்பார்க்குற ஈல்டு குறைஞ்சி போகலாம், நம்ம நினச்ச மாதிரி அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாமல் போகலாம், வேறு ஏதாவது சவால் வரலாம், நோய் வரலாம், இது மாதிரி இருக்கும்பொழுது முதல்ல நம்மளோட எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கணும். ஆர்கானிக்கை நோக்கி நான் போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை முதல்ல எடுக்கணும். அதற்கான பயணத்தை ஆரம்பித்தோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த மாதிரியான ரசாயன பூச்சிக்கொல்லிகளோட எச்சம் இல்லாத உணவுகளை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதற்கு முதல் படியாக விவசாயிகள் என்ன செய்யணும்?
2: உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த விவசாயம், இது புதுசாக மிக்சடு ஃபார்மிங், அதாவது நான் டாக்ஸிக், விஷம் இல்லாத விவசாயம். நான் ஆர்கானிக் விவசாயம் என்று சொல்லவில்லை. ஏன்னா ஆர்கானிக் விவசாயத்தை ஏற்றுக்கொள்ளதுக்கு விவசாயம் இல்லை, 1% தான் ஆர்கானிக் விவசாயம் இருக்காங்க. ஸோ மற்றவர்கள் ரசாயன விவசாயிகளை நம்ம

0: பக்கம் இழுக்க வேண்டுமென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும், புரிதல் வேண்டும். நம்ம அடிக்கிற மருந்து வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் போய் சேரக்கூடாது. பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி விவசாயி அவர் விளைக்கும் பொருளை சாப்பிடுதில்லை, ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு பூச்சி மருந்து
1: அடிக்கிறேன்னு. ஆமாம், ஆர்டிகல் சக்கர ஆப்ஸில் தான் டன் டன்னாக
0: ஊட்டியில் தான், ஊட்டியில் தான் உள்ள இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பூச்சி மருந்து ஊட்டியில் தான், அதை அந்த கேரட்டில் தான் போடுறாங்க. அப்போ அந்த கேரட்டை அவர் சாப்பிட்றதில்ல, நம்ம சாப்பிடணும். இது ஒரு தவறான புரிதல், ஏன்னா சரியான மருந்து அவர் தெரியல. விஷமில்லாத பூச்சி மருந்துகளும் இருக்கு. இயற்கை விவசாயிகளுக்கு பூச்சி விரட்டியில் தான் தெரியுமா, அப்படிய பூச்சிக்கொல்லி மருந்து தெரியாது. இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கா என்று தெரியவில்லை. இருக்குங்க, கொரியா ஆர்கானிக் விவசாயிகள்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இதில் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா விஷமில்லாத கெமிக்கல் பூச்சி மருந்துகள் உள்ளது. இந்த பூச்சி மருந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளும் கம்பெனிகளும் மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறாள். இப்போ எல்லா பூச்சி மருந்து விஷம்தான், ஆனால் இப்போ ஒன்று இரண்டு வர ஆரம்பித்து விட்டது. அதில் வந்து கிரீன் லேபிள்னு
1: போட்டிருப்பாங்க.
0: அந்த ஒவ்வொரு கம்பெனியும் ஒன்று ரெண்டு இருக்குது. அப்புறம் இந்த பன்னாட்டு பூச்சி மருந்து கம்பெனிகள் இப்போ இந்த இயற்கை சார்ந்த பூச்சி மருந்துகளையும் விற்கிறாங்க,
1: கொடுக்குறாங்க.
0: ஏன்னா காலத்தின் கட்டாயம் அது, அதனால் கொடுக்குறாங்க. இந்த புரிதல் வேணும் நமக்கு, விஷமில்லாத விவசாயம் போதுமானது.
1: சரி,
0: ஆர்கானிக்னு சொல்ல வேண்டியதில்லை.
1: சரிங்க சார், இப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு வேளாண்மைக்கு உயிர் உரங்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், உயிர் உரம்னா என்ன அதை சொல்லுங்கள்.
0: உயிர் உரம்னா நுண்ணுயிருங்க, அது நம்ம மனுஷன மாதிரி மாவு சத்து புரசத்து மற்றும் விட்டமின்களை தின்று வாழக்கூடிய நுண்ணுயிர்கள். ஸோ இந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுதுன்னா இரண்டு வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து தழிசத்தை கொடுக்கும் நுண்ணுயிர், இது என்ன பண்ணுது, காற்றுலேருந்து இருக்க நடிகன் எடுத்து பயிர் கொடுக்குதுங்க.
1: சரி,
0: ஒரு அதிசயமான விஷயம் அது, ஏன்னா அது
1: நம்ம தலைச்சத்துக்கு யூரியா போடுறோம்,
0: அதை வந்து காற்றுலேருந்து எடுத்துக்கொள்கிறது, அதுதான் ஒரு அதிசயமான விஷயங்க. மற்ற தலை மணிச்சத்து சாம்பல் சத்தை கொடுக்கும் நுண்ணுயிர்கள் தங்களுடைய எச்சத்தை, எச்சம் வந்து யூரியா, யூரிக் ஆசிட்னு சொல்லுவோம், யூரின் சொல்லுவோம், மூத்திரம் சொல்லுவோம், சிறுநீர் சொல்லுவோம், இதை வந்து மண்ணில் விழும்போது மண்ணில் இருக்கும் ரசாயனத்தை, அதாவது மண்ணில் இருக்கும் ரசாயனமான பாஸ்பரஸு சத்து புரதச்சத்தை கரைத்து பயிருக்கு குடிக்கிறது. ஒன்று கரைத்து குடிக்கிறது, ஒன்று காற்றிலிருந்து இழுத்து குடிக்கிறது.
1: இப்போ இயற்கையாகவே இந்த நுண்ணுயிரிகள்லாம் மண்ணில் இருக்காதா?
0: இல்லை, இயற்கையாகவே இது வந்து ஒரு இப்படி பேசுவோமே நம்ம, காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள். காட்டில் போனீங்கன்னா சிங்கம் புலி கரடியும் இருக்கும், மானும் இருக்கும், முயலும் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானது அங்கே இருக்கான்னா நமக்கு அதில் அது மேலே ஒரு எந்த வகையான கண்ட்ரோல் கிடையாதுங்க. ஆனால் வளர்ப்பு பிராணிகள் என்ன, நமக்கு பால் வேண்டுமா மாடு வளர்க்குறோம், முட்டை வேண்டுமா கோழி வளர்க்குறோம். ஸோ இந்த நமக்கு எது தேவையோ அதை தயாரிக்க முடியும், எதில், பயோ உரங்களில். இயற்கையாகவும் இருக்குது, ஆனால் இயற்கையில் நம்ம தேவையானது அங்கே இருக்கான்னு தெரியாது,
1: தேவையான அளவில் இருக்கான்னு
0: தெரியாது. ஆனால் நம்ம அதை தனியாக வளர்க்கும் போது தேவையான அளவு கொடுக்க முடியும்.
1: சரி, இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குங்க சார், இந்த உயிர் உரங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது,
0: உயிர் உரங்கள்
1: எது எதுக்காகலாம் இப்போ நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க விவசாயிங்க அப்படி சொல்லுங்க.
0: இப்போ நம்ம வந்து இது தழிசத்துங்க, அசோஸ் பெயரிலம்னு, இது வேரில் சேர்ந்து வாழும் உயிரினம், பாக்டீரியாங்க. ரெண்டாவதுங்க அசிடோ பாக்டர், தனித்து வாழும் உயிரினம், இது வந்து பயிர் கூட இருக்க வேண்டிய தேவை, எங்கே வேணாலும் இருக்கும். மூன்றாவது குளுக்கோனோ அசிட்டோ பாக்டர், இது உள்வாழும் பயிரில் உள்வாழும் உயிரினம், அதாவது இலை மேலே கூட ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலை மேலே கூட உட்காந்துக்கும், அங்கே இருக்க ஜூஸ் கொடுத்துட்டு அதுக்கு திருப்பி பயிருக்கு உணவை கொடுக்கும். அப்புறம் ரைசோபியம், வேரில் வாழும் வேரில் முடிச்சுகள், அதை பயிர் உளுந்து வகைக்கு இந்த இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நான்கு வகையாக இருக்கலாம். இதில் என்ன ஒரு அதிசயமான விஷயம்னா இந்த மூன்று வகையான அசோஸ் பயிரில்லம், அசிடோபாக்டர், அசிடோபாக்டர் மூணு வேறு வேறு முறையில் வந்து வாழ்ந்து உரத்தை கொடுக்கிறது. அப்போ என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று போட்டி கிடையாது, ஒன்று வேரில் கொடுக்குது, ஒன்று இலையில் கொடுக்குது, ஒன்று தனித்து வாழ்ந்து கொடுக்குது. அதனால் அதிக அளவு தாய்சத்து பயிருக்கு கிடைக்கிறது.

0: இது நிறைய பேர் தெரியும், ஏதாவது ஒன்று ஒன்று போட்டுருவாங்க, அசுவாசப்படுத்த கொண்டு போய் போட்டுருவாங்க தனித்தத்து குழுக்குன்னு. இவங்களுக்கு தனித்த வளம் உயிரினத்தை பற்றியான அசிடோபாக்டர் பற்றி தெரியாது. இந்த அசி குளுக்கோனோ அசிடோபாக்டர் கருப்பு யூரியான்னு சொல்லுவாங்க, இதை பற்றி தெரியாது. மூணையும் நீங்கள் போட்டிங்கன்னா
1: கருப்பு யூரியா, அது
0: கருப்பு யூரியான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி குளுக்கோனோ அசிடோபாக்டர் கருப்பு யூரியான்னு பேசுகிறாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னாவே நீங்கள் யூரியா போடவே வேண்டாம். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல்னு சொல்ல முடியாது, மனோரீதியான ஒரு எண்ணங்கள். யூரியா போட்டிங்கன்னா மூணு நாள் பச்சையாயிடுங்க. நம்ம உயிரினம் போட்டால் மெதுவாக தான் பச்சை ஆகும், ஆனால் நீண்ட காலம் இருக்கும். யூரியா போட்டால் டக்குன்னு பச்சையாகும், டக்குன்னு இறங்கிடும். ஆனால் உயிர் உரங்கள் வந்து மெதுவாக வந்து கடைசி இனிமேல் அறுவடை வரலும் கூட பச்சை. நான் வந்து என் வயலில் நெல் வயலில் நான் போட்டேங்க, அறுக்கிற நாள் வரலும் பச்சையாக இருந்துச்சு வைத்தல். அப்பனா பாருங்களேன்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: விவசாயத்துல உரத் தேவையை பொறுத்த வரைக்கும் செலவை குறைச்சு நாமளையும் தயாரிச்சு மகசூலை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஆலோசனைகளை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில உங்கள் கையில் உயிர் உரங்கள் நீர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை 4341-240-1, 246-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லனா 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
4: பொதுவாக விவசாயிகளோட செலவு குறைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் சொன்னப்பில் ஒரு விஷம் இல்லாத உணவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் பங்கு இருக்குது. விவசாயிகளுக்கும் பங்கு இருக்குது, அதை வாங்குகிற சந்தையில் இருக்கிற மக்களுக்கும் பங்கு இருக்குது, எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது, அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அதற்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சம்மந்தமாக கேட்குறதுக்கு நம்ம கூட ஒரு விவசாயி இருக்கிறாரு. வணக்கங்க.
5: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம்.
4: கேளுங்க.
5: கேளுங்க. இப்ப சார் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த கேரட்டை பத்தி கூட சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய வந்து அவங்க கெமிக்கல் கிடைக்கிறாங்க, ஆனா அவங்க சாப்பிடல. அது உண்மைதான், வந்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க கிராமப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க எல்லாம் வந்து ஓரளவு வந்து கெமிக்கலை வந்து அதிகமா கொடுத்து இயற்கை சார்ந்த அதிகமா தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு சில சமயங்கள்ல வந்து தவிர்க்க முடியாத காரணத்துல எல்லாம் அவங்க சேர்த்து போக வேண்டிய சூழல் இருக்கு. இதை வந்து முழுமையா நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா எந்த விதத்துல சமாளிச்சு நம்ம அதற்கான பயன்பாட்டு கொண்டு வரணும், என்னென்ன மூலிகைகளை வந்து பயன்படுத்தணும், இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறத ஐயா சொன்னா நல்லா இருக்கும்.
4: சரிங்க. இப்போ அதான் இப்போ ஃபார்மர் அவரும் என்ன கேக்குறாரு, விவசாயியோட எண்ணமும் என்னன்னா நம்ம பூச்சிக்குள்ளே போடணுன்றது கிடையாது, அவருக்கு போட்ட பொருளை காப்பாத்தணுன்றதுக்காக தான் போடுறாரு. அதே தான் அவரும் சொல்றாரு. இப்ப நமக்கு போடணுன்ற எண்ணம் இல்லை, ஆனா போட வேண்டிய கட்டாயத்துக்கு சில சமயம் போயிடுறோம், அதனால போடுறோம். அதையும்

0: தவிர்க்கலாம்னா என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அவர் கேட்குறாருங்க சார்.
1: உதாரணமாக நமக்கு இந்த இயற்கை விவசாயிகளுக்கு உரங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்குங்க. பஞ்சகாவியம் யூஸ் பண்ணுறோம், ஜீவாமிர்தம் யூஸ் பண்ணுறோம். பூச்சின்னு வந்தால் நமக்கு தெரிஞ்சது ஒன்று பூச்சி விரட்டி தான் தான் நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். பூச்சிக்கொல்லி இயற்கையாக விஷமில்லாத பூச்சிக்கொல்லியை பற்றி ஒரு புரிதல் இல்லை. கலை கலைக்கொல்லியும் யூஸ் பண்ணுறோம். கலைக்கொல்லி இல்லாமல் இப்படி பெரிய அளவில் கலை தொந்தரவு பண்ணுது, கலைக்கொல்லி இல்லாமல் இப்படி சமாளி, இது ரெண்டும் தெரியலங்க இயற்கை விவசாயிகளுக்கு.
0: சரி.
1: ஸோ பூச்சிக்கொல்லியில் கொரியாவை சேர்ந்த ஜடம் என்ற ஒரு நிறுவனம் வந்து விஷமில்லாத பூச்சிக்கொல்லிகளை நீங்களே தயாரிக்கலாம் என்ற ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அற்புதமான முறைங்க, அதை பற்றி நாம் சொல்லலாம். அப்புறம் கலைக்கொல்லி வேண்டியதில்லைங்க, கலைப்பாயின்னு இப்போ விற்கிதுங்க. ரெண்டு வகையான கலைப்பாய்,
0: அதான் மூடாக்கு மாதிரி நீங்கள் சொல்லுங்கள்.
1: மூடாக்கு தாங்க. ஒரு வடம் தாக்குப்பிடிக்கிற கலைப்பாய் இருக்குங்க. போட்டிங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒரு பயிரோடு போயிடுங்க. பொதுவாக தர்பூசணி விவசாயிகள் நிறையா போடுறாங்க அதை.
0: தக்காளியும் போடுறாங்க, தக்காளியில் போடுறாங்க.
1: ஆனால் ஐந்து வருடம் வரக்கூடிய கலைப்பாய்களும் வந்துவிட்டது. ஸோ நீங்கள் கூலி களை எடுக்கும் கூலியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாதுங்க. அதனால் அவங்க அந்த கலைப்பாய் ஐந்து வருடம் நீண்ட காலம் வரக்கூடிய கலைப்பாயை பழக்கப்படுத்தி கொண்டாலே போதுங்க, கலை பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பொருள் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே அடங்கும்.
0: ரெண்டாவது, நம்ம இயற்கை முறை மூடாக்கு முறைகளும் ஏதாவது பயன்படுத்தலாம்.
1: ஆனால் அது சொல்கிறோம், ஆனால் ரொம்ப அது திருப்பி அந்த ஆட்செலவு தான் ஆகுது.
0: சரி சரி.
1: எங்கே போனாலும் இந்த விவசாயிகளுக்கு வந்து கூலி செலவில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த விஞ்ஞானிகள் அந்த கூலி செலவு விஷயத்தை பற்றி எந்த பெரிய புரிதல் விஞ்ஞானிகளுக்கு இல்லை. விவசாயிகளுக்கு நல்லா தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு நம்ம என்ன சொன்னாலும் நம்ம கூலி ஆட்கள் நம்ம பேச்சு கேட்குறதில்ல. அவங்க சம்பளம் கொடுக்கணும், அவங்க சாப்பாடு போடணும், பல வகையான பிரச்சனை. இப்போ இளைஞர்கள் வந்து கூலி ஆட்களாக வருவதில்லை. இந்த பழைய பிரச்சனை இருக்கும்போது இந்த பூச்சிக்கொல்லி கலைக்கொல்லியை வந்து
0: தவிர்க்கிறதுக்கு
1: விஷமில்லாததை தான் தவிர்க்கணும். நம்ம வந்து ரொம்ப இயற்கை இயற்கைன்னா அங்கே முடியாது. இந்த பூச்சி வைக்கி விரட்டி தான் வச்சுருக்கோம் நம்மள்ட்ட, பூச்சிக்கொல்லி இல்லை. ஸோ இந்த கொரியா மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம், ரொம்ப சுலபம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. தேங்காய் எண்ணெயும் காஸ்டிக் பொட்டாஷ் சொல்லுவாங்க, காரம், பொட்டாஷ் காரம், இந்த இரண்டை வச்சு நீங்கள் வந்து அந்த பூச்சி மேலே தெளிச்சிங்கன்னா தோல் வாங்கிட்டு போடுங்க சார். அது விஷம் கிடையாதுங்க, நம்ம சோப்பு தாங்க. அது ஒரு லிக்விட் சோப் மாதிரி ஒரு கணக்கு தாங்க. இது லிக்விட் சோப்பு வந்து சோடா உப்பில் சோடா காரத்தில் பண்ணுறோம், இது பொட்டாஷ் காரத்தில் பண்ணுறோம். தோல் வாங்கிட்டு அந்த பூச்சி உலர்ந்து இறந்து விடுகிறது.
0: இல்லை, விவசாயிகளே செய்ய முடியுமா?
1: செய்ய முடியும். அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது அவங்க அந்த நீங்களே செய்யலாம் தான். இப்போ நாங்கள் சொல்லு எதுவுமே வந்து கடையில் வாங்க முடியாங்க, கடையில் கிடைக்கவும் கிடைக்காது. நீங்களே செய்யாத முறையில் வந்து பொட்டாஷ்கார பூச்சிக்கொல்லி, அது பூச்சிக்கொல்லி தான் உபயோகப்படுத்தலாம். அப்புறம் அந்த பொட்டாஷ் வந்து உரமாகவும் பயன்படுது, அது ஒரு விஷம் கிடையாது. பொட்டாஷ் உரம் தான், பொட்டாஷ் உரம் மற்றும் அது பூச்சிக்கொல்லியாக அது உபயோகப்படுத்தி கொண்டு. அப்புறம் கலைப்பாய், ஐந்து வருஷம் தாங்கக்கூடிய கலைப்பாய் இருக்குது, இப்போ கிடைக்கிது, மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ பூச்சிக்கொல்லியாக இதை உபயோகப்படுத்தலாம், கலைக்கொல்லியாக பதிலாக கலைப்பாயை உபயோகப்படுத்தலாம். அப்புறம் சல்ஃபரை உபயோகப்படுத்தி கந்தகத்தை உபயோகப்படுத்தி நோய் மருந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ இவை எல்லாமே விஷமில்லாத பொருட்கள்.
0: இப்போ இது சார்ந்தவங்களுக்கு பயிற்சிகள்லாம் ஏதாவது தேவைன்னா எப்படி அவங்க பயிற்சி அவங்க
1: இது வந்து நான் டெலிஃபோன் மூலமே நான் சொல்லிக் கொடுக்க முடியுங்க. இது யாரும் என்ன பயிற்சிக்கு வர வேண்டியதில்லை. நீங்கள் ஃபோனில் என்ன கேட்டிங்கனாவே இதெல்லாம் எப்படி செய்யணும் சொல்லிக் கொடுக்கலாம். பெரிய ஒன்றும் ரெண்டு வகையான பொருள் கலங்கிறது தான், அது எப்படி கலக்கணும் உள்ள சொல்லி கொடுத்தா அவ்வளோதான். பெரிய அதிசயமான விஷயம் கிடையாது. என்னமோ காரணத்தினால இது வந்து ஒரு ரகசியமாக காப்பாற்றிக்கிட்டு வந்திருக்காங்க, நம்ம இதை போட்டு படைச்சிட்டாங்க, அவ்வளோதாங்க.
0: சரி, ஓகேங்க சார். அடுத்த ஒரு கேள்வி,
2: இயற்கை விவசாயம் செய்ய எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குது, ஆனால் அதுக்கு போதுமான இயற்கை இடுபொருட்கள் நம்ம ஊரில் கிடைக்குதா? மாடு வளர்ப்பும் குறைஞ்சிட்டே வருது, இந்த சூழலில் இயற்கை இடுபொருட்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. திருவானைக்கோவிலிருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம்.
1: அதாவது ஒரு இயற்கை இடுபொருள் வந்து ரெண்டு டைப்புங்க. நம்ம நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா இடுபொருள்னா சாணம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். மாடு வளர்க்குறதே இல்லை, இப்போ மாடு வளர்ப்பு குறைந்து விட்டது.
0: மாடு வளர்ப்பு நம்ம பகுதியில் குறைஞ்சிருச்சு, ஒரு சில பகுதிகளில்
1: இல்லை. அப்போ வந்து எப்படி சாணம் கிடைக்கும்? ஸோ இதுக்கு பதிலாக தான் நாங்கள் வந்து பயோ உயிர் உரத்தை சொல்கிறோங்க. பயோ உயிர் உரத்தில் பொதுவாக நாட்டு சக்கரை தாங்க, நாட்டு சக்கரை கடலை மாவு. அது எவ்வளோங்க, ஒரு லிட்டருக்கு எனக்கு வேண்டிய நாட்டு சக்கரை 20 கிராம், அதனுடைய விலை சுமார் 1 ரூபாய். 5 கிராம் கடலை மாவு, அது விலையும் 1 ரூபாய் தாங்க. ஸோ ஒரு 10 ரூபாயில்

0: அசோஸ் போயிடலாம், அசிடோபேக்டர், அசிடோபேக்டர் தயார் பண்ணலாம். ஆனால் அது மார்க்கெட்டில் 300-600 ரூபாய் விலை விற்கிதுங்க. நீங்களே தயாரித்தால் மிக மிக குறைந்த செலவில் உங்களால் தயாரிக்க முடியும். இதற்கு எந்த வகையான உபகரணம் தேவையில்லை. உங்களிடம் இருக்கும் ஒரு குக்கர் போதுமானது.
1: வீட்டில் இருக்க குக்கரை வச்சு பண்ணிடலாம். சரிங்க சார், வீட்டில் இருக்க குக்கரை வச்சே நம்ம இந்த உரங்களை உற்பத்தி பண்ண முடியும்னு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
10: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
11: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
12: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட். திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில உங்கள் கையில் உயிர் உரங்கள், நாமளே நமக்கு தேவையான அளவுல உயிர் உரங்களை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறக்கான ஆலோசனைகளை கேட்டுட்டு இருக்கோம். நீர்களே இதுல உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களை கேட்க சொல்லி 4 3 1 240 101 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லையோ இல்லனா 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
5: சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது குக்கர்லேயே வந்து நம்ம இந்த உயிர் உரங்களை செய்ய முடியும் அப்படின்னு, குறிப்பாக இந்த அசோஸ்பைரிலும் அசிட்டோபாக்டர் இதெல்லாம் எப்படி செய்யலாங்க சார்? இப்போ அவங்களுக்கு ஒரு ஏக்கர் போட்டிருக்காங்க, ஏன்னா நம்ம பகுதிக்கே எடுத்துக்குவோம், நம்ம டெல்டா பகுதிகளுக்கு எடுத்துக்குவோம். இப்போ குருவையெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேர், நெல் போடுறவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஏக்கரில் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதை எப்படி அவங்க செஞ்சுக்கலாம் அதை கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல தலைசத்துக்கு தேவையான அசோஸ்பைரிலும் அசிட்டோபாக்டர், அப்புறம் அந்த கருப்பு யூரியான் நீங்க சொன்னீங்கல்ல, அதையும் போடணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் போடலாம் அப்படின்றது மட்டும் சொல்லுங்க. குளுக்கோ அசிட்டோபாக்டர் அது மூணுத்தையும் செய்யலாம், எப்படி செய்யலான்றது மட்டும் சொல்லிடுங்க.
6: அதாவதுங்க, ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் அல்லது விஞ்ஞானி ஒரு பிரச்சனையை கை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீர்வை கொடுக்குறார். ஆனால் கொடுக்கும்போது அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, இதனால் எவ்வளோ பணம் ஈட்ட முடியுன்ற எண்ணத்தில் தான் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. 1 கோடி ரூபாய் பண்ண முடியுமா, 10 கோடி ரூபாய் பண்ண முடியுமான்னு. அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தொழில்நுட்பத்தை கஷ்டமாக மாற்றி விட்டுறாங்க, யாருக்கும் புரியாத வகையில்.

0: அது வந்து விலை மதிப்பு விலை ஜாஸ்தியாகவும் மாற்றி விட்டுறாங்க. ஆனால் உண்மையாக உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு காருங்க, ஒரு கார் எடுத்துப்போம், ஒரு 30 வருஷத்துக்கு மேலே கார் இருக்கலாம், அந்த காருக்கு பார்ட்ஸ் வந்து எங்கே போனாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கு வந்துள்ள கார்களில் பார்ட்ஸ் வந்து போட்டால் செட்டு தான் வாங்கணுவாங்க. ஒரு பல்பு கெட்டு போச்சுன்னா ஒரு செட்டு, அதில் இருக்க ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அன்சைஸ் ஸ்க்ரூ, அந்த மாதிரி ஸ்க்ரூ வெளியே கிடைக்கவே கிடையாது. ஒரு ஸ்க்ரூ தான், ஸ்க்ரூனால் இரண்டு பொருளை இணைக்கும் ஒரு பொருள், ஆனால் பார்த்திங்கன்னா வெளியில் கிடைக்காது. அவங்க வந்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை கஷ்டப்படுத்துவதுன்ற ஒரு சமூகம் வந்து விட்டதுங்க. இந்த சமுதாயத்தில் வந்து மார்க்கெட் எக்கனாமின்னு சொல்கிறாங்களே, அல்லது சந்தை பொருளாதாரத்தில் வந்து காசு எப்படி பண்ணணும், அதை எப்படி கஷ்டப்படுத்தி ரகசியமாக வைத்து
1: எல்லாத்துக்கும் அக்சஸ் இருக்காத மாதிரி இருக்கணும்
0: பண்ணுறாங்க. அதே வகையில் தான் இந்த உயிர் உரமும். இப்போ உயிர் உரம் இப்போ அசோஸ்பெரலம் நீங்கள் பற்றி கேட்டிங்க, அவங்க வந்து ஒரு லிஸ்ட் இந்தந்த பொருட்கள்லாம் வேணும்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. மாலிக் ஆசிட் அப்படின்னா
1: தொழில்நுட்ப ரீதியாக இதை தயாரிக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும்.
0: ஒரு 15 வகையான கெமிக்கலை போட்டிருக்காங்க.
1: சரி,
0: இந்த 15 வகையான கெமிக்கலை போட்டு தான் நீங்கள் வந்து அந்த அசோஸ்பெரலம் என்ற பாக்டீரியாவை வளர்க்க வேண்டும். ஆனால் அதை வளர்த்து என்ன செய்கிறீங்க, வயலில் போடுறீங்க. வயலில் இந்த 15 வகையான கெமிக்கல் இருக்கா? அது அங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் வாழுது. அப்போ தேவையில்லாமலோ அல்லது அதை கஷ்டப்படுத்தணுன்ற முறையில் வந்து சில தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதை எளிமைப்படுத்த நாங்கள் போராடி அதை எளிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ எளிமைப்படுத்துவது தான்
1: நீங்கள் சொல்லிக் கொடுத்த டெக்னாலஜி விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்களா?
0: ஆமாம், பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தாங்க. வெளிப்படை இதன் அடிப்படை, எங்கும் எளிமை இதிலும் எளிமை, எல்லாருமே செய்யலாம்.
1: பண்ணியிருக்காங்களா?
0: ஒரு நாங்கள் சொன்னதில் ஒரு பெருவாரியான சொல்லி பண்ண ஓரளவுக்கு மக்களுக்கு அந்த ஒரு ஊருக்கு போய் மீட்டிங் போடுறோம், சில பேர் செய்கிறாங்க. இதில் வந்து நான் சொல்கிற அளவுக்கு சேட்டியும் ஓரளவுக்கு செய்கிறாங்க. எப்படின்னா முதல்ல சும்மா அந்த அசோசியேஷன் கொண்டு போய் வயலில் ஊற்றுவாங்க. இப்போ எல்லாருமே எல்லாருக்குமே தெரியுது சர்க்கரையில் கலந்து ஒரு வாரம் புளிக்க வச்சு ஊற்றணும்னு ஒரு எண்ணம் வந்துவிட்டு நான் 10 சொன்னாலும் 2 எடுத்துக்கிறேன், மக்கள் எடுத்து செல்கிறார்கள். ஸோ இப்போ நான் சொன்னேன் சர்க்கரையோட கொஞ்சம் கடலமாகவும் போடுங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்காக நீங்கள் பெருகி சில பேர் என்ன செய்கிறாங்க, தொழில் உரத்தில் போட்டு 15 நாள் வச்சு இந்த அசோசியேஷனத்தையோ இல்லை உயிரோரங்களை போட்டு பெருக்கி போடக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்குது. ஸோ இன்னமும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாவே செய்யலாம்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம கூட இருக்க ஒரு விவசாயி கேட்கலாங்க சார். கேளுங்க, கேளுங்க, இணைப்பில் இருக்கீங்க, கேட்கலாம்.
2: வணக்கம்யா.
1: ஆ வணக்கங்க, கேளுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் பிச்சனாங்கூர் பழனிசாமிங்க.
1: கேளுங்கய்யா, கேளுங்க.
2: நம்மகிட்ட வந்து தொழில் உரம் ஏதாவது ஆடு சாணம் மாட்டு சாணம் அந்த எல்லாமே இருக்குங்க.
1: சரிங்க,
2: அதுக்கு வந்து வேற என்ன மாதிரி உரம் தயாரிக்க முடியுங்க? எதை வச்சு வேற எதாவது வச்சுக்க
1: இந்த தொழில் உரத்தை வந்து எப்படி இன்னும் சிறப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா?
2: ஆமாங்க.
1: சரி, என்ன பயிரெலாம் போடுறீங்க நீங்கள்?
2: நாங்கள் வந்து மழை காலத்தில் மக்காச்சோளம் போடுவோம், அப்புறம் பயிர்கள் வெண்டைக்காய்.
1: மானாவாரி போடுறீங்க, காய்கறி பயிர் போடுறீங்களா?
2: ஆமாங்கய்யா.
1: சரி, ஓகே. இப்போ காய்கறி பயிர் மானாவாரி போடுறதுக்கு அவங்கள்ட்ட தொழுவரம் நிறையா இருக்குது, மாடு இருக்குது, மாட்டு சாணம் இருக்குன்றாங்க, அதை எப்படி வந்து சிறப்பாக பயன்படுத்தலாம்?
0: இப்போ மாட்டு சாணமே ஒரு அற்புதமான ஒரு உரங்க, இருந்தாலும் அதை செறிவூட்டலாம். இதெல்லாம் ரொம்ப காலமாக அது அரசாங்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் செய்கிறதில்ல, மக்களுக்கு இதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் தொழுவரத்தில் வந்து சூப்பர் பாஸ்பேட், நீங்கள் சூப்பர் பாஸ்பேட்டு உரத்தை வந்து யூரியா போடுறீங்க, சூப்பர் பாஸ்பேட்டுங்க, பொட்டாஷியம் போடுறீங்க. இந்த சூப்பர் பாஸ்பேட்டை கொஞ்சம் சொல்லுது, கொஞ்ச நாளுக்கு முன்னதாக, ஒரு மாதம் முன்னதாக தொழு உரத்திலும் கலந்து வைக்கலாம்.
1: சரிங்க சார்.
0: கலந்து வச்சிங்கன்னா அது அதில் இருக்க சில சத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டால் டிஏபி மாதிரி, அது டிஏபி ஆகாது, டிஏபி மாதிரி மாறிவிடும். ஸோ உங்கள் தொழில் உரத்தில் சூப்பர் பாஸ்பேட்டை கலந்து வைக்கலாம்.
1: எவ்வளோ சூப்பர் பாஸ்பேட் போட்டு
0: உங்களுடைய நீங்கள் வயலுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு வயலுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதை கலந்து வச்சிங்கன்னா, கலந்து ஒரு மாதம் வச்சிங்கன்னா, அல்லது ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா தூவி விடுறது விட்டிங்கன்னா அது வந்து தலை சேர்த்த பிடிச்சி வச்சுக்கோங்க. அது ஒரு டிஏபி மாதிரி, டிஏபி அல்ல, டிஏபி மாதிரி அந்த சூப்பர் பாஸ்பேட் மாறிவிடும். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்.
1: சரி, வேறு ஏதாவது இந்த உயிர் உரங்களில் இல்லை வேறு ஏதாவது ஒன்று அதில் ஏதாவது போட்டு இன்னும் கொஞ்சம் செறிவிட்ட முடியுமா? அதில்
0: வந்து கொஞ்சம் சக்கரை தண்ணி தெளிக்கலாம். சக்கரை தண்ணி தெரிஞ்சு அந்த நுண்ணுயிர்கள் வந்து வேகமாக பெருக ஆரம்பிச்சிடும். அது செய்யலாம்.
1: சரிங்க, இப்போ இந்த உயிர் உரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி இந்த குக்கரில் செய்யலான்றது மட்டும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க சார்.
0: இதில் வந்து முக்கியமாக மக்கள் கற்றுக்க வேண்டியது வந்து சுத்தம், சுத்தம், சுத்தம். இப்போ ஒரு விஞ்ஞானி தயார் பண்ணுறேன்னா 100க்கு 100 இருக்குன்னு சொல்வார், வரையா சொல்லுவார் 99% தான் பியூரிட்டி இருக்குன்னு வார். ஸோ நம்ம விவசாயம் செய்யும்போது 100க்கு 100 வராட்டியும் 90%

0: சுத்தமாக செய்யலாம். எப்படின்னா கை கால் சுத்தமாக இருக்கணுங்க, அவ்வளோதாங்க.
1: சரி ஓகே.
0: கையில் வந்து அந்த ஸ்ப்ரே போடுறாங்கல்ல கொரோனாக்கு, அந்த ஸ்ப்ரே போட்டுக்கணும். அந்த பாத்திரங்கள்லாம் வெந்நீரில் ஒரு தடவை சுட வைக்கணும். இது ரெண்டு செஞ்சாவே அது வந்து நீங்கள் 90% அந்த பொருளை தயார் பண்ணலாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிராந்தி பாட்டிலு அல்லது நம்ம எந்த மாதிரி பாட்டில் கிடைக்குதோ அந்த பாட்டிலில் நாங்கள் சொல்கிற இந்த ஆப்பிள் உப்பு, எலும்புச்சை உப்பு, கொஞ்சம் எலும்பு தூள், கொஞ்சம் கறி மரக்கறித்தூள், இந்த மாதிரி சில பொருட்களை போட்டு அப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் கலந்து அந்த பாட்டிலில் அரை பாகம் முழுசாக வைக்கக்கூடாது, ஃபுல்லப் பண்ணக்கூடாது. ஏன்னா கால் மீதி அரை பாகத்தில் காய்ச்சிருக்கணும், ஏன்னா சுவாசிக்கிற ஒரு பொருள், உயிருள்ள பொருளுக்கு சுவாசிக்கும். பாதி நிரப்பி அதில் மேலே ஒரு பஞ்சை வச்சு மூடி குக்கரில் வச்சு 3 விசில் வரவங்களும் குக் பண்ணுங்கள். இதுக்கு பேர் கிருமி நீக்குதல்னு பேருங்க. இந்த கிருமி நீக்கிட்டு இவங்க அசோஸ்பைரலும் பேக்டீரியலாம் இருக்குல்லங்க, அதை இன்ஜெக்ஷன் சிரிஞ்சில் எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள். போட்டு ஒரு வாரம் லேசாக குளிக்கணுங்க. டெய்லி ஒரு 3 சாப்பிடும்போது ஒவ்வொருத்தரையும் லேசாக குளிக்க வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் நுண்ணுயிரி வந்துடும்.
1: சரி.
0: ஆனால் விஞ்ஞானி என்ன பண்ணுவாங்க, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க. விவசாயால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் கண்ணாடி பாட்டில் இருக்குங்க, கலர் மாறுங்க.
1: கலர் மாறிடும். சரி ஓகே.
0: சக்கரை சக்கரை தண்ணி வந்து மஞ்சள் மழை, அப்புறம் வாசனைங்க, சக்கரை வாசனை அடிக்கும் ஆரம்பத்தில், ஒரு வாரம் கழிச்சுனா அவர் துர்வாசனை அடிக்கும். இந்த வாசனை மற்றும் கலர் இந்த வண்ணத்தை வச்சு நம்ம பொருள் தயாராகிடுச்சு கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரிங்க சார். நம்ம கூட இருக்கிற விவசாயியோட கேளுங்க, கேட்டலாம், கேளுங்க. என்ன ஆ என்ன கேளுங்கம்மா, உங்க கேளு கேளுங்கம்மா.
2: வணக்கம் சார். திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சலியில இருந்து பரமேஸ்வரி பேசுறேன் சார்.
1: கேளுங்கம்மா, கேளுங்கம்மா, கேளுங்க.
2: இது சோப்பு வந்து இது வெண்டங்காய், கத்திரிக்காய், தக்காளி, கொத்தரங்காய் எல்லாம் வச்சிருக்கோம். மாதுளங்கன்னு எல்லாம் இருக்கு, பூச்செடி எல்லாம் இருக்கு. ஆனா சோப்பு வந்து பெரிய பெரிய வண்டா இருக்குது, ரொம்ப சோப்பு வந்து அது பூவு பிஞ்சு எல்லாமே தின்னுகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்?
0: அதாவது சொல்லுங்கன்னா
2: பெரிய வண்டு இருக்குது, சின்ன வண்டு இருக்குது.
1: சரி ஓகே.
0: அதாவது இப்போ வந்து பூச்சி விரட்டி தான் வந்து ஆர்கானிக் இதெல்லாம் சொல்லி தராங்க, சரிங்களா? ஆனால் நாங்கள் இப்போ என்ன சொல்லோம்னா, பொட்டாஷ் காரம் கரைசல், பொட்டாஷ் காரம் மற்றும் தேங்காய் கரைசல்னு ஒன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்கள் என்ன அப்புறம் ஃபோனில் கேளுங்கள். உங்களுக்கு வேண்டியது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், பொட்டாஷ் காரம், பொட்டாஷ் காரம் தான் சோப்பு கெமிக்கல் விற்கிறாங்களா அங்கே கிடைக்குங்க. இதை இரண்டையும் நீங்கள் கலந்து நீங்கள் எப்படி தயார் பண்ண சொல்லித்தரோம், செஞ்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நிச்சயமாக கேட்கும். உங்கள் கத்திரிக்காய் கோயிலில் வந்து விஷம் இருக்காது. இப்போ கடையில் வாங்குகிற விஷ மருந்து இல்லை, விஷப்பூச்சி மருந்து இல்லாமல் நீங்கள் பூச்சியை கொள்ளலாம்.
1: சரி,
0: நன்றி, வணக்கம்.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசுவாங்க சார்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில உயிர் உரங்கள் தயாரிப்பு பயன்பாடுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீர்களே இதுல நீங்களும் பங்கேற்கலாம். 4 1 3 1 2 1 2 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ, இல்லனா 9 3 8 5 4 6 1 2 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்லயும் குறுஞ்செய்தியாவும் உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை நீங்க அனுப்பலாம். அடுத்து ஒரு கேள்வி இருக்கு. நங்கவரம் ராஜு ரமேஷ், சொசைட்டில கடன் வாங்கினா அவங்க தரக்கூடிய உரங்களை தான் வாங்க வேண்டியிருக்குது, அது தரமானதா? அதுக்கப்புறமா பசுந்தாள் உரம், தொழு உரம், மண்புழு உரம், இதனால என்ன பயன்? இவங்களோட நிலம் புன்சை நிலம், இதுக்கு எந்த மாதிரியான உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
3: ரெண்டு கேள்வி இருக்குங்க சார். இதுல
4: இது வந்து உரத்தர கட்டுப்பாடுன்னு இருக்கு, அதனால வந்து தவறான உரங்களை விற்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு லெவல்லையும் அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்புறம் நீங்க யாரும் வாங்கவும் முடியாது. உங்க ஆதார் கார்டு கொடுக்கணும், ஒரு விவசாயம் இருக்கணும். அதனால சட்டத்திட்டங்கள் மிக கடுமையா இருக்கிறதுனால பொய்யான உரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
3: ஸோ அந்த கேள்வி வந்து அவங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து இப்போ ஒருத்தர் வந்து
4: அவங்களுக்கு பாஸ்போர்ட் போடலாம், சூப்பர் பாஸ்போர்ட் போடலாம் சொன்னீங்க. அப்புறம் வந்து வறட்சியை தாங்கும் உயிர் இருக்குங்க, PPFM, அதாவது ஊதானில ஊதாநிற பாக்டீரியான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க.
3: சரி,
4: அதை நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா வறட்சியை தான், பயிருக்கு வறட்சி தாங்கும்.
3: அப்போ அதெல்லாம் எங்க கிடைக்குங்க சார்? இப்போ இந்த
4: ஊதாநிற பாக்டீரியா வந்து இப்போதான் புதுசாக வந்துகிட்டு இருக்கு, விவசாயிகளில் கிடைக்குது. மற்றவங்க இப்போ ஓரிரு மக்கள் தான் இப்போ தயார் பண்றாங்க.
3: அது குறிப்பா இந்த மாதிரியான வறண்ட பகுதிகளுக்குன்னு
4: ஒரு 4 வருஷத்துக்கு

0: அப்படி பெரிய அளவில் வந்து அரசாங்கம் வந்து வளர்ச்சி வந்துச்சுங்க. இலவசமாக கொடுத்தாங்க ஊதா நிற பாக்டீரியான்னு, பிங்க் பிபிஎஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது நிறைய பேர் தெரியாது, ஆனால் அது அற்புதமானது. ஆனால் இப்போ வந்து பஞ்சகாயத்தில் மிக்ஸ் பண்ணலான்னு இப்போ ஒரு எம்சிஆர்சின்னு இருக்குங்க, முருகப்ப செட்டியார் ஆராய்ச்சி நிலையம்னு, அவங்க அது பஞ்சகாயத்துலேயே மிக்ஸ் பண்ணி இங்கே போடலான்னு இப்போ மக்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க.
1: சரிங்க சார். இப்போது நமக்கு தெரியாமல் இருக்கிற இந்த தொழில்நுட்பங்கள்லாம், குறிப்பாக இப்போ உயிரூரங்களில் அசோஸ்ஃபைரோனா, அசிடோபாக்டரு, ரைசோபியம், இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளோட பயன்பாடு நீங்கள் சொல்கிற மாதிரி அதை ஊக்கப்படுத்தி செறிவூட்டி நம்ம சரியான முறையில் பயன்படுத்தலாம், நம்மளே அதை வந்து உற்பத்தி பண்ணி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான சவால் வந்து இந்த பூச்சிக்கொல்லி, பூச்சிக்கொல்லிகளுக்கான பயன்பாடு, அதுக்கும் சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதை தாண்டி இப்போ ஏதாவது நவீனமாக ஏதாவது வந்திருக்கா?
0: நம்ம இந்தியாவில் வந்து இயற்கை விவசாயம்னா பஞ்சகாவியம் தான் தெரியுங்க. ஆனால் உலகளாவில் இருக்கிற மக்களுக்கு பஞ்சகாவியம் தெரியாது. அவங்க வந்து நம் நாட்டு உயிரின், அதாவது இண்டிஜினஸ் மைக்ரோ ஆர்கானிசம்னு ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க. மிக மிக எளிமையாது. ஆனால் நம்ம இந்திய மக்கள் தெரியும், இந்திய மக்களுக்கு பஞ்சகாவியம் தெரியும், வெளிநாட்டு மக்களுக்கு அவங்க அதுதான் தெரியும். ஐஎம்ஓன்னு சொல்லுவாங்க, ஐஎம்ஓ 1, ஐஎம்ஓ 2, ஐஎம்ஓ 3, 4. அதாவது என்னென்னாங்க, ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு மர பெட்டி, அது துவாரம் இருக்கணும், அதில் முக்கால்வாசி சமைத்த சாதத்தை போடணுங்க, நிரப்பணும்.
1: எங்கள் நிலத்தில்
0: இல்லை இல்லை, அது பெட்டியில் ஒரு அடிக்கு ஒரு அடி சதுர பெட்டியில துளைகள் இருக்க வேண்டும்.
1: அது பாக்ஸ் மாதிரி செஞ்சு,
0: பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதில் முக்கால் வாசி சாதத்தை நிரப்ப வேண்டும். அதே ஒரு துணி கொண்டு மூட வேண்டும். மூடி ஒரு மரத்தடியில் வந்து முக்கால் பாகம் புதைக்க வேண்டும். மண்ணில் நல்ல மண், வளமான மண் இருக்கும் மரத்தடியில் புதைக்கணுங்க. ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பூஞ்சை படர்ந்துருக்குங்க. வெள்ளை கலரில் படர்ந்திருந்தா நல்ல உயிரி, இதை கருப்பு சகப்பாக இருந்தால் கெட்ட உயிரினு அதை வந்து தூக்கி போட்டணும். இந்த வெள்ளை உயிரியை வந்து அப்படியே வலிச்செடுக்கணுங்க. பூஞ்சக்கலன்னா சமமான அளவுக்கு சர்க்கரையில் கலந்து ஒரு மண் சட்டில் போடணுங்க. திருப்பி ஒரு வாரம் வைங்க, திருப்பி அதை எடுத்து உமியில் கலங்க, அதாவது புட்டு பதத்தில் தண்ணியும் கலந்து அந்த இதில் தண்ணி கலந்து அந்த உமியில் பிரான் ரைஸ் பிரான் சொல்கிறாங்கள கலந்து ஒரு வாரம் வைக்கணும். அதாவது புட்டு பதம், அதாவது புழிஞ்சால் தண்ணி வரக்கூடாது, அதை திருப்பி மூடாக்கு மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ஐஎம்ஓ 1, ஐஎம்ஓ 2 சக்கரை, ஐஎம்ஓ 3 உமியில் அற்புதமான ஒரு உரம். இதை நீங்கள் வயலுக்கு தெளிக்கலாம்.
1: சரிங்க சார், நிறைய முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அவங்களே அவங்களோட உயிர் உரங்களை தயாரிப்பதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, இந்த ஒரு விஷம் இல்லாத உணவை உற்பத்தி பண்ணுறதுல இருக்கிற வாய்ப்புகள் என்னென்ன, அதன் மூலமாக நமக்கு என்னென்ன அனுகூலம் இருக்குது, குறிப்பாக செலவை குறைக்க முடியும், அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிற விஷயத்தை நம்மளால் தவிர்க்க முடியும், ஒரு நாடே வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுற இந்த மாதிரியான ரசாயன உரங்கள் எல்லாத்தையுமே குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இது சார்ந்து வேறு ஏதாவது விவசாயிகள் கேள்விகள் இருக்குன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் அதையும் சொல்லுங்கள்.
0: என்னுடைய நம்பருங்க 9422223 66ங்க. நிறைய விஷயம் இருக்குது, உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம், நீங்கள் நேரடியாக கேளுங்க. பல வகையில் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். தயவுசெய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: 9442222366 அப்படின்ற எண்ணில் வந்து நீங்கள் பொன்ராஜு அவர்களை தொடர்பு கொண்டு இந்த உயிர் உரங்கள் குறித்த உங்களுடைய மேலும் தகவல், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, அதை எப்படி உற்பத்தி பண்ணலாம், வேறு என்னென்ன தொழில்நுட்பம் இருக்குது, இப்போ ஐயம்மோன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதுவே நிறைய பேசலான்னு நினைக்கிறேன். நான் நிகழ்ச்சியோட நிறைவுத்தனத்தில் பேசியிருக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பயன்பாட்டு கொண்டு போகிறதன் மூலமாக ஒரு நல்ல ஆரோக்கியமான, கொஞ்சம் அவங்களுக்கு செலவில்லாத ஒரு நல்ல ஒரு உணவு உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க சார்.
0: நன்றிங்க. விஷம இல்லாத பூச்சி மருந்தை பற்றி கொஞ்சம் எல்லாரும் சிந்திக்க வேண்டும். நன்றி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கையில் உயிர் உரங்கள், நம்ம வீட்டிலேயே நமக்கு தேவையான உயிர் உரங்களை நாமளே எப்படி தயார் பண்ணலாம், எந்தெந்த பயிர்களுக்கு நிலங்களுக்கு அந்த பயிர் ஏத்த மாதிரியான உரங்களை கொடுக்கலாம் அப்படின்னு பல ஆலோசனைகளை சொன்னாங்க திருவரங்கம் பொன் ராஜு அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணை தொடர்வது
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 7 பத்மபூஷன்,

0: 6 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகின்றன. அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசி வரும் முதலமைச்சர், கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பத்திரப்பதிவுத்துறையில் வருகையில்லா ஆவணப்பதிவு முறை, அரசு மருத்துவமனைகளில் ஸ்கேன் பராமரிப்பு கண்காணிப்பு, மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு முன்னெடுத்து செயல்படுத்தி வருவதாக கூறிய முதலமைச்சர், அனைத்து துறைகளிலும் அலுவலர்கள் தலையீடு இல்லாமல் லஞ்சம் இல்லாத அரசமைப்பை கொண்டுவரவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். 2145 கோடி ரூபாய் கூட்டுறவு வங்கிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக மறைந்த உறுப்பினர்கள் ஆ சின்னசாமி, வி எஸ் காளிமுத்து ஆகியோரின் மறைவிற்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலையில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு செய்தார். சோரப்பட்டு கிராமத்தில் மரவள்ளி கிழங்கு மதிப்பு கூட்டுதல் அலகு அமைக்கும் பணிகளை பார்வையிட்டதோடு நாற்றாங்கால் மையம் அமைப்பதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள இடத்தினை பார்வையிட்டு தகவல்களை கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் குறுவை சாகுபடி சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதால் விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: நாமக்கல் மாவட்டத்தில் குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கொல்லிமலை, சேந்தமங்கலம், எருமப்பட்டி, பள்ளிப்பாளையம் வட்டாரங்களில் நெல் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு சான்று பெற்ற நெல் விதைகள் கிலோவுக்கு 10 ரூபாய் மானியத்திலும், திரவ உயிர் உரங்கள் 50% மானியத்திலும் வழங்கப்படுகின்றன. சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆதார் எண், சிட்டா அடங்கல், வங்கிக் கணக்கு, குடும்ப அட்டை விவரங்களுடன் உழவர் செயலி அல்லது அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் இந்த திட்டத்தில் விவசாயிகள் சேர்ந்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே, திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் இப்பொழுது 3:40 ஆகுது. வணக்கம் நேயர்களே. சில பாடல்கள் நம்ம காதுல விழும், சில பாடல்கள் நம்ம மனசுல நிற்கும். ஆனா சில பாடல்கள் வந்தாலே நம்மளையும் அறியாம தலையும் காலும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்படிப்பட்ட உற்சாகமான பாடல்களோட உங்களை சந்திக்க வருது போடு ஆட்டம் போடு.

நேரம் இப்பொழுது 10:11 ஆகிடுச்சு. திருச்சி வானொலியின் அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் என்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும் இணைந்திருக்கிறோம். போடு ஆட்டம் போடு.

நேர்களே, இன்னைக்கு காலையில 12 மணி 10 நிமிடத்துக்கு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சி. இன்றைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆனந்த கண்ணீர். நீங்களும் தொலைபேசி வழியா இணைஞ்சு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் தோழிகளே. அதற்கு நீங்க பண்ண வேண்டியது 0431 240 101 அல்லது 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்களை அழைங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. உங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ல

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு. இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கத்துல மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்துல பங்கேற்கிறாங்க. தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள்.

இதுவரை திருச்சி வானொலியில் அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சோம். இதுவரை நம்மோடு இணைந்திருந்த திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்கலாம் இரு பட பாடல்கள். நேரம் இப்போது 10:30 ஆகியாச்சு. இருபட பாடல்கள்ல முதல்ல நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

இணைந்திருக்கிறோம் ஓம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் இருபட பாடல் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சோம். நண்பர்களே, நமது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களோட விமர்சனங்களை வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சி, மின்னஞ்சல் முகவரி @trichy@gmail.com. இனி கேட்கலாம். அடுத்ததான் 11 மணிக்கு உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் காலை 11 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய முதலமைச்சர், மாநில அரசின் உரிமைகளை தமிழக அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றார். மத்திய அரசிடம் தமிழகத்திற்கு 2 எய்ம்ஸ் மருத்துவமனை கோரப்பட்டுள்ளதாக கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். பேரவையில் முதலமைச்சர் பதிலுரை வழங்கியபோது கட்சி நிதி தொடர்பான குற்றச்சாட்டிற்கு ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியதை அடுத்து திமுக உறுப்பினர்கள் அவையில் எழுந்தின்று எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எழுந்தின்று குரல் எழுப்பினர். இதனையடுத்து பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பினர். அப்போது அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் மற்றும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன்

0: ஆகியோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சித் தலைவர் பேசலாம் என்றும் பதிலளித்தனர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று திமுக உறுப்பினர்கள் குரல் எழுப்பியதை அடுத்து சில நிமிடங்கள் கூச்சல் நிலவியது. பின்னர் பேச அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி மாணாக்கர் கல்வி உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேசிய கல்வி உதவித்தொகை பெற ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நடப்பாண்டிற்கான இவ்வுதவித்தொகை பெற மேல்நிலை கல்வி வரை படிக்கும் மாணவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளும் உயர்கல்வி வரை படிக்கும் மாணவர்கள் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துடன் ஆதார், வருவாய், கடந்த கல்வியாண்டு மதிப்பெண் சான்று, அடையாள அட்டை உள்ளிட்டவைகளுடன் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார்.
0: US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் போட்டிகள் கலிபோர்னியாவில் இன்று தொடங்குகின்றன. இந்தியா சார்பில் லக்ஷயா சென், தன்வி சர்மா, கிடாம்பி ஸ்ரீகாந்த், ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: நேரம் சரியா 11:03 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க.
1: மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: உங்களோட நாங்க நிகழ்ச்சிக்கு தங்கள் விருப்ப பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 240 101. இந்த எண்கள்ல அறிமுக நேயர்களும் ஏற்கனவே அறிமுகமான நேயர்கள் 246 102 1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. உங்களுக்கு விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்லசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்களோடு நாங்க நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய முதல் நேயர் யார் எங்கிருந்து பார்த்தலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேம், புதுக்கோட்டையில கலையரசி பேசுறேன்.
2: கலையரசி நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன்.
2: எல்லாரும் நலமா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா கலையரசி? என்ன பாடல் கொடுக்கலாம்? அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் காத்துட்டே இருக்க வந்துட்டே இருக்க காத்துருக்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோடு நாங்க நம்ம இணைப்புக்கு வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: அவ்வளோ ரெண்டு பாண்டியன் டிரைவர் பேசுறேன் மேடம்.

0: ரேவதி, நலமா இருக்கீங்களா?
1: மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? மேடம்,
0: எல்லாரும் நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வைகாசி பிறந்ததுல இருந்து எந்த பாட்டு போட்டாங்க?
0: ஓகே, வைகாசி பிறந்தாச்சு படத்து. ஏன் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா?
1: அதுல அந்த பாட்டுங்கெல்லாம் நல்லா இருக்கும் மேடம். அந்த படமும் நல்லா இருக்கும்.
0: ஓ, படமும் நல்லா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும், அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கான பாடல் கேட்கலாமா? இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: பதினோரு மணி 22 நிமிஷம் ஆயாச்சு. ட்ரிச்எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க உங்களோடு நாங்க. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: உங்களுக்கு
0: பிடிச்சமான பாடல் என்ன சொல்லுங்க?
1: கும்பகர தங்கையில இருந்து கும்பம் கர சேர்த்த தங்கை அந்த பாட்டு மேடம்.
0: அருமையான பாட்டு. உங்களுக்காக பாடல் வருது, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
1: தேங்க்ஸ் மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்கலன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க
1: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை

0: நலமாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 11:32 ஆயாச்சு. நேர்கள் கேட்டு நினைச்சிருக்கீங்க அட்ரோசேஃபம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நம்ம இணைப்புக்கு வர அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் கம்மங்காடு வைத்தியநாதன் பேசுறேன் மேடம்.
2: வைத்தியநாதன் ஐயா நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில?
3: வருஷமெல்லாம் வசந்தம் பாடத்தில்
2: முதன் முதலாய் அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
2: டேய், இந்த டக்காலிட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
3: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
1: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கற?
4: அந்த மாதிரி எல்லாம் இருக்கற சான்ஸ் இல்லையே.
3: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
4: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ.
3: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வெச்சுக்க. உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லி தரேன்.
1: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
3: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
1: சரி, எந்த முகவரிக்கு?
3: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
1: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
3: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
1: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
3: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

0: 11:40 ஆச்சு. நேர்கள் கேட்டு நினைச்சிருக்கீங்க, இது ட்ரிஷே ஃப்ரம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நம்ம இணைப்புக்கு வர அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், தஞ்சாவூர் மாவட்டம் சிங்கிபுரில இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம்.
0: ரமேஷ், நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் நல்லா இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சாமுண்டி படத்திலிருந்து பாட்டு போட்டு மேடம்.
0: சாமுண்டி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வருது. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ்

நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ஏஆர் வெள்ளைச்சாமி குழுவினர் வழங்கும் உடுக்கு பம்பை பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை. இது ரெயின்போ 102.1.

0: 102.2 புள்ளி ஒன்றில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்களோட நாங்க. இணைப்புக்கு வரும் அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்த்தலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம், லைன்ல வெயிட் பண்ண சொன்னீங்களா
0: மேம்? ஆமா வெயிட் பண்ண சொன்னேன், சொல்லுங்க. இங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மணச்சனூர் ஐயம்பட்டில இருந்து ரேணுகா பேசுறேங்க.
0: ரேணுகா நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நிலையத்துல எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்காங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் ரேணுகாக்கு?
1: நான் பெரிய நலந்து பொள்ளாச்சி மலரோ சொல்ல அந்த பாட்டு மேம்.
0: ஏன் ரேணுகாக்கு அந்த பாடல் பிடிக்கும்?
1: ரொம்ப பிடிக்கும் மேம் அந்த பாட்டு.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ஏன் கேட்டேன்.
1: நல்லா இருக்கும் மேம், கேட்க நல்லா இருக்கும், வரிகள் நல்லா இருக்கும் மேம்.
0: அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மொமெண்ட் இருக்கா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு?
1: என்ன மேம் புரியல,
0: உங்களுக்கு ஏதாவது இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மொமெண்ட் இருக்கா அந்த மாதிரி?
1: இல்ல மேம் அப்படிலாம் இல்ல, வரிகள் நல்லா
0: இருக்கும், பாடல் பிடிக்கும், அவ்வளவுதான். சரி, ரேணுகாக்கான பாடல் கொடுத்தல்ல. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உங்களோடு நாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா.

நேயர்களே, பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சன கடிதங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷ்வாணி, திருச்சி 1. மின்னஞ்சல் முகவரி: yatrichy@gmail.com.

0: நேர்களை 12:10 மங்கையர் உலகம், இதில் ஆனந்த கண்ணீர். தோழிகள் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். 0431 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் உரிய 246-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டுவாங்க. நேரம் இப்பொழுது 12 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக்கா அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், அதே வேளையில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்க மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் இந்த அரசின் முக்கிய குறிக்கோள் என்றார். மக்கள் வரிப்பணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் SC/ST பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப்பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவர் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இருமொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்கும் என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது

முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக் பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும் அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இக்குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆராய்ந்து அறிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் ஒரு மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குறளமுதம்
2: தெரிந்து செயல்வகை 47 அதிகாரம் 4 குறட்பா.
3: தெளிவில் அதனை தொடங்கார் இழிவு என்னோ ஏதப்பாடு அஞ்சுவர்.
2: தமக்கு இகழ்ச்சி தருவதான ஒரு குறைபாட்டுக்கு அஞ்சுகிறவர்கள் ஊதியம் வரும் என்று தெளிவில்லாத செயலை ஒருபோதும் தொடங்க மாட்டார்கள்.
3: தெளிவில் அதனை தொடங்கார் இழிவு என்னோ ஏதப்பாடு அஞ்சுவர்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
0: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: மல்லி மல்லி.
5: வாலஜிமி, எவ்வளோ லேட்டு! உனக்கு வெயிட் பண்ண நேரத்துல நான் சமைச்சே முடிச்சிருப்பேன் போ.
4: அதனால என்ன, பார்லர் போயிட்டு வர்ற வழியில லஞ்சையும் முடிச்சிடலாமே.
5: ஏன் சொல்ல மாட்டே? நீ வர்ற நேரத்துக்குள்ளார வீட்டில் செல்ஃபை மட்டும் ஒதுங்க வைக்கலான்னு ஆரம்பித்தேன். ஒரே எறும்பு. கொஞ்ச நேரம் இறேன், இந்த எறும்புக்கு சாக் பீஸை சாப்பிட கொடுத்துட்டு வரேன்.
4: சாக் பீஸில் கோடு போட்டு சாகடிக்க போகிற எறும்பை என்னவோ கட்டெரும்புக்கு கட்லெட் கொடுக்குற மாதிரி பில்டப் வேற.
5: நீ சொல்லுவம்மா சொல்லுவ. நான் என்ன கிளீனிங் ஸ்டேஷனாக வச்சுருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக கிளீனிங் நடக்கிறதுக்கு.
4: ஓ, கடலில் நடக்குமே, நான் கூட டிவியில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சொல்கிறியா? பெரிய சுறா, அப்புறம் பெரிய பெரிய மீன்கள்லாம் வந்து வரிசையில் நிற்கும். சின்ன சின்ன மீன்லாம் வந்து அதுக்கு மேலே ஏறி நின்று அழுக்குகளை சாப்பிட்டு சுத்தம் பண்ணிடுமே. நேச்சரில் தான் மல்லி, டார்ச்சரே இல்லை.
5: ஆமாம் லட்சுமி, கடலில் நடக்கிறத தானே நீ பார்த்த. எறும்புகள்லையும் இது நடக்குதான். பெரிய எறும்பெல்லாம் வரிசை கட்டி வந்து நிக்குது, சின்ன சின்ன எறும்பெல்லாம் அது மேல ஏறி அழுக்குகளை சாப்பிட்டு சுத்தம் பண்ணுது. வேலை முடிஞ்சோன்ன அந்த பெரிய எறும்பெல்லாம் இந்த சின்ன எறும்புகளெல்லாம் உதறிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகி போகுது பாரு. பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு.
4: இது ரொம்ப நல்லா இருக்கே.
5: இது என்ன பிரமாதம்! இதை விட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? இந்த ஸ்பா மெத்தட் இருக்குல்ல, அதான் அந்த கிளீனிங். இது மீன் எறும்புகளில் மட்டும் இல்லை, பூச்சிகளுக்குள்ளாரையும் நடக்குதான். இது ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க.
4: கிவ் அண்ட் டேக் இல்ல. கேக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு லட்சுமி. என்ன அதுங்கெல்லாம் ஃப்ரீயா ஃப்ரெஷ் ஆகுதுங்க. நாம தான் ஆயிரக்கணக்கில் காசை கொடுத்து ஸ்பாக்கு போய் ஃப்ரெஷ் ஆக வேண்டியதா இருக்கு.
5: ஏ லட்சுமி, எனக்கு ஒரு ஐடியா. நாமளும் கடலுக்குள்ளார போனா ஃப்ரீயா ஸ்பால இருக்கிற மாதிரி இந்த மீனுங்கள்லாம் நம்மளையும் சுத்தமாக்கி விடும் இல்ல?
4: ஆக்கும் ஆக்கும், நம்மளை ஃப்ரெஷ் ஆக்கி ஃப்ரை ஆக்கி அதுகளுக்கு லஞ்சுக்கும் ஆக்கிக்கும்.
6: இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு நம்ம காற்று அலைகள்ல 12:10 மங்கையர் உலகம், 1 மணிக்கு காவிய கானங்களோட சங்கமமாய் மதுர கீதம்,

0: 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்துல மூலிகை மருத்துவ பயிர்கள் மதிப்பு கூட்டல் நேர்முகத்துல பங்கேற்கிறாங்க தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள். மணிக்கு மண்ணின் மனம் நிகழ்ச்சியில ஏ.ஆர். வெள்ளைச்சாமி குழுவினர் வழங்கும் உடுக்கு பம்பை பாடல்கள். 3:00 இசைத்தூரல், 4:00 வசதன்கோ வழங்கும் வண்ணக்கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள், 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம். மணிக்கு நலம் தரும் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் தரும் ஆலோசனைகள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 இலக்கிய பேழை நீர்வழி படுவும் புனை உரை வழங்குகிறார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள். தொடர்ந்து வாழ்க்கைக்கு வள்ளுவம் உரை வழங்குகிறார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில ஓட்டத்திற்கு இடையில ஊட்டச்சத்து திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 8:00 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் அற்போதைய நிலவரம் தொடர்ந்து இசை இனிமை. 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த கானங்களை வாட்ஸ்அப் வழியா கேட்டு ரசிக்கலாம். பாடல்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9:35
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் நேரம் இப்போ 12:10 ஆகிடுச்சு. எல்லா கண்ணீரும் துயரத்தோட அடையாளம் கிடையாது. சில கண்ணீர் பெருமையோட மொழியா இருக்கும், நிம்மதியோட மொழியா இருக்கும், பல வருட கனவு நனவான தருணத்தோட மொழியா இருக்கும், நம்ம அன்புக்குரியவர்களோட வெற்றியை காணும் அந்த நொடியா இருக்கும். இப்படி வாழ்க்கை நமக்கு பரிசா தரக்கூடிய அழகான உணர்வு தான் ஆனந்த கண்ணீர். அப்படிப்பட்ட மறக்க முடியாத தருணங்களை தான் நம்ம எல்லாரும் பகிர்ந்து கொள்ள போறோம் இன்றைய மங்கையர் உலகத்துல. இன்னைக்கு தலைப்பு ஆனந்த கண்ணீர். உங்க வாழ்க்கையில ஆனந்த கண்ணீரை வரவழைத்த அந்த மறக்க முடியாத தருணம் எது? எங்களோட தொலைபேசி வழியா இணைந்து உங்க அழகான நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. அதற்கான தொலைபேசி எண்கள் 0431 அப்படிங்கிற முன்னணி போட 240-102-1 அல்லது 246-102-1 அப்படிங்கிற எண்ணுக்கு. நான் உங்க தோழி கீர்த்திகா. வாங்க தோழிகளே, சில நினைவுகளை மீண்டும் மலர வைப்போம்.

0: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் மங்கையர் உலகத்தில். தோழிகளே, உங்களோட ஆனந்த கண்ணீரை வரவழைத்த தருணம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ ஒரு தோழி இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருமா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் வாலியம்பட்டில இருந்து விஜய் பேசுறேன் மேடம். அவங்க எல்லாரும் நலமா இருக்கிறாங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கிறேன். நாங்களும் எல்லாம் நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: சரி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஆனந்த கண்ணீரை வரவழைத்த அந்த உணர்ச்சி பூர்வமான தருணம் எது?
1: என்னோட பிறந்தது 4 பேரு.
0: சரி,
1: ஆனா இதெல்லாம் பாசமா தான் இருப்பாங்க அம்மா. வீட்டுக்கு போனா எனக்கு தெரியாமையே ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். ஏமா இவ்வளவு எனக்கு பண்ற, ஏமா அளவரே புரிஞ்சு வைப்பாங்க.
0: அந்த பாசத்தினால வருது ஆனந்த கண்ணீர்.
1: அது வந்து அவங்களுக்கு புரியல.
0: அதான் அதான், மனம் நிறையும் போது சில நேரங்கள்ல வார்த்தைகள் பேசாது, கண்கள் தான் பேசும் இல்லையா? அதுதான் ஆனந்த கண்ணீர்.
1: ஆமா, எனக்கு அம்மா அப்பா எல்லாம் இது தெரியாது. அவங்க 4 பேர் அங்கடங்க அண்ணன் பொண்ணாட்டிங்க தாய் போல பாத்துக்கிறாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாமா. சரிம்மா,
1: எல்லாமே எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க.
0: சரிங்கம்மா, சந்தோஷம் சந்தோஷம். இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல். நேரம் இப்போ 12:21 ஆகிடுச்சு. நம்ம மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில ஆனந்த கண்ணீரை வரவழைத்த தருணம் எது அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்கோம். தோழிகள் வரிசையா நம்மளோட இணைய காத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு தோழி இணைஞ்சிருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் ஏர்போர்ட் பாத்திமா பேசுறேன்.

0: வணக்கம்மா, நல்லா இருக்கோம். எல்லாருமே இங்க நல்லா இருக்காங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா, எப்பவுமே தொடர்பு இருந்தா எப்பவுமே நல்லா இருக்கிறோம்மா.
0: சந்தோஷம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கண்ணீரை வரவழைத்த, ஆனந்த கண்ணீரை வரவழைத்த தருணம் எது?
1: நாங்க அக்கா தங்கச்சி மூணு பேர், எங்க அக்கா குழந்தை இல்ல 2 வருஷமா, எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் குழந்தை இல்ல. எனக்கு என் தங்கச்சி கல்யாணமே நடக்கணும்னு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கு 3 வருஷம் கழிச்சு எனக்கு பையன் பிறந்தான். அப்ப வந்து ஆனந்த கண்ணீர் இருந்தாலும் கண்ணீர் அதுதான் கழிச்சு, எங்க கிராமமே கண்ணீர்ல முழுது நாங்க ஆனந்த கண்ணீர்ல.
0: சந்தோஷம், சந்தோஷம்மா. இணைந்ததற்கு நன்றிம்மா.
1: நன்றி, வணக்கம்மா.

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டிய மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
1: அதுவா தம்பி, 1980-90களில் வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
0: அப்படியா? அப்ப உங்கள மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர்ஸ் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்டை கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 2 1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

0: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் இப்போ 12:31 ஆகிடுச்சு. இதுவரை நம்ம மங்கையரலகம் நிகழ்ச்சியில ஆனந்த கணிரை வரவழைத்த தருணம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, யாரு எங்க இருந்துன்னு பாத்திரலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேம்மா. எங்க இருந்து பேசுறீங்க?
7: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
6: எல்லாரும் நல்லா இருக்கோம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம்.
7: ஓகே, உங்களை பாக்குறது எனக்கு

0: ஆனந்த கண்ணீர் எல்லாத்தையும் பார்க்கணும்ட்டு.
1: ரொம்ப நன்றிமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: எல்லாரும் பார்க்கணும் ஒரு ஆனந்த கண்ணீர்.
1: சந்திரசேகர்
0: இருக்கிற வரைக்கும் வருவாரு,
1: நாங்களும் வரோம். நீங்க சொல்லுங்க, அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நாங்க வரோம்.
0: அட்ரஸ் இங்க வாங்க, நீங்க ஓம் பிரகாஷ் வக்கீல் வீடுதான். புதுசா வந்தாலும் பழசா வந்தாலும் ஆனந்த கண்ணீர் வரும்.
1: சரிம்மா, கண்டிப்பா வரோம்மா. நன்றி நன்றி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: ஜென்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில அவங்களோட உணர்ச்சி மிக்க ஆனந்த கண்ணீரை வரவழைத்த தருணங்களை தோழிகளை பகிர்ந்து கொள்ள சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்மளோட நிலையத்துக்கு வாலியம்பட்டி விஜயா, ஏர்போர்ட் ஃபாத்திமா, கண்டோன்மெண்ட் ராஜம்மா அவங்க எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பண்பலை உறவுகளே, நமது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களோட விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி airtrichy@gmail.com அப்படிங்கிற முகவரிக்கும் நீங்கள் அனுப்பலாம். இல்லை என்றால் அஞ்சல் முகவரி, இயக்குனர் ஆகாஷவாணி, திருச்சி 1 அப்படிங்கிற முகவரிக்கும் நீங்கள் அனுப்பலாம்.

இன்னைக்கு 2:30 மணிக்கு மண்ணின் மனம் நிகழ்ச்சியில ஏஆர் வெள்ளைச்சாமி குழுவினர் வழங்கும் முடுக்கை பம்பை பாடல்கள் இருக்கு. இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில ஊட்டத்திற்கு இடையில ஊட்டச்சத்து திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இனி கேட்கலாம் மாநில செய்திகளை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய

0: அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின்

0: ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப்போவதாக கூறப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலோச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலுச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலுச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1
2: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

நேரம் இப்பொழுது 1 மணி. இனி கேட்கலாம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். நாட்டிற்கு எதிரான புதிய அச்சுறுத்தல்களையும் புதிய சவால்களையும் அறிவுத்திறனுடன் நுட்பமாக எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் 16வது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், டிஜிட்டல் சார்ந்த சைபர் குற்றங்கள் உள்ளிட்டவை பெருகி வருவதாக சுட்டிக்காட்டினார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று எல்நினோ தாக்கத்தால் காலநிலை மற்றும் வேளாண்மையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்ட அவர், இப்பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் தெரிவித்தார். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், அதேவேளையில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்க மாட்டாது என்ற உறுதிபட கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கான குற்றப்பத்திரிகை கடந்த 2021 தாக்கல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி சாலையோர வனப்பகுதியில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய் வலம் வர காத்திருக்கிறது மதுர கீதம். உங்கள் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் தரும் முதல் பாடல் ராமேஸ்வரம்.

0: கேட்ட பாடல் ஒழித்தது முசிறி செவந்தலிங்கபுரம் சிவகுமார் சரோஜா தர்ஷன் சுபீஷன் சேட்டு இவர்களின் விருப்பமாக கப்பலூட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவிழ்ந்து மதுரை கீதமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் கல்லுக்குழி உலகநாதபுரம் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி இவர்களின் விருப்பமாக ஒழிக்கிறது எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லிங்கேஷ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, திருமணமேடு, அம்சவல்லி, செல்வகுமாரி, பிருந்தா, நாகார்ஜுன், ரிதீஷ் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

1:19 ட்ரிச்சேஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் இனி ஒலிக்கிறது ராமேஸ்வரம் ஷியாத் மேகனா இவர்களின் விருப்பமாக சாந்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.

முசிறி மேட்டுப்பாளையம் தேவிகா சுப்பிரமணியன், சதீஷ், சரண்யா, சஞ்சனா, கீர்த்தனா, ஆதிரன், மோகன், சாந்தி, வினோத் இவர்களின் விருப்பமாக மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் முரடன் முத்து திரைப்படத்திலிருந்து.

0: காலத்தால் அழியா காவிய கானங்களுடன் வலம் வரும் இது மதுரை கீதம். உங்கள் சுச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் வெண்கரும்பூர், நேரு, கொள்ளிடம், காமராஜ், சிங்கம், புனிதன்.
1: என் நிலாவு அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத, அந்த திக்குல காயி

0: வாசல் திருச்சி.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 1:34 ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம்.

0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: Washing powder Nirma. Washing powder Nirma. Nirma.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய் இது மதுரை கீதம். உங்கள் ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதத்தில் நிறைவாக ஒலிக்கிறது அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற?

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வரிபணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணாக்கர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இருமொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்க என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
1: பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது, லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
0: இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது, முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக் பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும், அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பிவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு

எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடிந்ததும் எதிர்க்கட்சி தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக குரல் எழுப்பினர். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம் என்றும் கூறினர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரி கூச்சலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்பவே தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி மாநில அரசை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோடை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலின் போது தாவேக அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனுக்களை வழங்கினர். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கான குற்றப்பத்திரிகை கடந்த 2021 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்ம பூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்த கூட்டமைப்பின் ஏல இணையதளமான nefex.in-ஐ துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசின் சீரிய தலைமையில் நாடு வளர்ச்சியுடனும் வளத்துடனும் துரிதமாக முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கி உள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் கிரேர், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய சிறுபான்மையின விவகாரம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெறும் விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிட நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி சாலையோர வனப்பகுதிகளில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால்

0: பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பன்னாரி வனப்பகுதியில் பன்னாரி அம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் சாலையோரத்தில் வனப்பகுதியை ஒட்டி ஒரு தெருநாய் இறந்து கிடந்தது. நாயின் உடலை ஒரு இடத்தில் வைத்து கழுதை புலி உண்ண தொடங்கிய போது அங்கு மேலும் ஒரு கழுதை புலி வந்து இரு கழுதி புலிகளும் சேர்ந்து இறந்த நாயின் உடலில் இருந்த இறைச்சியை உண்டது. இதனை கண்ட பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: பலவிதமான பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்துட்டு வரீங்க. இதுல மூலிகை பயிர்களையும் சாகுபடி செய்து மதிப்பு கூட்டல் செய்யும் போது அதிகமான லாபத்தை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பயிர்களை எல்லாம் மூலிகை பயிர்களா எடுத்துக்கலாம், இதை எப்படி எல்லாம் மதிப்பு கூட்டல் செய்யலாம், இத பத்தின பல விளக்கங்களை நமக்கு தர இருக்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவங்க.
1: மிக குறைவு இட்டு வச்ச நீர் வரந்தா சின்ன கண்ணு
2: இப்ப பொதுவா நம்ம விவசாயிகள் எடுத்துக்கிட்டாலே அவங்க அவங்க பகுதிக்கு ஏற்ற பயிர்களை தான் சாகுபடி செஞ்சுட்டு வருவாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம ஆரோக்கியம் அப்படின்ட்டு வர்றப்ப மூலிகை பயிர்களை சில விவசாயிகள் விரும்பி சாகுபடி பண்ணுவாங்க. அந்த மூலிகை பயிர்கள் சாகுபடி செய்வதற்கான முக்கியத்துவம் என்ன மேம்?
3: பெரும்பாலும் விவசாயிகள் நெல், கடலை, எள்ளு இந்த மாதிரியான பயிர்களை மட்டுமே முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூலிகை பயிரிடுதல் விவசாயம்ன்றது மிகவும் லாபகரமான ஒரு வணிக வேளாண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா இது மருத்துவ குணம் கொண்டது, மூலிகைன்னு சொல்லும்போது மருத்துவ குணம் கொண்டது. மேலும் நறுமண திரவியங்கள் செய்யறதுக்கு இந்த மூலிகைகள் இயற்கையாக பயன்படுது. அதனால் இதற்கான நிறைய மூலக்கூறுகள் இந்த மருத்துவ தாவரங்கள்ல இருக்கிறதுனால இது சர்வதேச சந்தை வாய்ப்பு கொண்டது.
2: இப்போ இந்த மூலிகை மருத்துவ பயிர்கள் சாகுபடி செய்வதற்கான முக்கிய காரணிகளா என்ன மேம் சொல்லலாம்?
3: முக்கியமா பயிர்கள் வந்து அதிகம் லாபம் தரக்கூடியவை அப்படின்றதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா இவை குறைந்த நீரை எடுத்துக்கொள்ளும், நிறைய நீர் தேவைப்படாது. அப்புறம் அதிக சந்தை விலை இருக்குது, லாபம் அதிகம். முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 6 மாசத்துல நம்ம அறுவடை செஞ்சிடலாம், நீண்ட நாட்கள் கூட தேவையில்லை, நல்ல விலை போகும். இந்த 2-3 காரணங்கள் தான் நம்ம வந்து இந்த மருத்துவ பயிரை பயிரிடக்கூடிய முக்கிய விஷயமா. ஒரு கொடித்தாவரம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏக்கருக்கு கணிசமான வருமானத்தை உறுதியளிக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கற்றாழை அப்படின்னா அது ஒப்பனை பொருட்கள்ல, அழகு பொருட்கள்ல, சுகாதார பொருட்கள்ல, மருத்துவ பொருட்கள்ல அதனுடைய தேவை அதிகமா இருக்கு. துளசி எடுத்துட்டோம்னா அதில் எண்ணெய்க்கு பயன்படுது, தேநீருக்கு பயன்படுது, மற்ற அழகு சாதன பொருட்களில் பயன்படுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவ தாவரங்களை நம்ம வந்து பயிரிடலாம். பெரிய ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல மற்ற பயிர்களை பயிரிடலாம் அப்படின்னு சொல்றாங்க.
2: அதுவும் இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில எப்படி இருக்கு அப்படின்னா உணவே மருந்துங்கிறது மாறி போய் மருந்தே உணவு அப்படிங்கிற நிலைக்கு நம்ம இப்ப தள்ளப்பட்டிருக்கிறதுனால மூலிகை சார்ந்த மருத்துவத்துக்கு அதிக வாய்ப்புகள் இப்ப வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம அந்த வகையில மூலிகை பயிர்கள் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இப்ப எப்படி மேம் இருக்கு? மதிப்பு கூட்டுதல் அப்படி ஏன் நம்ம செய்யணும், எதுக்கு செய்யணும், செய்தே ஆகணுமா, எப்படி மேம்?
3: கண்டிப்பா செய்தே ஆகணும். ஏன்னா நாட்டு மருந்து அப்படின்னு சொல்லணும்னாவே அது மூலிகை மதிப்பு கூட்டுதல் தான். பறித்த மூலிகைகள் நம்ம பதப்படுத்தி சந்தைப்படுத்தக்கூடிய பொருளா மாற்றணும்.

0: அப்போ தான் அதோடைய பொருளாதார மதிப்பு அதிகரித்து அதோடைய சேமிப்பு காலத்தை நம்ம நீட்டிக்க முடியும். ஒரு பொருளை சேமித்து வச்சா தான் அதை வந்து பிற்காலத்தில் பயன்படுத்த முடியும். ஏன்னா நிறைய விளையக்கூடிய காலங்களில் வந்து அந்த மூலிகைகள் நம்ம பறித்து பதப்படுத்தி வைத்தா தான் பின்னாடி அது மருந்தாகவோ இல்லை அழகு பொருளாகவோ நம்ம மதிப்பு கூட்ட முடியும், சந்தை வாய்ப்பு பெற முடியும். இதனால் நோய் மேலாண்மை, ஊட்டச்சத்து மேலாண்மை, அழகு பொருட்களுடைய தயாரிப்பு போன்ற பலவற்றில் அந்த மூலிகைகளை பயன்படுத்த முடியும்.
1: இப்போ மூலிகை பயிர்கள்னு எடுத்துக்கிட்டாலே விவசாயிகள் பெரும்பாலும் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களை என்னென்ன இருக்கு மேம்? இப்போ மூலிகை பயிர்கள்னு எடுத்துக்கிட்டாலே சட்டுன்னு நம்ம நினைவுக்கு வர்றது வந்துட்டு கற்றாழை சொல்லுவோம், துளசி சொல்லுவோம், ஆவாரம் பூ சொல்லுவோம். இதை தவிர வேற என்னென்ன பயிர்கள் மருத்துவத்துக்கு அதிகப்படியாக பயன்படுகிறது, அதை விவசாயிகள் சாகுபடி செய்தால் நிச்சயம் வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு எதை மேம் சொல்லலாம்?
0: அஸ்வகந்தா, சிற்றுநல்லா, எலும்பிச்சை புல் அப்படின்னு சொல்கிறோம்லாம் அது. இதை தவிர வந்து ஓமவல்லி, நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படக்கூடிய பல மூலிகைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து எந்தெந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்தில் விளையும் அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம சிறப்பு பயிரெலாம் பயிரிட்டு அதோடைய விதை, இலை, பூ, காய், வேர் போன்றவற்றை நம்ம சிறப்பு பொடிகளா, எண்ணெய்களா, சூரணங்களா, மூலிகை பானங்களா மாற்றுவதன் மூலமாக உயர் மதிப்பு பெறலாம்.
1: சரிங்க மேம். இப்போ ஏதாவது ஒரு சில மூலிகை பயிர்களை எடுத்துக்கலாமே, இப்போ ஆவாரம் பூ எடுத்துக்கலாம், துளசி எடுத்துக்கலாம். இந்த ஆவாரம் பூல என்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருளா நம்ம மாத்தலாம் மேம்?
0: ஏன்னா இன்றைய காலகட்டங்கள்ல வந்து டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய நீரிழிவு நோயால பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா பெரும்பாலவர்களோட உடல் உழைப்பு வந்து கம்மியா இருக்கிறதுனால நீரிழிவு நோய் அது அதிகமா இருக்கு. இதற்காக ஆவாரம் பூ வந்து மிகச்சிறந்த தீர்வா இருக்கு. இந்த ஆவாரம் பூவை நம்ம நிழல உலர்த்தி பொடியாக்கி அந்த பொடியை நீர்ல கொதிக்க வைத்து தேநீராக்கி குடிக்கலாம். இதனால உலர் ஆவாரம்பூ தயாரிப்பு வந்து மிகச்சிறந்த தொழிலாக இருக்கு. ஏன்னா ஆவாரம்பூ பானங்கள் செய்வதற்கு உலர் ஆவாரம்பூ பொடி வந்து தேவைப்படுது. இதை தவிர வந்து ஆவாரம்பூ சேர்த்து நிறைய ஸ்குவாஷ் ஐட்டம்லாம் கூட செய்யறாங்க, ஆவாரம்பூ மிட்டாய்கள் செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் வந்து நம்ம ஆவாரம்பூ பயிரிடுறதுல பயன்படுத்தலாம்.
1: இது தயார் பண்றதுக்கான தொழில்நுட்பம் சொல்ல முடியுமா மேம்?
0: இது பெரிய தொழில்நுட்பமே அப்படின்னு சொல்ல முடியாது. இது
1: அப்படிங்கும் போது இப்ப அந்த ஆவாரம் பூ அழகு சாதன பொருட்கள்லயும் அது கூட்டப்படுது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இல்ல மேம்? உலர்த்தி அதோட அந்த பாசி பயிறு கூட அதையும் சேர்த்து செம்பருத்தி பூ இலைகள் பூக்கள் அதையும் வந்து உலர்த்தி அதுல நம்ம போட்டு அதுவும் ஒரு
0: நீங்க சொல்லக்கூடிய குளியல் பொடிகள், நறுமண பொடிகள் இவை எல்லாமே வந்து நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துவது தான். ஆனால் அதுவே மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம ஒரு பொருளை விற்பனை செய்யும்போது அப்படி வந்து வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு நம்ம விற்பனை செய்ய முடியாது. மிக முக்கிய காரணம் என்னென்னா சினர்ஜிக் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய பல சேர்மங்கள் சேரும்போது விளைவுகள் எப்படி இருக்குது, அது வந்து அழகு பொருளாக மாறுமா இல்லை வந்து ஊட்டச்சத்து பொருளாக மாறுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஆராய்ச்சிகள் பண்ணி அதை வந்து ஒரு பானமாகவோ இல்லை வந்து பவுடராகவோ அதாவது அழகு பொருளாகவோ இல்லை மருந்து பொருளாகவோ மாற்றக்கூடிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் அதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும், சந்தைக்கு கொண்டு வர முடியும், நல்ல லாபம் பெற முடியும். இதுதான் முக்கியமான விஷயம் இதுல.
1: இது எல்லாமே நம்மளோட நாட்டு மருத்துவத்துல முழுமையா பயன்படுத்தப்படுகிறதா?
0: கண்டிப்பா நாட்டு மருந்துல இது தவிர நிறைய மூலிகைகள் பயன்படுத்துறாங்க. இந்த மூலிகைகள்லாம் வந்து நறுமண மூலிகைகள் இருக்கலாம், மருத்துவ மூலிகைகள் இருக்கலாம், நிறைய மூலிகைகளுடைய விதைகள், இலைகள், பூக்கள் இவற்றையெல்லாம் சிறப்பு பொடிகளா மாத்துறாங்க. சில மூலிகைகளை வந்து எண்ணெய் தயாரிப்புக்கு பண்றாங்க, சில மூலிகைகள் சூரணங்களா மாற்றுறாங்க, சில மூலிகைகள் வந்து பானங்கள் தயாரிக்க அதாவது ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடியதான் மிகப்பெரிய மார்க்கெட்னு சொல்றோம். ஏன்னா வந்து வெறும் தேநீரை குடிப்பதற்கு மக்கள் விரும்புவதில்லை. இதனால அதுல வந்து எலுமிச்சையோ இல்ல வந்து ஒரு சிபர்த்தி டீன்னு சொல்றோம், அப்புறம் சங்குப்பூ டீன்னு சொல்றோம், இந்த மாதிரியான ஹெர்பல் டீஸ் குடிக்கிறது தான் இப்ப நுகர்வோர் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதுக்காக வந்து என்ன பண்ணணும்னா உலர் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் இது வந்து நாட்டு மருந்துல முக்கியமா பயன்படுது. ஏன்னா உலர்த்துதல், மூலிகையில இருந்து பல பொருட்களை பிரித்தெடுத்தல், அதை தரப்படுத்துதல் போன்ற தொழில்நுட்பங்கள் ரொம்ப முக்கியமா இதுல செய்யணும்.
1: உலர்த்துதல் அப்படின்னு வரப்போ அந்த உலர் தொழில்நுட்பத்துல நம்ம விவசாயிகள் கவனிக்க வேண்டியது என்ன?
0: கிராமங்கள்ல வந்து சூரிய ஒளியே பெருசா வந்து உலர்த்துகள்ல பயன்படுது. ஆனா வந்து இது வந்து பெரும் தயாரிப்புகள்ல அந்த மாதிரி வந்து நம்ம சூரிய ஒளி மட்டுமே நம்பி இருக்க முடியாது. இதற்கான நிறைய உலர்த்திகள் இருக்கு, ட்ரையர்ஸ் சொல்லக்கூடிய மிஷின்ஸை வந்து பயன்படுத்தி தான் ஆகணும். ஸோ உலர்த்தும் தொழில்நுட்பங்களுக்கு வந்து சூரிய ஒளியில் உலர்த்ததை விட நிழலில் உலர்த்துறதை விட முக்கியமாக மூலிகைகளை வந்து சூரிய ஒளியில் உலர்த்த முடியாது, நிழலில் தான் உலர்த்தணும். இதுக்காக நிறைய அத்தியாவசிய எந்திரங்கள் இருக்கு. ஸோ இந்த எந்திரங்களை பயன்படுத்தி நம்ம அத்தியாவசிய எண்ணெய்கள், நறுமண ரசாயனங்கள், ஹைட்ரோசால்கள் சொல்லக்கூடிய ரோஸ்மேரி, லெமன்

0: மண்ட்ராஸா ஆகியவற்றிலிருந்து எண்ணெய்கள் பிரித்தெடுக்கிறாங்க. இந்த எண்ணெய்கள் வந்து வலி நிவாரணிகளாக பயன்படுது. நிறைய மூலிகை எண்ணெய்கள் வந்து வலி நிவாரணியாக பயன்படுது.
1: சரிங்க மேம், இப்போ நீங்க நிறைய இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னீங்க. அந்த இயந்திரங்கள் என்ன இயந்திரங்கள் மேம்? விவசாயிகளுக்கு எந்த இயந்திரங்களை வாங்கினா இதை நீங்க எளிமையா பயன்படுத்தி இதில் நீங்க மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்ணலாம் அப்படின்னா எந்த இயந்திரம் மேம் வந்து சுலபமானது?
0: அது கிராமப்புற விவசாயிகளுக்கு மூலிகை பொருட்களை சுத்தம் செய்வதற்கு எந்திரங்கள் தேவைப்படுது, அவற்றை உலர்த்துதலுக்கு எந்திரங்கள் தேவைப்படுது. இதுக்கு சிறிய அளவிலான எந்திரங்கள் இருக்கு. நிறைய தொழில் முனைவோர் வந்து அவற்றை பயன்படுத்துகிறார்கள். மேலும் இவற்றிலிருந்து நாட்டு மூலிகைகள்லேருந்து நிறைய சேர்மங்களை பிரித்தெடுப்பதற்கான டெக்னாலஜிஸ் இருக்கு. அதே வந்து விவசாயிகள் மற்ற தொழில் நிறுவனங்களை கொடுத்து தான் பண்ண முடியும், அவங்களா பண்ண முடியாது. ஏன்னா நிறைய மூலக்கூறுகளை பிரித்தெடுக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் தான் முக்கியமாக இப்போ வந்து நேரடியாக மூலிகைகளை பயன்படுத்த விட அதுலேருந்து நிறைய வேதிப்பொருட்கள் பிரித்தெடுக்கிறாங்க. புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களுக்கு கூட நம்முடைய மூலிகைகள் பயன்படுது. நீங்கள் வயலோரங்களில் இல்லை தெருவோரங்களில் பைபாஸில் ஒரு ரோஸ் கலரில் ஒரு பூ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து புற்றுநோய்க்கான மருந்துகள்லாம் வின்பிளாஸ்டின் வின்கிரிஸ்டின் சொல்லக்கூடிய சில மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து அவை வந்து புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி மருத்துவத்துறையில் பார்த்தோம்னா பெரும் பங்கு வந்து இந்த மூலிகைகளுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததை விட இந்த மாதிரி மூலிகையிலிருந்து பிரித்து பதப்படுத்தப்பட்ட கெமிக்கல்ஸை பயன்படுத்தும் போது அதோடைய விளைவுகள் வந்து பக்க விளைவு இல்லாமல் இருக்கிறதுனால நோய் சீக்கிரம் குணமாகுதுன்றாங்க.
1: நிச்சயமா நம்ம முன்னோர்கள் கூட அந்த காலத்துல மூலிகைகளை வச்சுதான் வந்துட்டு வைத்தியம் பண்ணாங்க இல்லைங்களா? இப்ப அதையே மறுபடியும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்ப இந்த மூலிகை பயிர்கள தயார் பண்ண பவுடர்களோ இல்ல பானங்களோ ஏதாவது இது பண்றதுக்கு இப்ப குழந்தைங்களுக்கோ இப்ப நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப விரும்பி குடிக்க மாட்டாங்க, அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. சோ அதுக்கு அவங்க விரும்புற மாதிரியான தின்பண்டங்களா செய்யறதுக்கான தொழில்நுட்பம் இதுல இருக்கா? இந்த அதாவது இந்த பிஸ்கட் இல்ல வேற எந்த மாதிரியாவது பொருளா நம்ம வந்து தயார் பண்ணலாமா மேம்?
0: மூலிகை பிஸ்கட்டுகள் வந்து இப்ப தயாரிக்கிறாங்க. அது ஆனா பெரிய லெவல்ல இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. அதாவது சிறு தொழிலா சில பல விவசாயிகள் மட்டுமே பண்றாங்க. ஏன்னா மூலிகை பிஸ்கட் தொழிலை தொடங்குவது என்பது நிறைய என்னென்ன மூலிகைகள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு வேணும். மோஸ்ட்லி அஸ்வகந்தா, ரோஸ்மேரி, துளசி, முருங்கை, செம்பருத்தி, ஓமவல்லி, இஞ்சி இந்த மாதிரியான பல மூலிகைகளை கொண்டு தான் வந்து இந்த ராகி மாவு, கோதுமை மாவுலாம் சேர்த்து அவங்க வந்து ஒரு பிஸ்கட்டா பண்றாங்க. ஆனா அந்த பிஸ்கட்டுகள் வந்து ஆரோக்கியமான பிஸ்கட்டுகளா இருந்தாலும் குழந்தைகள் வந்து அட்ராக்ட் பண்றக்கூடிய அளவுல வந்து அவற்றை மாற்றுதல்ல சில சிரமங்கள் இருக்கதான் செய்யுது. ஏன்னா டேஸ்ட் பாக்குறாங்க குழந்தைங்க. அதாவது நார்மலாக மைதாவில் செய்யப்பட்ட பிஸ்கட்டுகள் வந்து ஆரோக்கியமற்றவை இருந்தாலும் அவை தான் இருக்கப்படுதே ஒழிய இந்த மாதிரி மூலிகை பிஸ்கட்டுகளுடைய பிரபலம் வந்து கம்மியாக தான் இருக்கு.
1: சரிங்க மேம், இப்போ என்னதான் நம்ம வந்து இயந்திரங்களை வச்சு நல்லா பார்த்து பார்த்து நம்ம மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்ணுறதா இருந்தாலும் அந்த தர நிர்ணயம் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளுக்கும் முக்கியமானது. நம்ம மூலிகை மருத்துவ பயிர்களில் மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்ணுறப்ப தரநிலை உறுதி செய்யப்படுகின்ற வழிமுறை இருக்கின்றதா?
0: கண்டிப்பா இருக்கு. ஏன்னா தரம் இருந்தாதான், குவாலிட்டி இருந்தாதான் அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து விற்பனை செய்ய முடியும். குவாலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பா விற்பனை செய்ய முடியாது. ஸோ இந்த மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது தரமான மூலப்பொருட்களை சேர்ப்பதனால நம்மளுடைய தரமான பொருட்களை கொடுக்க முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கான நீரிழிவு குறைக்கக்கூடிய பானங்களாக இருக்கட்டும், மூலிகை உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கான சுவைய மையமாக கொண்ட பொருட்களாக இருக்கட்டும், இளம் வயதினருக்கான ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட மூலிகை பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தரம் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் FSSAI சொல்லக்கூடிய பதிவுகள் செய்யணும். நம்ம GST பெற்று இதெல்லாம் வந்து பாதுகாப்பு தரநிலை உறுதி செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம பிராண்டிங் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதனால தான் வந்து இயற்கையான மூலிகை கூறுகளை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக அவற்றை நம்ம என்ன சொல்லணும், ஆரோக்கியமான சிற்றுண்டி அப்படின்னு சொல்லலாம், அல்லது செயல்பாட்டு உணவுகள்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த பிராண்டிங் அண்ட் சந்தைப்படுத்துதலில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா பொருட்களையுமே மிக நல்ல விலைக்கு கொடுக்க முடியும்.
1: சரிங்க மேம், இப்போ எந்த ஒரு மதிப்பு கூட்டு பொருள் நம்ம தயார் பண்ணுறதா இருந்தாலும் இந்த காலம் வரைக்கும் தான் நம்ம பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறது ஒரு நிர்ணயம் இருக்குது மேம். அப்போ தான் அதோட வீரிய தன்மை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மூலிகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் அதில் தயார் பண்ணக்கூடிய பொருட்கள் குறைந்தபட்சம் எவ்வளவு காலம் நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதிகபட்சம் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும்?
0: மூலிகை தயாரிப்பு பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒவ்வொரு மூலிகைக்கு வேறுபடும். ஏன்னா சில மூலிகைகள் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மூலிகைகளுடைய ஸ்டோரேஜ் காலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற மூலிகைகளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு அதை வந்து பதப்படுத்தலாம். இன்னொன்று பதப்படுத்திட்டோம் அப்படின்னா அதை 2 அல்லது 3 வருடங்களுக்கு நம்ம வந்து சேமித்து வைக்க முடியும்.
1: சரிங்க மேம், மூலிகை மருத்துவ பயிர்கள்ல

0: பொருள் தயார் பண்றதுக்கான பயிற்சிகள் ஏதும் தங்களுடைய வேளாண் அறிவியல் நிலையத்துல எதுவும் வழங்கப்படுகிறதா விவசாயிகளுக்கு?
1: இப்ப கூட ஒரு 21 நாள் வந்து கொடுத்தோம். பயிற்சிகள்ல வந்து விவசாயிகள் பங்கு பெறணும். அது எங்க நடக்குது, எப்ப நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும். சோ அதை நீங்க வந்து பயன்படுத்தி பலன் பெறலாம்.
0: சரிங்க மேம், இது சம்பந்தமா இன்னும் நிறைய கேள்விகள் விவசாயிகளுக்கு எழலாம். அவங்க உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பாங்க, உங்களோட அலைபேசி எண் சொல்லிடலாம் மேம்.
1: 9788545071.
0: இன்னொரு முறை சொல்லிடுங்க மேம்.
1: 9788545071.
0: நன்றி மேம்.
1: நன்றி.

0: மூலிகை மருத்துவ பெயர்களுடைய பயன்கள் என்னென்ன, அத மதிப்பு கூட்டல் செய்யும் போது எதையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: சித்திக்கும் நிகழ்ச்சிகள் தினந்தோறும் திருச்சி வானொலியில் அரங்கேறும். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் உடுக்கு பம்பை பாடல்கள் பாடுகின்றனர் ஏ.ஆர். விளைசாமி குழுவினர்.

மகாவிஷ்ணுவின் அவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இந்த அவதாரத்தில் தேவகிக்கு கிருஷ்ணரும் யசோதைக்கு மாயாதேவியும் குழந்தைகளாக பிறக்கின்றனர். இறைவனின் எண்ணப்படியே இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். குழந்தையை கொல்லச் சென்ற கம்சன் தூக்க முயற்சி செய்யும் பொழுது குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி மறைந்து விடுகிறது. பின் கம்சன் கண்ணனால் கொல்லப்படுகிறான். தன்னுடைய எட்டு கரங்களில் ஆயுதங்களை தாங்கிய மகாதேவி இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றாள். இத்தேவியே மாரியம்மனாக சமயபுரத்தில் வழிபடப்படுகிறாள் என்பது மக்களின் நம்பிக்கை.

ஜெயகாண்டியம்மன் ஒருமுறை தவம் செய்து கொண்டிருந்த போது வீரசாங்கன் என்ற தேன் எடுப்பவரை அவள் சந்திக்கிறாள். ஆனால் அவரோ, எங்களிடம் உங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையே என முறையிட, தேவி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகிறார். உடனே மலை மீது குடில் அமைத்து அம்மனை வழிபடுகின்றனர். அதுவே கோவிலாக மாறுகிறது. அனைவரும் வழிபடுவதற்கு ஏற்றாற்போல வீரப்பூரில் மீண்டும் ஒரு கோயில் அமைக்கிறார் வீரசாங்கன்.

கிராம மக்கள் குழி வெட்டும் போது இந்த அம்மன் தோன்றியதால் குழுமாயி என பெயர் வந்தது என்ற கருத்து நிலவுகிறது. மேலும் குளுமையான இடத்தில் இருப்பதால் இந்த பெயர் வந்தது எனவும் கூறப்படுகிறது. இந்த தெய்வத்தின் காவல் தெய்வம் ரெட்டமலை ஒண்டி கருப்பு எனவும் கூறப்படுகிறது.

உறையூர் வெக்காளி மண்மாறி பொழிந்த போது மக்களை காக்க தான் வெட்ட வெளியில் நின்றவள் இந்த வெக்காளி. அந்த காளியை போற்றுகின்றனர் இந்த குழுவினர்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ஏ.ஆர். வெள்ளைசாமி குழுவினர் வழங்கிய உடுக்கு பம்பை பாடல்கள்.

இன்று மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி. இதில் நீங்கள் பங்கெடுத்ததற்கான தொலைபேசி எண்கள் 0431240102 அல்லது 0431246 1021.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்ம பூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் விளையாட்டை வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்ள ஊக்குவிக்கும் வகையிலான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினத்தை ஒட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், விளையாட்டு வீரர்களின் திறன்களை வலுப்படுத்தியதன் மூலம் இத்துறை மேம்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், அதேவேளையில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்ப தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கத்தாரில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் உடல்களை விரைவில் தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதோடு, முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் தாட்கோ மற்றும் மத்திய தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து பழங்குடியின இளைஞர்களுக்கான நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிர்னாளுலி தெரிவித்துள்ளார். இப்பயிற்சி பெற தகுதியுடையோர் தாட்கோ.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இதில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி ஏராளமான மாணாக்கர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: வழங்கும் 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைஞ்சிருக்கும் நண்பர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3:04 ஆகிடுச்சு. நான் உங்க தோழி கீர்த்திகா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயணத்துல இருக்கீங்களா இல்ல ஓய்வெடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு இனிமையை துணையாக்க வருது இசை தூறல். பாடல்கள், நேயர்களோட மின்னஞ்சல்கள், கடிதங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களையும் சேர்த்து உங்களோட பயணிக்க போறோம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி.

ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில இசைத்துளி என்ன அப்படின்னா, நம்மள பல பேரு சோகமாகவோ இல்லனா மனசு சரியில்லாமலோ இருந்துச்சுன்னா உடனே ஒரு ஹெட்போனை காதில் போட்டுட்டு பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நம்மளோட கவலைகள் எல்லாம் மறந்து போன மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கு காரணம், நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கும் போது நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்குமா. அதனாலதான் நம்ம மனநிலையே மாறுதான். அவ்வளோ ஏன், நம்முடைய இதய துடிப்பு கூட சில நேரங்கள்ல நம்ம கேட்கிற இசைக்கு ஒத்து போகுமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறலோடு. இசைத்துறல் நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய நிலைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க நிறைய நேயர்கள். அந்த வரிசையில் முதல்ல வந்திருக்கிற மின்னஞ்சல் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க. 21 அன்னைக்கு மதுரகீதம் கேட்டேன், நேயர்களோட தெருவில் வந்த பாடல்கள் அனைத்துமே இனிமையாக இருந்தது. வண்ணக்கிளி படத்திலிருந்து சுசிலா குரலில் சின்ன பாப்பா எங்கள் சின்ன பாப்பா அப்படிங்கிற பாட்டை கேட்டு அது வந்து அவங்க பரம்பரையாகவே கேட்டுக்கிட்டு வராங்க போல. அந்த பாட்டை கேட்டாதான் அவங்க பேரம் கூட தூங்குறான் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து இந்த சாங் வந்து எங்களோட ஃபேமிலி சாங்காகவே மாறி போச்சுங்க. வழங்கிய மரியாவிற்கும் ஆகாஷ்வாணி திருச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா இரவு இசை இனிமை நிகழ்ச்சியையும் பாராட்டி எழுதியிருக்காங்க. நியூஸ் ஆனர் செயலி வழியாக கேட்டிருக்காங்க. லோகநாதன் அழகா தொகுத்து வழங்கினாங்க. மென்மையான குரலில் கேட்க அற்புதமாக இருந்தது. வேதம் புதிது படத்திலிருந்து புத்தம்புது ஓலை வரும் பாடல் சித்ரா குரலில் ஒழிச்சது. பழைய நினைவுகளை மீட்டு தரும் பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 22 என்றும் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு அவங்க நமக்கு கருத்துக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. இனிய உலகம் இனியும் தங்குமா பகுதியில் உயிர்வேலி அமைக்கிறதுனால என்ன வளம் கிடைக்கிது, என்ன பயன் கிடைக்கிது, அழகு அமைதி பசுமை எப்படி எல்லாமே இருக்குது அப்படின்னு அழகா சுருக்கமாக கூறிய சகோதரர் லோகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு காலையில 10 சமைக்கலாம்னு நினைச்சாங்களாம், சரி 11 சமைப்பேன்னு தள்ளி போட்டாங்களாம். 12 சமைக்கலாம்னு நினைச்சா அப்புறம் இது மனோஜ் கிரண் வந்து மங்கையர் உலகத்தில் வந்து தள்ளி போடுறதை எப்படி தள்ளி போடலாம் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்து பேசிட்டாரா, அதை கேட்டதுமே அப்படியே போயிடுச்சுப்பா அப்படின்னு கூட அதுலேயும் அப்படியே சிங்க் ஆகிருக்கிறாங்க, ப்ரோக்ராமோட சிங்க் ஆகிருக்கிறாங்க. அதையும் அப்படியே மின்னஞ்சல் எழுதியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சமைக்கலாம்னு தள்ளி போட்டாதான் கடைசியில் வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்களாம். அந்த நிகழ்ச்சிக்காகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. மனோஜுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஆணி திருமஞ்சனத்தை ஒட்டி கோனேரி ராஜபுரத்தில் அமைந்திருக்க பஞ்சலோக சுயம்பு நடராஜர் கோவிலிருந்து நம்ம அறிவிப்பாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள், சாந்தி சரவணகுமார் ஆகியோர் அருமையாக கோவில் அமைப்பையும் அபிஷேக பிரியனான நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் கண்முன்னே கொண்டு வந்தாங்க. உயிரோட்டமுள்ள நடராஜரின் ரோமம், நகங்கள், மறு இதை பற்றியெல்லாம் சொன்னோன்னே நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலை தூண்டிடுச்சு. ஆங்கிலேயரை வரவேற்கும் விதமாக வரையப்பட்ட ஓவியத்தை பற்றி கூட நிறைய விஷயம் சொன்னாங்க, சிறப்பாக இருந்தது, அவங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம நேர்களோட மின்னஞ்சல்கள் தான் அடுத்து படிக்க போறோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி அவர்கள் அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இன்றைய யோகா தினத்துல யோகா குரு ஆசிரியர் அவர்கள் நேரலையில ஏறத்தாழ 90 நிமிடங்கள் வந்து நேர்களுக்காக யோகா மற்றும் தியானம் செய்வதால ஏற்படக்கூடிய நன்மைகளை மிக மிக விரிவா விளக்குனாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேயர்கள் எழுப்பிய வினாக்களுக்கும் தெளிவா விடையளிச்சாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே தினமும் தொடர்ந்து யோகா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு உறுதி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரலைய மிக சிறப்புடன் நெறிப்படுத்தினார்கள் இயக்குனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களின் வினாக்களை மிக சுருக்கமா குருக்கு விளக்கி தானும் குருவோட சிஷ்யன் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. விளக்கி ரொம்ப அழகா வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலையில பலமுறை குரு அவர்கள் உரை நிகழ்த்தினா கூட இன்னைக்கு உரை மிக மிக சிறப்பா இருந்துச்சு, 90 நிமிடம் தொடர்ந்து கேட்டு பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அவங்க சொன்ன மாதிரி June 21 சர்வதேச யோகா தினம் எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியம் இடம் பிடிச்சது. எல்லா இடத்துலையும் பல நிகழ்வுகள்லாம் கூட அதை பத்தி நடத்திருந்தாங்க. 1.5 மணி நேரம் நம்ம பண்பலையிலையும் ரொம்ப சிறப்பாக அந்த நேரலை போனது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு சூரியகாந்தி நிகழ்ச்சியை பாராட்டியும் ரங்க

ராஜன் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து நமக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அன்னைக்கு நிகழ்ச்சியில செல்லமே நாடகம், காட்டில் சுதந்திரமாக தெரியக்கூடிய வனவிலங்குகளை வீட்டில் செல்லமாக வளர்க்க நினைக்கிறது, கூண்டில் அடைச்சி வைக்கிறது எப்படி, எந்த வகையில் தவறு அப்படிங்கிறத இந்த நாடகத்தோட கதைப்படி குரங்கு செய்யக்கூடிய சேட்டைகளை வச்சு கோதண்டராமனும் அன்னமும் உணர்வது தத்ரூபமாக இருந்தது. நாடக காட்சியில் புதிய திருப்பம், நாடக அமைப்பும் நடிப்பும் நாடக நகைச்சுவையும் நாடகத்தில் அட்டகாசமாக இருந்தது. திருச்சி ஆகாசவாணி ஒளிபரப்பு கேட்டு பாராட்டுறது எங்களோட கடமை பொறுப்பும் கூட அப்படின்னு ரங்கன் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இணைந்திருங்கள் FM Rainbow 102.1 இல். இது இசைத்தூரல்.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1. நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி.
1: இயக்குநர் ஸ்ரீ முத்துமாரனின் அன்பான வணக்கங்கள். 2 ஆண்டு காலம் தென்றல் பத்திரிகையில் நான் பணியாற்றினேன். எல்லோரும் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்கள். நான் 2 ஆண்டுகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடத்திலே அவருடைய வீட்டிலேயே வாழ்ந்து என்கின்ற பெருமையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
0: தமிழறிஞர் தமிழருவி மணியன் அவர்கள்,
2: கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த கவிஞனுடைய மகத்துவத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கிறார். இந்த 5000 திரை இசை பாடல்களில் எவ்வளவு நீங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு 500 பாடல்களுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே காட்சி தரும் என்பதில் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை.
0: கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்,
3: அவரது வார்த்தைகளிலேயே அவரது மனப்போக்கை சொல்வதானால், அவர் அவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை, அதுதான் கண்ணதாசன்.
0: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறித்து அவரின் குருதி உறவுகளும் கலை உறவுகளும் பகிரும் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம்.
4: நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: வந்தாச்சு வந்தாச்சு.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது இசைத்தூரல். இசைத்தூரல்ல அடுத்த மின்னஞ்சல் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, துவாக்குடிமலையிலிருந்து பவுலின் மைக்கேல் அவங்க அனுப்பியிருக்காங்க. பண்பலைக்கு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மாலை வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில குறுக்கழுத்து போட்டியில 30 குறிப்புகள், நேயர்களின் தெளிவான பதில் ரொம்ப அருமையா இருந்தது. சிரிக்கலாம் பறக்கலாம் பாடல்கள் மாதிரி கவலைகள் மறக்குதே அந்த மாதிரியான பாடல்களோட 1 மணி நேரம் எங்க கவலையெல்லாம் மறக்க வச்சு சிறப்பா போனது நிகழ்ச்சி. கொடுத்த யோகேஸ்வரி மற்றும் லோகநாதன் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல் கேட்கறதுனால என்ன சிறப்பெல்லாம் இருக்குது சொல்லுங்க கீர்த்திகா.
9: காலையிலேயே நீங்க உற்சாகமான பாடல்களை கேட்டீங்க அப்படின்னா அந்த நாளுக்கான ஆற்றலும் மன உற்சாகத்தையும் அது அதிகரிக்குமா. நீங்க தனியா பாடல கேட்டா அது ஓய்வு கொடுக்குமா. நண்பர்களோட பாடல்கள் கேட்டா மகிழ்ச்சிய இரட்டி பாக்குமா. மழை பெய்யும் போது பாடல் கேட்கறது ஏன் தெரியுமா இன்னும் அழகா இருக்கு. அது இயற்கை ஒளியோட இசையும் சேர்ந்தா நம்ம மனம் அமைதியா இருக்கும்.

0: ஆமா, இசையை கேட்கறது மட்டும் இல்ல, நமக்கு பிடிச்ச பாடலை முணுமுணுத்தா கூட மன அழுத்தத்தை அது குறைக்க உதவுமா.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் எண்ண மடல்களோடு. இது இசைத்தூரல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல். அடுத்துதான் தஞ்சாவூர் லட்சுமி அவர்கள் அனுப்பிய மின்னஞ்சலை தான் பார்க்க போறோம். இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க.

வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்விகள் சிறப்பா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய பிரியா வைரமணி மேடம் மற்றும் ராஜலட்சுமி மேடம் இருவருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில கவிதையும் கானமுமா வந்த இடைக்கால பாடல்கள் சூப்பர். 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நேயர்களின் நேரலை பாடல்கள் அருமையா இருந்துச்சு. 10 மணிக்கு ஞாபகம் வருதை நிகழ்ச்சியில நேயர்களின் வாட்ஸ்அப் பாடல்கள்

உயிரின் தாகம் அப்படிங்கிற தலைப்புல யோகா இயற்கை மருத்துவர் சுகுமார் ஐயா அவர்களுடைய தகவல்கள் நிறைய சொன்னாங்க, பயனுள்ளதா இருந்தது. யோகாவை பற்றி நேயர்களின் சந்தேகத்திற்கு தெளிவா பதில் கூறினாங்க. நேர்காணல் செய்த கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில செல்லமே அப்படின்ற நாடகம் நல்ல கருத்தை சொல்லி சென்றது, சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிகளை வழங்கிய திருச்சி வானொலிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி அவர்கள் மின்னஞ்சல் வழியாக அனுப்பியிருக்காங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். நண்பர்களே, உங்களுக்கும் இப்படி நடக்குமா? ஒரு பழைய பாடலை கேட்ட உடனேயே பழைய நினைவுகள் எல்லாம் மனசுல வந்து நிற்கும் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம மூளை இசையையும் நினைவுகளையும் ஒன்னோடு ஒன்னு இணைச்சு வச்சுக்குமா, ஒரு அமைதியான நாட்குறிப்பு மாதிரி. அதனாலதான் ஒரு பாடலை கேட்டதும் அந்த காலம், அந்த மனிதர்கள், அந்த தருணங்கள் எல்லாமே நமக்கு மீண்டும் மனசுல வந்துருது. சில பாடல்கள் காதுல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலையும் தங்கிடுது.
2: இதை நீங்க சொன்னதுக்கு பிறகு இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியும் வர இருக்குது நம்ம பண்பலையில. இதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. வாட்ஸ்அப் வழியா 9385460121 இந்த எண் வழியா தொடர்ந்து மின்னஞ்சலும் அனுப்பியிருக்கிறாங்க. கொள்ளிடத்திலிருந்து காமராஜ் அவர்கள், அன்பு நிலையத்தாருக்கு முற்பகல் வணக்கம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இது மாதிரியான ஆன்மீக வாசகங்களை அப்பப்போ நேர்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டு இருக்குது நம்மளுடைய வானொலி. அப்படின்னு சொன்னால் கூட அது மிதை மிகையாகாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, நேரில் போயிருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு பக்தி பரவச நிலை கிடைச்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான நேர்களுக்கு நெடுநாளைய ஆசையை பூர்த்தி செஞ்சிட்டீங்க, அந்த மாதிரி அமைஞ்சது இந்த ஒரு நிகழ்வு. அப்படி என்ன நிகழ்வு அப்படின்னா, நேற்றைய ஆலய உலா நிகழ்ச்சி, அதை பற்றி அனுப்பியிருக்காங்க. உலகளாம் உணர்ந்தோதற்கரிய தஞ்சை கோனேரி ராஜபுரம் அருள்மிகு நடராஜர் திருமஞ்சன விழாவின் நேர்முக வர்ணனை நிகழ்ச்சியினை கேட்டேன். மிகவும் சிறப்பு. நமது அன்னை வானொலியின் அன்பிற்கினிய அறிவிப்பாளர்கள் சகோதரிகள் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களும் சாந்தி சரவணகுமார் அவர்களும் போட்டி போட்டுக்கிட்டு நிகழ்த்திய நேரலை வர்ணனை இருக்க, நிகழ்ச்சியை இனி என்றென்றும் என் வாழ்வில் மறக்கவே இயலாது. இவர்களுக்கும், நிகழ்ச்சியை நன்முறையில் அமைத்து வழங்கிய ஆர்விஐ அவர்களுக்கும், திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நேர்கள் சார்பில் என் நன்றி கலந்த இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கொள்ளிடத்திலிருந்து காமராஜ் அவர்கள்.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்றைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில ஒரு இசைத்தொழில் பார்த்துடலாம். கடந்த 2 வாரமா மந்தமா இருந்த தென்மேற்கு பருவமழை இப்போ வேகமா முன்னேறிட்டு இருக்குங்க. நமக்கு மழை அப்படின்னாலே டீ பஜ்ஜி தான் ஞாபகம் வரும். ஆனா ஒரு நாட்டோட பொருளாதாரம் அதோட சேர்ந்துதான் நகருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்தியாவோட வருடாந்திர மழைப்பொழிவுல சுமார் 70% வரை பருவமழை மூலம் தான் கிடைக்குது. அதனாலதான் இந்திய பொருளாதாரத்துக்கு பருவமழை ரொம்ப முக்கியம்.

எனக்கு சுருக்கம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல அடுத்ததான் நேயர்கள் மின்னஞ்சல் படிக்க போறோம். 22ஆம் தேதி அன்னைக்கு காலை மலர் இதயராகம் உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்கள் சூப்பர், அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள், திருச்சி எஃப்எம் வாழ்த்துக்கள், திருச்சி எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் அவர்கள்.

0: இதுவரை இசைத்துறல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சோம். அடுத்ததா வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி வந்துட்டே இருக்கு, இணைந்தே இருங்கள் நேயர்களே எங்களோடு.
1: சில்லென்ற சாரல்,
2: கார்முகில் கூட்டங்கள்,
1: இதமான தென்றல்,
2: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
1: இரவு இசை இனிமை.
2: திருச்சி வானொலியில் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு
3: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்க
1: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
2: பங்கேற்க
1: 240-102-1 மாவட்ட இணைப்பு எண் 0431
2: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை உங்களுக்காக. நேர்களே, நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி AR Trichy@gmail.com. கடிதம் வழியே உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1.

0: நேயர்களே, நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்டு மகிழலாம். இணைந்தே இருங்கள் எங்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்கூட்டமைப்பின் 7 இணையதளமான netflix.in என்பதை துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய

0: வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன், இந்தியாவிற்கான அமெரிக்காவின் தூதர் ஜெர்சியோ கோர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி மாநில அரசு வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோட்டை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். 2026-27ஆம் ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என ஆதிதிராவிடர் நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. உரிய ஆவணங்களுடன் விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை அணியாப்பூர் வீரமலை பாளையத்தில் இன்று முதல் 30ஆம் தேதி வரை துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறவுள்ளது. பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் இருக்கக்கூடாது என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெறவுள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஹாக்கி ஆடவர் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.
1: இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
0: நேரம் 4:04. ஒரே சிரிப்பு தான், ஒரே மகிழ்ச்சி தான், ஒரே சந்தோஷம் தான், ஒரே ஆனந்தம் தான். இதுக்கெல்லாம் காரணம் என்னவோ?
2: சந்தோஷம் தான்.
0: அந்த சிரிப்பு இருக்குதே.
2: அதாவது வண்ணக்கோலங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழோட விளையாட வரும் அதிபதி. அதாவது தமிழ் மொழியை பேசி பேசி மகிழலாம், தமிழ் பாடல்களை கேட்டும் சந்தோஷப்படலாம், தமிழை இசைக்கலாம், தமிழை சுவைக்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம தமிழோடு விளையாட போகிறோம்.
0: கூடவே சேர்ந்து இருந்தீங்கன்னா எங்கள் நிகழ்ச்சியை ரசிக்கலாம்.
2: நிச்சயமா.
0: இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேயர்களை நீங்கள் எங்கள் கூட பங்கெடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு எண்ணோட 240-102-1. இந்த எண் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் பேசலை இல்லை நம்ம நிகழ்ச்சியிலேயே பங்கெடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் அதில் தாராளமாக வாங்க. வழக்கமான நேயர்கள் நீங்கள் 4:31 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டுவாங்க. உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
2: எல் கௌதமன்,
0: அதிபதி.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: நான்கு மணி 10 நிமிடம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு
9: வண்ண கோலங்கள்ல நிறைய தமிழ்ல சொன்னோம்னா அது ஒரு பெரிய கடல் மாதிரி.

0: மாதிரி தானே. அதனால எந்த ஏரியால இருந்து எடுத்தும் நம்ம வந்து கேள்விகள் கேட்கலாம். நேர்களும் வந்து பரவாயில்ல, எல்லாம் அவ்வளோ பெரிய கடல்லையும் படகை ஓட்டிட்டு போயிடுறாங்க, பதில உடனே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். எப்படின்னா ஒரு சொல் வந்து ஒரே சொல்லா இருக்கும், ஆனா அதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஆறுன்னு சொன்னோம்னா என்னென்ன சொல்லுவோம்?
1: தஞ்சாவூர்
2: பத்மாவதி,
0: அப்படியா? சரிம்மா, ரேடியோலயே நீங்க கேட்டு அழகா பதில் சொல்லலாம். எப்படின்னா ஒரே ஒரு சொல் இருக்குமா, ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கும். இப்ப நான் சொன்னேன் ஆறுன்னு, அதுக்கு அதிபதி சொன்னாப்ல ஆறுன்னா எண்ணும் இருக்கு நதியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி உங்களுக்கு நான் ஒரு இப்ப சொல் சொல்ல போறேன், அதுக்கு உள்ள அர்த்தங்களை நீங்க சொல்லலாம். ஒரு சொல்லு அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, அந்த அர்த்தங்களை நீங்க சொல்லணும், தெரியுதா?
2: ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள்.
0: ஆமா, இப்ப ஆறுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்பரும் இருக்கு ஆறுன்னு, நதியும் இருக்கு. நீங்க ஒரு பெண்மணி அப்படிங்கறதுனால உங்களுக்கான ஒரு வார்த்தை வந்து வெள்ளி.
2: வெள்ளி வந்து கிழமையை குறிக்கும், ஆபரணத்தை குறிக்கும்.
0: சரி, வெள்ளினா கிழமை இருக்கு, மெட்டல் உலோகமும் இருக்கு. சரி சரி, ஓகே, சரிங்கம்மா, ரொம்ப நன்றி, சரியான பதில் தான் சொல்லிருக்கீங்க.
3: பாராட்டுகள், வாழ்த்துக்கள்,
2: நன்றி,
0: நன்றிம்மா.
3: இவ்வளவுதான், வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு தமிழோடு விளையாடு வண்ண கோலங்கள்ல
0: இது ஒரு விளையாட்டு. இது இல்லாம நேயர்கள் வந்து இன்னும் திறமையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் ஒரு ஈஸியான கேள்விகள் வந்து நம்ம கொடுப்போம்.
3: இருந்தாங்கன்னா அப்படி இல்லை, இருக்காங்க நிறைய பேர், அதை பாருங்க, கேட்டுட்டு இருக்க நேரில் நீங்கள் நல்ல திறமையானவங்க, நீங்க எங்க கூட சேர்ந்து பேசணும், எங்க கேள்விகளுக்கு பதில சொல்லணும். சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240 102 1 மற்றும் 246 102 1 இந்த எண்கள்ல இணைந்திருங்கள். FM Rainbow 102.1 இது வண்ண கோலங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள்.
5: வண்ணக்கோளங்கள் இன்னைக்கு தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்ம என்ன விளையாட்டெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். நேரம் வந்து தஞ்சாவூர் பத்மாவதி ரொம்ப அழகா விளையாண்டுட்டு போனாங்க. இதே மாதிரி கேள்விகள் வந்து உங்களுக்கும் கேட்கப்படும் நிகழ்ச்சியில. அடுத்து யார் அப்படின்னு பாப்போமா? வணக்கம் வணக்கம். ஏன் இணைப்புல இருக்கீங்க, பேசலாமே. வணக்கம் சார். வணக்கம் சார். நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ ரேடியோ? ஐயா
6: ஹலோ.
5: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு தெளிவா? நீங்க விளையாட தானே வந்திருக்கீங்க? யோசிக்கிறாரு, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே யோசிக்கிறாரு ரொம்ப.
4: நேர்களே நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த நேரத்தை பயனுள்ளதா நமக்கு மாத்தணும். நம்ம பேசுறது எல்லாரும் தெளிவா கேட்கணும். உங்களுக்கு நல்ல இனிப்பு தரமா இருக்கிற இடமா பார்த்து நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க எஃப்எம்ல நம்ம பண்பலையில இந்த நிகழ்ச்சியில நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்க பேசணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா
5: 0431-240-1021 0431-240-1021 இந்த தொலைபேசி எண்கள்ல நேர்களே நீங்க வாங்க. அடுத்து நம்மோடு வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க?
6: அரியமுத்து.
5: அரியக்கவுண்டன் பாளையமா?
6: கபிஸ்தலங்கருப்பூர்.
5: கபிஸ்தலம் கருப்பூர். சரிங்க. உங்களுக்கான வார்த்தை நீங்க முன்னாடி நிகழ்ச்சி கேட்டீங்க இல்லையா?
6: ஆமா கேட்டேன் சார்.
5: சரிங்க. மணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கான அர்த்தங்களை நீங்க சொல்லுங்க பாப்போம். மணி மணி
6: மணி ஆலய மணி மணி நம்ம பணத்தை மணி.
5: அது மணி இல்லையா? ஆங்கிலத்துல இல்ல மணினா நீங்க மெனின்னு போறீங்களே.
6: அதுக்கு மேல புரியல சார்.
4: முயற்சி பண்ணலாமே.
5: முயற்சி பண்ணுங்க.
6: பண்ணுவேன்.
5: நிகழ்ச்சியில நம்ம வந்து
6: கடிகார மணி.
5: சரி, அதுதான் நேரத்தை குறிக்கிற மணி ஒண்ணு, அடிக்கிற மணி ஒண்ணு, வேற ஏதாவது மணி இருக்கா? அவ்வளவுதானா? ரெண்டு தான் யோசிக்கிறீங்களா? சரிங்க. பாசி மணி, ஊசி மணி, சங்கமணி, கருகமணி, அருகமணி எல்லாம் இருக்கு.
6: அதெல்லாம் அவ்வளவு தூரம் வரல.
5: அதெல்லாம் கோக்க முடியல உங்களால இப்ப. சரிங்க சரிங்க.
4: விளையாட்டார் சிறப்பா இருக்குது. அதாவது தமிழுக்கு மட்டும்தான் இந்த பெருமை.
5: நிச்சயமா.
4: அப்படிங்களா? பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம அப்படியே எடுத்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: நம்ம வந்து சொல்றது ரெண்டு மூணு விஷயங்கள் தான். இன்னமும் கற்றறிந்த அறிஞர்கள்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம ஒரு ரெண்டு 1.5 அடி தான் இருக்கு திருக்குறள். அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் எத்தனை அர்த்தங்கள் இருக்கு,
4: எவ்வளவு அனுபவங்கள் அதுல இருந்து வெளிப்படுது, நம்ம எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த தமிழ் பணியை செய்யற நிறைய சான்றோர்கள் அன்றோர்கள் நம்ம நேரில் இருக்காங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து பேசலாம், எங்க கூட தமிழோடு விளையாடலாம். 0431 அப்படிங்கிற இணைப்பினோட 240-1021 246-1

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
5: நேர்கள் வந்து அழகா தமிழோடு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து யாருன்னு பாப்போமா? வணக்கம்
6: சார். வணக்கம் சார்.
5: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: திருச்சிராப்பள்ளி கம்மாளத்தூர் சந்துக்கடை.
5: சரிங்க. சரி, இப்ப இன்னைக்கு தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியில வந்து ஒரு சொல் சொல்லுவோம், அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு அர்த்தங்கள், அதுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். இன்னைக்கு இப்ப நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா,
4: படி. படி அப்படிங்கறதுக்கு ரெண்டு விதமா இல்ல அதற்கும் மேல கூட நம்மளால அர்த்தங்களை சொல்ல முடியும். அது என்ன?

0: அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப ஐயா கேக்குதுங்களா?
1: படி படி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தங்கள் எத்தனை நீங்க சொல்லலாம்?
2: படி புக் படிக்கலாம்.
1: சரி,
0: படிக்கிறது இல்லாம வேற யோசிச்சு பாருங்க. நம்ம தினமும் வாசல்ல தாண்டி போவோமே.
2: என்ன
0: படி அது?
1: ஸ்டெப்ஸ் தானே, அதுவும் படிதான்.
0: வாசற்படி.
1: இன்னொரு படி கூட இருக்கு, என்ன யோசிக்க முடியுமா? உங்களுக்கு தெரியுதா இன்னொரு படி?
0: இன்னொரு படி எனக்கு தெரியும்.
1: என்னது?
0: வீட்ல எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்தும் போது
2: அரிசி வைக்கிற படி.
1: மரக்காப்படி, கரெக்ட்.
2: அரிசி வைக்கிற படி, பால் அளக்கிற படி.
1: அருமை அருமை, அளக்கிறபடி, அதுதான். சரிங்க, ரொம்ப அருமை. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நேயர்கள்லாம் ரொம்ப நல்லா அழகாக கலந்துக்கிட்டே வராங்க.
2: தேங்க்யூ சார்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: Croissant & Co.
1: That's right.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 4:33 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில் இன்று தமிழோடு விளையாடு.
11: விளையாடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி நெருப்பு மாதிரி போயிட்டு இருக்கு. வர நேர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே காத்துல கற்பூரத்தை வச்சோம்னா அப்படியே பாஸ்பரஸ் மாதிரி பத்திக்கிறாங்க,
2: அப்படியே எல்லாம் சிறப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
11: பதில் அந்த அளவுக்கு வேகமா வருதுன்னு சொல்ல வரேன்னா.
2: நிச்சயமா நிச்சயமா. அடுத்து இப்ப யார் இனிப்புல வந்திருக்காங்க, நம்மளோட விளையாடுறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
12: வணக்கம் ஐயா.
11: வணக்கம் ஐயா, உங்க பேரு?
12: குளித்தலை சலீம் பேசுறேன்.
11: குளித்தலை சலீம்,
12: கம்மியா இருக்கீங்களா?
11: சொல்லுங்க சார்.
12: சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு, சவுண்ட் கம்மியா இருக்கு.
11: ரொம்ப கம்மியா இருக்கா? சரி சரி சரி, காற்றடி காலம் வேற இது. சரி, இப்ப இணைப்பு சரியான இடத்துல நீங்க நிக்கிறீங்களா? சரிங்க, இப்ப நான் பேசுறது கேக்குதுல உங்களுக்கு? சொல்லுங்க ஐயா. அதாவது இப்ப ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு தமிழ் வார்த்தைக்கு, அதுல உங்களுக்கான வார்த்தை வந்து கால்.
12: கால்ங்களா?
11: கால்,
12: மனித உறுப்பு ஒண்ணு கால்.
11: சரி,
12: அளவுல கால், அரை முக்கால் கால்.
11: அருமை அருமை.
12: போதுங்களா?
11: போதும் போதும், ரெண்டு சொன்னதே பெரிய
12: விஷயம்.
11: வேற எதுவும் இருக்கா?
12: கால், அரை, வேற போதும்பா, கண்டுபிடிக்கலாம்.
11: சிறப்பு
2: இருந்தாலும் இரண்டு.
12: நன்றி ஐயா, நன்றி
11: சொல்லிட்டீங்க சார், அருமை. இதே மாதிரி நேயர்களே, நீங்கள் வந்துட்டு நிறைய வார்த்தைகளை யோசித்து வச்சுருங்க. நாங்கள் உங்களுக்கு இணைப்பு வந்தோடனே நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து அதை நீங்கள்
2: வந்தோடனே நாங்கள் கொடுத்துருவோம்.
11: ஆமாம்,
2: அந்த ஒரு பொருளுக்கு என்னென்ன அர்த்தம்லாம் இருக்குது, என்னென்ன விதத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எங்களோட சொல்லலாம். இணைந்திருங்கள் FM Rainbow 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: 4:40 நிமிடத்துக்கு நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள்ல தமிழோடு விளையாடிட்டு இருக்கோம். நேயர்களோட நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்று கேள்விக்கு பதில் சொல்ல வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ சார், சொல்லுங்க சார்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: பத்மாவதி சார்.
0: பத்மாவதி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பட்டரத்துரோடு.
0: பட்டரத்துரோடு,
1: எஸ்ஆர்சி காலேஜ் கிட்ட இருக்கு.
0: ஆமா ஆமா, திருச்சி. சரிங்க சரிங்க பத்மாவதி, உங்களுக்கான வார்த்தை வந்து மாலை.

0: ஹலோ சார், சொல்லுங்க சார்.
1: மாலை மாலை மாலை அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ள அர்த்தங்களை நீங்க சொல்லலாம்.
0: ஹலோ சார்,
1: கேக்குறீங்களா? ஹலோ,
0: வார்த்தை இல்ல சார்.
1: ஆமாமா, நீங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அதாம்மா, மாலை அப்படிங்கிற சொல் இருக்கு, அதுக்கு உள்ள அர்த்தங்கள் ஏதாவது ரெண்டு சொல்லுங்க பாப்போம்.
0: என்ன வார்த்தை சார்?
1: மாலை மாலை மாலை அப்படிங்கிறதுக்கு தெளிவா புரியலன்னு
0: நினைக்கிறேன்.
1: பத்மாவதி, பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டத்தோடய வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோளங்கள்.
2: வண்ணக்கோளங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழோட விளையாட்டு நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம் நேயர்களோடு. அடுத்து வர நேயர் யாருன்னு பாப்போமா?
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம், நான் சுவாமி.
2: பேருங்க?
3: பானு.
2: பானுமதி. பானுமதி அம்மா, உங்களுக்கான வார்த்தை வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், மாலை அப்படிங்கிறது. அதற்கான ரெண்டு அர்த்தங்கள் குறைந்தபட்சம் நீங்க சொல்லலாம்.
3: பூ மாலைங்க.
2: சரி,
3: மாலை பொழுது.
2: அருமைமா, அருமை பானுமதி,
1: சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேற ஏதாவது கேட்கலாமா?
3: என்னங்க?
1: வேற ஏதாவது கேட்கலாமா?
3: கேளுங்க.

0: முயற்சி
1: கேட்கலாம்.
0: பண்ணுங்க.
1: அடி அப்படிங்கறத சொல்லுங்க.
0: அடி அளக்கிற
1: சரி,
0: ஸ்கேல்.
1: அது ஒன்று இருக்கு, அளவீடு ஒன்று இருக்கு.
0: அடிக்கிற அடிங்க.
1: சரிங்கம்மா, சரி சரி,
2: சிறப்பு
1: சிறப்பு.
2: இரண்டு கேள்விகளுக்கும் சரியான பதிலாக சிறப்பாக சொன்னீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் பானுமதியம்மா. பானுமதியம்மா முதல் முறையாக நம்ம பண்பலையில் பேசுகிறாங்க.
1: இயல்பாக சொல்கிறாங்க.
2: ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு பாராட்டுகளை நிச்சயமாக தெரிவிச்சுக்கலாம். நேரில் இதே போல் தமிழோடு விளையாடு வண்ணக்கோளங்கள் இன்றைக்கி நீங்கள் எங்களோட சேர்ந்து விளையாடலாம். சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சி நினைப்பினோட 240-102-1 மற்றும் 240-106-102-1 இந்த எண்களில் இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க சார்.
0: வணக்கமா, எங்கேயாவது பேசுறீங்க?
1: திருவள்ளுவர் பக்கத்துல காலாவிப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறேன்
0: சார். உங்க பேருமா?
1: சரஸ்வதி.
0: சரஸ்வதி அம்மா, சரிம்மா, நீங்க இந்த வார்த்தைக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு போங்கம்மா. ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். அதாவது முடி.
1: குடியாங்க சார்.
0: முடி முடி முடி
1: குடியாங்க சார்.
0: முடி முடி
1: சார்.
0: முடி முடி
1: முடி சார். முடிங்களா?
0: ஆமாமா, அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, சொல்லுங்க.
1: ஒன்னு தலைமுடிங்க சார்.
0: சரி,
2: பங்கெடுத்த நேயர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சி சிறப்பிச்சிருக்காங்க.
0: கஷ்டமான கேள்விகளா இருந்தது, அதுக்கு ரொம்ப எளிதா வந்து பதில் சொல்லிட்டு போனாங்க, அப்படி கூட சொல்லலாமா?
2: அதாவது எப்போதுமே யதார்த்தமான வார்த்தைகளுக்கு நிறைய பதில் கிடைக்கும், நிறைய வந்து அதற்கான அங்கீகாரம் நிறைய கிடைக்கும்
0: கிடைக்கும்.
2: அதே மாதிரி நிகழ்ச்சியில தொகுத்துல சொன்னது மாதிரியே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரன் இப்படி எல்லாம் நம்ம நிறைய சொல்லி ஆரம்பிச்சிருந்தீங்களா? நேயர்கள் எல்லாருமே நம்ம கூட உண்மையில ரொம்ப சந்தோஷமா பயணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட கேள்விகள் எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு சரியான பதில இன்னைக்கு எல்லாருமே வெற்றியாளர்களா மாறி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட உங்களுக்கும், பங்கு பெற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, இப்போ வரைக்கும் கூட உங்களுக்கும் கூட நாங்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இது வரைக்கும் வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில உங்களோடு
0: எல் கௌதமன்,
3: கீர்த்திகா,
2: அதிபதி இணைந்திருங்கள். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு

0: நேர்களே, அடுத்ததாக எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர காத்திருக்கிறது பொன்மாலை. தொடர்ந்து 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் தரும் ஆலோசனைகள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து, திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை உங்களுக்காக. இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நேயர்களே, உங்களுக்கு பிடித்த 80-90களில் வெளிவந்த திரை இசை பாடல்களை நேரலையில் கேட்டு மகிழலாம். இரவு 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வாட்ஸ்அப் வழியா கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட உங்கள் பெயரோடு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9385461. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: எந்நேரமும் பொன்னேரமே, இந்நேரம் மாலை 5 மணி. கேட்கலாம் இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. எல்நினோ தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று எல்நினோ தாக்கத்தால் காலநிலை மற்றும் வேளாண்மையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து உயர்மட்ட ஆலோசனையை அமைச்சர் மேற்கொண்டார். நிலைமையை கையாள தயார் நிலையுடன் அரசு ஒருங்கிணைந்து செயலாற்றுவதாகவும் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு உறுதி செய்யப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாணை இன்று வெளியிடப்பட்டது. இதன்படி அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க 755.83 லட்சம் ரூபாய் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. திருவள்ளூர் தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்த 4 பெண் தொழிலாளர்களின் உடல்களை இன்று விமானம் மூலம் அவர்களது சொந்த ஊரான புவனேஸ்வருக்கு அனுப்பும் நடவடிக்கையில் அம்மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 400,000 நெல் மூட்டைகளை உடனடியாக நகர்வு செய்து கொள்முதல் நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரை 100க்கும் மேற்பட்ட தென்னைநார் தொழிற்சாலைகள் முறைகேடாக பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமராஜர் விருது பெற்ற ஒரே அரசு பள்ளியைச் சேர்ந்த 3 மாணாக்கர்

அவருக்கு 20,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழ் இன்று வழங்கப்பட்டது. திருச்சி மேல சிந்தாமணியையும் மாமலச்சாலையும் இணைக்கும் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் புதிய பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் சுற்றுலாப் பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று குளித்துச் சென்றனர். கோவை, திண்டுக்கல், தேனி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி, திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலையில். இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் சந்திரன் முந்தி வந்து முகம் காட்டும். ஏரி குளம் தண்ணீர் தடாகங்கள் தோறும் தோன்றி அசையும் சந்திர பிம்பம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலையில். காதல் கொண்ட உள்ளங்களுக்கு விடியும் வேளைகள் எல்லாம் சுபவேளைதான். அவர்கள் எண்ணத்தில் எழுவதெல்லாம் காதல் கவிதைகள்தான். இதோ பொன்மாலையில் அடுத்த பாடல் வருகிறது.

இடைக்கால இன்னிசை வசந்தங்களாக ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. வெண்ணிலவு தலைவி என்றால் நட்சத்திரங்கள் நிச்சயம் தோழிகள்தான். இரவு வான ரதத்தில் தாரகைகள் இழுத்துச் செல்லும் நிலவை ஊர்வலமாய்.

நாம் இணைந்திருக்கின்றோம் டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பது பொன்மாலையில். வீசும் தென்றல் அது பேதங்கள் பார்ப்பதில்லை, காற்றுக்கு தடை போட முடியாது, இசை வெள்ளத்திற்கு யாராலும் அணை போட முடியாது. பொன்மாலையில் இதோ அடுத்த பாடல் வருகிறது, பயணங்கள் முடிவதில்லை என்னும் படத்திலிருந்து.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1. நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி.
2: இயக்குநர் ஸ்ரீ முத்துமாரனின் அன்பான வணக்கங்கள். 2 ஆண்டு காலம் தென்றல் பத்திரிகையில் நான் பணியாற்றினேன். எல்லோரும் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்கள். நான் 2 ஆண்டுகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடத்திலே அவருடைய வீட்டிலேயே வாழ்ந்து என்கின்ற பெருமையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தமிழறிஞர் தமிழருவி மணியன் அவர்கள்,
3: கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த கவிஞனுடைய மகத்துவத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கிறார். இந்த 5000 திரை இசை பாடல்களில் எவ்வளவு நீங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு 500 பாடல்களுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே காட்சி தரும் என்பதில் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை.
1: கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்,
4: அவரது வார்த்தைகளிலேயே அவரது மனப்போக்கை சொல்வதானால், அவர் அவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை, அதுதான் கண்ணதாசன்.
1: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறித்து அவரின் குருதி உறவுகளும் கலை உறவுகளும் பகிரும் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம்.

ஜென்ம ஜென்மங்களானாலும் ஒன்று கலந்த நெஞ்சங்களின் அன்பும் மாறாது, கால காலங்கள் தோறும் மனதில் பொங்கும் கவிதைகளும் ஓயாது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.

தென்றல் தேரில் தேவதைகள் போகும் நேரம் பார்த்து பூக்கள் யாவும் மாநாடு போடும் பூங்காவில் சேர்ந்து நிலாவானில் வரும் முன் உலா வருகிறது பண்பலையில் இந்த பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மலையில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆற்றின் கங்ககரை தாண்டி பாயும் புதுவெள்ளம் தமிழாய் பூத்து கவிதையாய் வளர்ந்து நம் செவிகளில் பாய்ந்து கொண்டிருக்கிறது பண்பலையின் இசை வெள்ளம்.

0: நேர்களை உங்களை நினைவிற்கு இன்றிரவு 7:00 இலக்கிய பேழை நீர் வழி படுவோம் புனை கவிஞர் க புத்திரசிகாமணி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து வாழ்க்கைக்கு வள்ளுவம் உரை வழங்கவிருக்கிறார் ஏ ராஜேந்திரன் அவர்கள். இன்று மாலை 6:15 நலம் தரும் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவர்பக்க அவர்கள் தரும் ஆலோசனைகள். இன்று 7:25 உழவர் உலகம், இதில் ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து, திருவரும்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: பண்பலை 102.1 நாளை மாலை 4 வண்ணக் கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: தேனீக்கள் பாடும் ரீங்காரம் அதுவும் ஒரு இசை, சில சிலத்து ஓடும் நீரோடை அதுவும் கூட எழுப்பும் ஒரு இன்னிசை, இயற்கையின் ஒவ்வொரு அணுவிலும் அசைவிலும் கலந்திருக்கும் வெள்ளிசையும் பன்னிசையும்.

0: சித்தார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரம் 6 மணி, கேட்கலாம் இனி.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை தற்போது வழங்கி வருகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்மபூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை பெற்றனர். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப்பணி, அறிவியல், பொறியியல், பொது விவகாரங்கள், வர்த்தகம், தொழில்துறைகள் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு ஆண்டுதோறும் இவ்விருதுகள் வழங்கப்படுகின்றன. மருத்துவ சாதனங்களுக்கான உலகளாவிய ஒப்பந்தக்கோரல் விலக்கு பட்டியலில் திருத்தங்கள் செய்வதற்கான கருத்துக்களை உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் இதற்கான இணையதளத்தில் தெரிவிக்குமாறு மத்திய ரசாயனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதோடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் ஆணையிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தில் மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டத்தில் 12 பேருக்கு 2,83,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு சிலம்பம், கராத்தே, குங்ஃபு உள்ளிட்ட தற்காப்பு பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, நீலகிரி, திருநெல்வேலி, திருப்பூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் புரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

வானலைகளில் ஒரு வர்ணஜாலம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது ஆரவாரம்.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர மெதச்ச

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு அறிவிப்பு இருக்கு. அவங்களோட குடும்ப அட்டையில இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் தற்போது வரையிலும் கைரேகை வந்து பதிவு செய்யல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் போயிட்டு உங்களோட கை விரல் ரேகையினை வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதோட குடும்ப அட்டையில இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கை விரல் ரேகை பதிவு செய்யாமல் ஒரு வேலை நிமித்தமா வேற பகுதிகளில் வந்து இருந்தாங்களாம் சரி, இல்ல வேறொரு இடத்துல வசிப்பவர்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப தற்போது வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு போய் வருகின்ற 25ஆம் தேதிக்குள்ள இந்த கைரேகை பதிவை வந்து செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அதுக்கு சம்பந்தமான கைரேகை பதிவு பண்ணுவதற்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற

விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயும் பண்ணலாம் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: மண்டலை 102.1. நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி.
1: இயக்குநர் ஸ்ரீ முத்துமாரனின் அன்பான வணக்கங்கள். 2 ஆண்டு காலம் தென்றல் பத்திரிகையில் நான் பணியாற்றினேன்.

0: எல்லோரும் கேவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்கள். நான் 2 ஆண்டுகள் கேவியரசர் கண்ணதாசன் இடத்திலே அவருடைய வீட்டிலேயே வாழ்ந்து என்கின்ற பெருமையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தமிழறிஞர் தமிழருவி மணியன் அவர்கள்,
2: கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த கவிஞனுடைய மகத்துவத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கிறார். இந்த 5000 திரை இசை பாடல்களில் எவ்வளவு நீங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு 500 பாடல்களுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே காட்சி தரும் என்பதில் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை.
1: கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்,
3: அவரது வார்த்தைகளிலேயே அவரது மனப்போக்கை சொல்வதானால், அவர் அவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை. அதுதான் கண்ணதாசன்.
1: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறித்து அவரின் குருதி உறவுகளும் கலை உறவுகளும் பகிரும் கண்ணதாசன் எனும் கருத்துச் சுரங்கம்.

0: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்றிரவு மணி 7:25 உடவர் உலகம் இருக்குதுங்க. இது நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஓட்டத்திற்கு இடையில் ஊட்டச்சத்து திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இப்பொழுது கேட்கலாம் ஆரவாரத்தில்.
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.
2: உடல மனசையும் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு 6 முக்கியமான யோகால ஒரு சுத்திகரிப்பு முறைகள் இருக்கு. சட் கிரியாஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து நேத்தி அப்படிம்பாங்க. நேத்திங்கிறது என்ன பண்ணா, மூக்க கிளீன் பண்றது. இதுக்கு வந்து ஜல நேத்தி பாட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா மூக்கை வந்து சுத்தப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சூத்திர நீத்தின்னு ஒண்ணு இருக்கு. சூத்திர நீத்தினா நம்ம ரப்பர் கேத்தட்டர்ன்னு இருக்கும், அது வந்து மூக்கு வழியா விட்டு உள்நாக்கு வழியா அந்த நாக்கு வழியா வெளியில வரும். அது வந்து எதுக்குன்னா, அந்த மூக்குல ஏதாவது சளி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்றதுக்காண்டி பயன்படுத்துறது. அதுக்கடுத்து தோத்திங்கிறது உணவு குடலையும் வயிற்றையும் சுத்தப்படுத்துறது. இது என்னன்னா, நம்ம சொல்லுவாங்கல்ல எல்லா வியாதிக்கும் மெயின் காரணம் வந்து வயிறு. வயிறு சுத்தமா இருந்தாவே போதும், உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தோத்திங்கிறது உணவு குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நாளிங்கிறது என்னன்னா, வயிற்று இருக்கிற சதைகள், அந்த சதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யவும் ஒரு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அதுல வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பஸ்திங்கிறது என்னன்னா, பெருங்குடலை சுத்தம் செய்யறது. பெருங்குடலை சுத்தம் செய்யறதுன்னா இனிமா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுல வந்து அந்த பஸ்திங்கிறது வந்து இதுல சொல்லுவாங்க. அடுத்து கபாலா பாதி என்னன்னா, மூளை ஒளிர செய்யும் சுவாச சுத்திகரிப்பு முறை. இது வந்து என்னன்னா, இந்த பயிற்சியில வந்து கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க, ஆக்டிவ் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. இப்ப உடனே லைட்டா நான் அதை செஞ்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா, ஆக்டிவ் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணணும், அதாவது போர்ஸ்ஃபுல்லா மூச்சு காத்து வெளியே மட்டும் தான் உள்ளணும். உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க கூடாது. இது எதுக்குன்னா, மெயினா வந்து நுரையீரலோட திறனை வந்து அதிகரிக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் திராதகம். திராதகங்கிறது ஏற்கனவே இந்த தீபத்தை பாக்குறது, ஏதாவது ஒரு புள்ளிய போக்கஸ் பண்ணி பாக்குறது. திராதகம் வந்து அந்தரங்க திராதகம் அப்படிம்பாங்க. அதே ஒளியை கண்ணை முடிக்கிட்டு நம்ம புருவ மத்தியில பாக்குறது, இல்லாட்டி நம்ம ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்து மூலமா நம்ம வந்து பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். அதாவது நம்மளோட கவனங்களை வந்து வெளியில ஃபர்ஸ்ட் ஒரு நிலைப்படுத்துறதுக்கும், அதே இது கொஞ்ச நேரம் சென்று உள்பக்கமா நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சட் கிரியாஸ் எப்படிமாங்க. சட் கிரியாஸ் எப்படின்னா, யோகாவை பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சட் கிரியாஸை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆசனாசோ பிரணயமாவோ பிரத்யாகாரோ தாரண தியானம் சமாதிவு ஸ்டேஜ் அடையிறதுக்கு இது ஒரு முதல் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ யோகாவை பொறுத்தளவு 7 டாக்டர்ஸ் சொல்லி மெயினா நம்ம வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த 7 டாக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சன்லைட் மெயினான முதல் டாக்டர், சூரிய ஒளி, அடுத்து வாட்டர் அதாவது தண்ணி, மூணாவது வந்து உணவு. உணவு வந்து சாத்விக் ஃபுட்னு சொல்லுவாங்க, சுத்தமான இயற்கை உணவு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் வந்து அந்த மனநிலை சொல்லுவாங்கல்ல, அது பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், அதோட சேர்த்து உடற்பயிற்சி முக்கியமான. இந்த 7 டாக்டர் மூலமாவே நம்மளோட பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இப்ப சூரிய ஒளி மூலமா நம்ம எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம்னா, சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்கணும், வைட்டமின் டி சத்து கிடைக்குது. நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத டஸ்ட்கள் கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதனால தான் பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில கொஞ்ச நேரம் ஒரு 6 மணி 7 மணி போல சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் காமிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கும், தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்றதுக்கும்.

0: அதுவும் இல்லாம அவங்களுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கும், ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, அப்ப அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நோய்கள் பல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய ஒளி வந்து பல வியாதிகளை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் ஏர்னா காற்று. பிறந்த உடனே முதல் நம்ம உயிரா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சது எது, அந்த மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்து வந்து நல்ல சுத்தமான காத்தா இருக்கணும், ஏன்னா நம்ம முக்கியமான சுவாசம் இழுக்கிற காத்து வந்து சுத்தமான காத்தா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகளை சரி பண்றதுக்கு இதுல வந்து உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை இழுக்கிறோம், அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மூச்சு காத்தை இழுக்கிறப்ப ஒழுங்கா இழுக்கிறது கிடையாது. நார்மலா அந்த மூச்சு காத்தை எப்படி இழுக்கிறோம்னா, மூச்சை இழுக்கிறப்போ நம்மளோட வயிறு வந்து வெளியில வரணும், மூச்சை வெளியில வர்றப்ப நம்மளோட வயிறு உள்ள போகணும். இது நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர்னா மூச்சு காத்தை இழுக்கிறங்க பேர்ல வயிறையும் உள்ள இழுத்துட்டு மூச்சையும் உள்ள இழுப்போம், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாது, காத்து வந்து உள்ள போகவே போகாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா நல்லா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சாவே போதும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமே ஆகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. நல ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள்.

இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் திருவரும்பூரில் இருக்கிற அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் 2026 மாணவர்களோட நேரடி சேர்க்கை, அதாவது ஸ்பாட் அட்மிஷன் வருகின்ற 30 வரை நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நேரடி சேர்க்கைக்கு போகும் 8வது 10வது தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அப்புறம் கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு இதையெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 1 ஆண்டு பிரிவிற்கு 235 ரூபாயும் 2 ஆண்டு பிரிவிற்கு 245 ரூபாயும் சேர்க்கை கட்டணமாக செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் பயிற்சியாளர்களுக்கு விலையில்லா சைக்கிள், விலையில்லா சீருடை, தையற்கூலி, வரைபட கருவிகள், விலையில்லா பாட புத்தகங்கள், விலையில்லா காலணி, விலையில்லா பேருந்து பயண அட்டை இதெல்லாம் வழங்க இருக்காங்க. அதோட அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதாந்திர உதவித் தொகையா 750 ரூபாய் வந்து வழங்க இருக்காங்க. பயிற்சி முடித்த பின்னர் வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பும் பெற்று தரப்படுமா, தனியார் நிறுவனங்களில் ஓஜிடி பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தேவையான தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9042 4113 348. அலைபேசி எண் மீண்டும் 9042 4113 348. இந்த தகவலை நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளாா்.

0: இனி 6:30 மாநில செய்திகள். செய்திகளுக்கு பிறகு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எல்லா வாரம் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப் பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஒரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தாா்.

0: எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும் அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதையடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா்.

0: லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஒரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஒரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். நம்ம திருச்சி ரயில்வே கூட்டத்தில் வெவ்வேறு பிரிவுகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் திருச்சியிலிருந்து செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களோட சேவையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி வழக்கமாக திருச்சி ஜங்ஷனிலிருந்து காலை மணி 8:40 புறப்படும் திருச்சி காரைக்கால் டெமு ரயில் நாளை தொடங்கி வரும் 30 தேதி வரை ரத்து செய்யப்படுகிறதா. இந்த ரயில் திருச்சி திருவாரூர் வரை மட்டுமே இயங்கும். மறுமார்க்கமாக காரைக்கால் திருச்சி டெமு ரயில் வண்டி காரைக்கால் திருவாரூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதால் இந்த ரயிலானது திருவாரூரிலிருந்து மாலை 4:15 புறப்பட்டு திருச்சி வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை தென்னக ரயில்வேயின் திருச்சி கோட்டை ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.

திருச்சி ரயில்வே கூட்டத்திலிருந்து வந்துள்ள மற்றும் ஒரு அறிவிப்பு, அதாவது பொறியியல் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனால திருச்சி ஹவுரா அதிவிரைவு ரயில் வண்டி வருகிற 26ஆம் தேதி தொடங்கி திருச்சியிலிருந்து மதியம் 1:25 பதிலாக பிற்பகல் 2:30 புறப்படுமா? அதே மாதிரி திருச்சி பாலக்காடு டவுன் எக்ஸ்பிரஸ் வருகின்ற 30ஆம் தேதி திருச்சியிலிருந்து மதியம் 1:00 பதிலாக 1:25 புறப்படும். இது மட்டும் இல்லாமல் குருவாயூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை மதுரை சந்திப்பை தவிர்த்து விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி வழியாக திருச்சி வந்து செல்லுமா? இந்த தகவலையும் தென்னக ரயில்வேலேருந்து திருச்சி கோட்டை ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தஞ்சாவூரில் செயல்படும் உள்நாட்டு மீனவர் கூட்டுறவு சங்கங்களோட உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, நகல், புகைப்படம் மற்றும் தொலைபேசி எண் இந்த ஆவணங்களை இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள தஞ்சாவூரில் இயங்கி வரும் மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை இயக்குநர் அலுவலகத்திலும், கடல் மீனவ கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மல்லிப்பட்டினம் மற்றும் சேதுபாவாச்சத்திரம் மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை ஆய்வாளர் மற்றும் சார் ஆய்வாளர் அலுவலகங்களிலும் ஒப்படைக்க வேண்டி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீனவர்கள் இந்த ஆவணங்களை கொடுக்க தவறும் பட்சத்தில் சங்க நிர்வாக குழு தேர்தலில் போட்டியிடவோ வாக்களிக்கவோ அவங்க வந்து தகுதி இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் உறுப்பினர் பட்டியல் மற்றும் வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர்களுடைய பெயர்களும் நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அதனால் கடல் மற்றும் உள்ளூர் மீனவர்கள் தங்களுடைய சங்க உறுப்பினர்களுக்கான இந்த அங்கீகாரத்தை வந்து இழக்காமல் இருக்கிறதுக்கு சொல்லப்பட்ட இடங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில் இனி வானிலை முன்னறிவிப்பு. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதனால் இன்றிரவு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடுமா. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், அப்புறம் வழக்கமாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளான தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க கடலில் செல்லுமாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள்.

0: ரிசீவம் ரெயின்போ 102.1 நேரம் இப்போது 7 மணி. இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த கால்நடை அறிவியல் மருந்தியல் துறையில் ஆற்றிய சிறந்த சேவைக்காக டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசனுக்கும், கல்வி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு சிறந்த பங்களிப்பாற்றிய சென்னை IIT இயக்குநர் பேராசிரியர் காமகோடிக்கும், கலைத்துறையில் சிறந்த சேவையாற்றிய வெண்கல சிற்ப கலைஞர் டாக்டர் ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டருக்கும், வேளாண் துறையில் காற்றில்லா நுண்ணுயிரிகளை நிலைநிறுத்துவதில் முன்னோடி பங்களிப்பிற்காக பேராசிரியர் கே ராமசாமி உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டன. நாட்டின் மண் ஆரோக்கியம் பயிர் ஊட்டச்சத்தை பேணுவதன் மூலம் ஆரோக்கியமான உணவு அமைப்புகளை உருவாக்க முடியும் என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் பேராசிரியர் மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், வேப்பை எண்ணெய் பூசப்பட்ட யூரியா, மண் ஆரோக்கிய அட்டைகள், நானோ யூரியா உள்ளிட்ட சத்துக்கள் அடிப்படையிலான மானிய முறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்கள் குறித்து எடுத்துரைத்தார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணாக்கர் சேர்க்கைக்கான தர வரிசை பட்டியல் வரும் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். CBSE பள்ளிகளில் மறு மதிப்பீட்டு மதிப்பெண்கள் வெளிவந்துள்ள நிலையில் இம்மாதம் 29ஆம் தேதி வெளியிட இருந்த தரவரிசை பட்டியல் 1ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும், அன்றைய தினமே கலந்தாய்வு தேதிகளும் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் 2027ஆம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் ஹஜ் சுவிதா செயலி மூலம் விண்ணப்பிக்குமாறு மாநில சிறுபான்மையினர் நல அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழாவில் விபீஷ்ணர் பட்டாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஜெர்மனியில் நடைபெறும் சர்வதேச ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 2 வெள்ளி 1 வெண்கலம் என 3 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே, வாழ்வியல் நெறிகளை சங்ககால புலவர்கள் நமக்கு கொடையாக வழங்கியுள்ளனர். அவர்களுள் கணியன் பூங்குன்றனாரின் பாடல் உணர்த்தும் பொருளை விளக்க வருகிறார் கவிஞர் க. புத்திர சிகாமணி அவர்கள்.
1: விண்ணொடு வானம் தன் துளி தழீ கள் பொருது இறங்கும் மள்ளல் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியாரை வியத்தலும் இளமே சிறியாரை

0: இகழ்தல் அதனினும் இளமே. கணியன் பூங்குன்றன் ஒரு காட்சியை நம் கண்முன்னே கொண்டு வருகிறார். கோடை மழை அடிக்கிறது, மின்னல் மின்னி பெரும் இடியுடன் பேய்மழை அடிக்கிறது. மலையின் உச்சியில் இருந்து பாறாங்கற்களை உருட்டி சிறு சிறு கூழாங்கற்களாக காட்டாற்றில் உருட்டி கொண்டு வருகிறது. அந்த ஆற்றுக்கு பெயர் மள்ளல் பேரியாறு. அப்படி ஓடி வரும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து கொண்டு வருகிற பாறைகள் மரங்களை தாண்டி ஒரு புனை இங்குமங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறது. அப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கிற அந்த புனை, அதாவது கட்டுமரம், ஒரு சுழலுக்குள் சென்று மூழ்கிவிடுமோ, அல்லது கரை ஒதுங்குமோ, அல்லது குறித்த இடத்திற்கு அது சென்று சேருமோ, இல்லை அடித்து கொண்டு கடலுக்குள்ளே கொண்டு போய்விடுமோ என்று யாருக்கும் தெரிவதில்லை. காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்கிற ஒரு கட்டுமரத்தைப் போலத்தான் இந்த உயிர் வாழ்க்கையானது இருக்கிறது. இந்த அழகில் இவர் பெரியவர், இவர் செல்வச் செழிப்பு வாய்ந்தவர், புகழ்பெற்றவர், தலைவர் என்றெல்லாம் யாரையும் நாங்கள் வியப்பதும் இல்லை. இவர் நம்மினும் கீழானவர், தாழ்ந்தவர் என்று யாரையும் இகழ்தலும் இல்லை. இங்கே புனை என்ற ஒரு சொல்லை கவிஞர் பயன்படுத்தாமல் தோணி அல்லது நாவா என்று அவர் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் புனை என்று அந்த சொல்லைத்தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். புனை என்றால் கட்டுமரம், கட்டுதல் என்பதை குறிக்கிறது. நீரில் மிதக்கின்ற ஒரு ஓடத்தை போல அது இருக்கிறது. வாழ்க்கை என்ற இந்த நதியில் அல்லது காட்டாற்றில் ஆணும் பெண்ணும் என்ற இரண்டு கட்டைகள் புனைதல் என்ற திருமண உறவால் இல்லற வாழ்க்கையில் இணைந்து கரையேறுகிறார்களோ, இலக்கை அடைவார்களோ, அல்லது வாழ்க்கையில் தோல்வி பெற்று விடுவார்களோ, பிறவி பெருங்கடல் நீந்துவார்களோ, நீந்த மாட்டார்களோ என்ற ஐயப்பாட்டினை குறிப்பால் உணர்த்துகிற வகையில்தான் இந்த புனை என்ற அந்த சொல்லை கவிஞர் பயன்படுத்துகிறார். எனவே புனை என்றால் கட்டுதல். இங்கே திருமணத்திற்கு கூட கால்கட்டு என்று நாம் சொல்லுகிறோம். தாலி கட்டுவதை நம்முடைய வாழ்க்கையில் வழி வழியாக கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை இல்லறத்தில்தான் முழுமை பெறுகிறது என குறிப்பிடுவதற்குத்தான் நதி போல இயற்கை இருக்கிறது, நம் வாழ்க்கை அதில் மிதக்கின்ற ஒரு கட்டுமரம் போல இருக்கிறது என்று அழகாக கவிஞர் கூறியிருக்கிறார். நாம் செய்த நல்வினையின் அடிப்படையில் நம் வாழ்க்கை நல்லது நடக்கிறது. நாம் செய்த தீவினைகளின் அடிப்படையில் நம் வாழ்க்கையில் துன்பமடைகிறோம். ஆகவே தீதும் நன்றும் நாமே தேடிக்கொள்வதுதான். எனவே இறப்பும் பிறப்பும் புதியது ஒன்றுமில்லை. அது எப்பொழுதும் இயல்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்பமான வாழ்க்கை என்று இதை நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதும் இல்லை, வெறுப்படைந்து துன்பத்தை ஒதுக்குவதும் இல்லை. இதன் காரணமாகத்தான் நாங்கள் இம்மை மறுமை என்று பிறந்து உழல்கிறோம். அதனால் மறுமையில் நாங்கள் எங்கு இருக்கிறோமோ அது எங்கள் ஊராகிறது. அங்கு இருப்பவர்கள் எங்கள் உறவினர்களாக மாறி மாறி இந்த வாழ்க்கையில் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த அழகில் நாங்கள் யாரையும் பெரியவர் என்று வியப்பதும் இல்லை, யாரையும் சிறியவர் என்று இகழ்வதும் இல்லை என கணியன் பூங்குன்றன் காலத்தை கணித்து நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு காணொளி போல காட்சிப்படுத்தியிருக்கிறார் இந்த பாடலில். 192வது புறநானூற்றுச் செய்யுள் இது. பொருண்மை காட்சி என்ற துறையில் பாடப்பட்டிருக்கிறது. பொது திணையில் இது அமைந்திருக்கிறது.
1: நமது செயல்பாட்டிற்கு நாம் புனைந்துரைக்கும் பற்பல காரணங்களை தகர்த்தெறிந்தது கணியன் பூங்குன்றனாரின் பாடல் என்றார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள். வள்ளுவரை போற்ற அவரது வாய்மொழியே வாழ்த்தொழியாய் அமைகிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என இணைகிறார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள்.
2: ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளே அறம், பொருள், இன்பம் என்ற மூன்று அதிகாரங்களை படைத்து அனைத்தும் பாடியிருக்கிறார். மதுரை சங்க பலகைக்கு எடுத்து சென்றதை அரங்கேற்றலாம் என்று திருவள்ளுவர் தன்னுடைய சிஷியருடன் செல்கிறார். அக்காலத்திலே மதுரையில் இருந்த சங்க புலவர்கள் அவருடைய கவிதை நேயம் யாருக்கும் புரியாது, இதை இந்த சங்க பலகையிலே அரங்கேற்ற முடியாது என்று சொல்கிறார். திருவள்ளுவர் எப்படியும் இந்த நூலை இங்கே அரங்கேற்றி ஆக வேண்டும் என்று பாண்டிய நாட்டினுடைய புறப்பகுதியிலே வந்து ஒரு மரத்தடியிலே அமர்ந்து தவத்தில் இருக்கிறார். அப்பொழுது சக்தி தேவியே அவதரித்து வந்தது போன்று அவ்வை புராட்டி அதியன், பாரி, ஓரி, காரி என்ற கடையல் வள்ளல்களையும் கண்டு பாண்டிய நாட்டிலே செல்கிறார். செல்லும் பாதையிலே ஐயன் திருவள்ளுவர் அமர்ந்திருப்பதை பார்த்து திருவள்ளுவர் அல்லவா அமர்ந்திருக்கிறார் என்று அவரை அணுகி கேட்ட பொழுது அவ்வை புராட்டியே, வருக, வணக்கம், தங்களை சந்திப்பதிலும் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களது தமிழ் பணி நாடு தழுவி அனைத்து பக்கத்திலும் நடந்து கொண்டிருக்கிறதே. ஆம் என்று சொல்கிறார்கள் மகிழ்ச்சியுடன். ஏன் ஐயன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் உணவருந்தினீர்களா என்று கேட்ட உணவருந்து விட்டேன், சற்று வாட்டத்துடன் காணப்படுகிறீர்களே.

0: என்ன என்று கேட்கிறார். எனது நூல் திருக்குறள் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது, அரங்கேற்றுவதற்கு இங்கு இடமில்லை என்று மறுத்து புலவர்கள் பேசுகிறார்கள், நான் என்ன செய்வது என்று அவையாரிடம் சொல்கிறார். அவை கவலைப்பட வேண்டாம் ஐயனே, அதற்குண்டான உபாயத்தை நான் உடனே செய்கிறேன் என்று பாண்டிய மன்னனை சந்திக்கிறார். பாண்டிய மன்னன் திருவள்ளுவரை அழைத்து வர சொல்கிறார். பிறகு அங்கே ஒரு சோதனை வைக்கப்படுகிறது. ஐயனின் நூல் தகுதியுடைய நூல் என்றால் அங்கே அரங்கேற்றலாம் என்று புலவர்கள் மன்றாடுகிறார்கள். அப்படியே ஆகட்டும் என்று அவையார் அவர்கள் அந்த நூலை எடுத்து வர செய்கிறார். பொற்றாமரை குளத்திலே நூலின் கட்டு வீசப்படுகிறது. ஐயனுடைய நூல் தகுதியுடைய நூல் என்றால் இந்த வெள்ளத்தை எதிர்த்து செல்லட்டும், இல்லையென்றால் அந்த குளத்து நீரிலே முழுகட்டும் என்று சொல்கிறார்கள். அந்த குளத்தின் வெள்ளத்தை எதிர்த்து அந்த நூல் சென்றது. உடனே மன்னன் பரவசப்பட்டார். ஐயன் திருவள்ளுவருக்கு சகல மரியாதைகளும் செய்தார்கள். சங்க நூல்களிலே ஒன்றாக ஐயனுடைய நூல் பறைசாற்றி அங்கே வைக்கப்படுகிறது. அந்த நூல் உலக பொதுமறையாக இன்று ஐநாவிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அறம்பொருள் என்ப மக்களை செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறதே, எவ்வளவு அதிகாரங்கள் பாடியிருக்கிறார். கல்வியிலே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்கிறார். கற்க வேண்டிய பொருளை கற்க வேண்டும், அது பிழையில்லாமல் கற்க வேண்டும், பிறகு அதற்கு ஏற்ற வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். கற்க வேண்டிய பொருளை கற்று அதன்படி நடக்க வேண்டும். வல்லுவன் ஆசானுடைய கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். தவத்தை பற்றி சொல்கிறார். ஒன்னாரை திரளும் உவந்தாரை ஆக்கலும் என்னிடின் தவத்தால் வரும் என்கிறார். எப்படி பாருங்கள், ஒன்னாரை திரளும் தனக்கு எதிரியானவரை அடக்குவதும், உவந்தாரை ஆக்கலும் தனக்கு நண்பரானவர்களை நல்லவர்களை உருவாக்குவதும் என்னிடின் தவத்தில் வரும் என்றால் நினைத்த மாத்திரத்திலே தவத்திலே கைகூடும் என்று சொல்கிறார். அப்போது தவம் என்றால் என்ன? தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும், பிற உயிர்களுக்கு எவ்வளவும் துன்பம் செய்யாமல் இருத்தலும், ஆகிய அவ்வளவே தவம் என்று சொல்கிறார். பிறகு இல்லறத்துக்கு வருகிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்கிறார். அன்பும் அறமும் இது இரண்டும் சேர்ந்ததுதான் இல்வாழ்க்கை. இந்த இரண்டு நெறிகள் இல்லை என்றால் இல்வாழ்க்கை இல்லை. அப்பொழுது ஒரு கணவன் மனைவியாகப்பட்டவர்கள் ஒருவரு ஒரு அன்பு செலுத்தி உலக உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும். பிறகு அந்த அறத்தை மக்களில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அதை நடைமுறையிலே செய்ய வேண்டும். பிறகு நாம் கவனிக்க வேண்டும் நுட்பமாக. கடவுளை பற்றி பாடுகிறாரே வள்ளுவர், எப்படி பாடுகிறார் பாருங்க. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மணக்கவளை மாற்றலிருது. தனக்கு ஓமை இல்லாதவான் யாரு? கடவுளுக்கு ஓமை காட்ட முடியுமா? ஒருத்தருக்கு ஒப்பு ஓமை காட்டலாம், ஆனா இறைவனுக்கு காட்டவே முடியாது. எண்குணம் உடையவர், மனசிலே வந்திருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்ற முக்குற்றங்களின் வாயிலாக சாரக்கூடிய அந்த அறியாமையை, அந்த மாயையை, அந்த தீமையை, அந்த குழப்பத்தை போக்குவதற்கு இறைவனுடைய தாளை சேர வேண்டும் என்கிறார். இறைவனுடைய தாளை நீங்கள் பற்றவில்லை என்றால் அந்த குற்றங்கள் மறையாது, துன்பத்திலே உழண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பிறவியா கடலை கடப்பது எப்படி? இறைவனுடைய பாதங்களை அடைந்தால் மட்டும்தான் பிறவி கடலை கடக்க முடியும். பிறவிக்கு வித்தாவது நாம் செய்யும் ஆசைகள் கவலைகள். அந்த பிறவியை போக்க வேண்டுமென்றால் ஆசைகளை விட வேண்டும். ஆசைகளை போக்க வேண்டுமென்றால் குற்றங்களை விட வேண்டும். குற்றங்களும் ஆசைகளும் சேர்ந்துதான் இந்த உலகத்திலே பிறப்புக்கு வழிவகுக்கிறது, அஞ்ஞான மாயைக்கு வழிவகுக்கிறது, நம்ம துன்பத்தை ஆழ்த்துகிறது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணில் உயிருக்கு என்று சொல்கிறாரே. நம்முடைய குற்றங்களை மட்டும் நாம் பார்க்காமல் இருக்கிறோம், பிறருடைய குற்றங்களையே பார்க்கிறோம். நம்மீது உள்ள குற்றங்களை பார்க்க வேண்டும் அல்லவா? அது எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணில் உயிருக்கு என்கிறார். உன் குற்றங்களை நிவர்த்தி செய்து பிறருடைய குற்றங்களை திருத்து என்று வள்ளுவர் சொல்கிறார். வள்ளுவர் ஆசானுடைய அந்த நீதிகளிலே பயணப்பட்டு வாழ்க்கையிலே நாமும் நலமடைந்து பிறருக்கும் நலம் பயக்க எல்லாம் வல்ல வள்ளுவர் ஆசானுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்வோம்.
1: வள்ளுவர் உரைக்காத அறம் ஒன்றுமில்லை, தொடாத பொருள் ஒன்றுமில்லை, தராத இன்பம் ஒன்றுமில்லை என்றுணர்ந்து ஏ ராஜேந்திரன் அவர்கள் வள்ளுவரை வணங்கி மகிழ்கிறார். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்பொழுது கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014 ஆண்டில் இருந்ததை விட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின்போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24 வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை

0: செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும் மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திரதேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசால் செயல்படுவதிலிருந்து சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொண்டு கவலைக்குரியதாக இருக்கிறது. இதனை அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம வந்து ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ணணும். குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பரவச்சரித்த ஒரு நல்ல விழிப்புணர்வு மகளிருக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் எடுத்துள்ளோம். நமது விளையாட்டு துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கும் விதமாக இதுபோன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை அவர்கள் எதிர்கொள்வதற்காக பிரதமர்களும் எடுத்துள்ளோம்.
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேரு சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்டனா வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும் இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030 இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில்

0: நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15 29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளி மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 7:25. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இணைகிற்கலாம் உழவர் உலகம். இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து குறித்த நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மித்ரா. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. நிகழ்ச்சி இதோ.
2: வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேளாண் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. இன்றைக்கு நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஏறக்குறைய ஒரு 68% பேர் கிராமங்களில் வசிக்கிறாங்க. அந்த கிராம சமுதாயத்தில் ஏறக்குறைய பாதிக்கு பாதி ஒரு 48% பெண்களாக தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் கிராமிய பெண்கள் காலையில் எழுந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் வீட்டுக்கும் வேலைகள் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும். விவசாயம் சார்ந்த வேலைகளுக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய விவசாய வேலைகளையும் பார்த்துக்கிறாங்க. அந்த வகையில் கிராமப்புற பெண்கள் சத்தான உணவை எடுத்துக்கிறாங்களா, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, இது மாதிரி பல விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் தன்னம்பிக்கை பேச்சாளர், மாடித்தோட்டம் அமைத்து இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருப்பவர், மகளிர் சங்கத்துடைய நிர்வாகி, இல்லத்தரசி, இப்படி பல முகங்களை கொண்ட திருவரும்பூர் திருமதி சாந்தி ரவீந்திரன் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருக்கிறோம். மேடம் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்.
2: மேடம், பெண்கள் அப்படிங்கும் போது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி ஆண்களுக்கு இணையாக இல்லை இன்னும் ஒரு படி மேலாக பங்களித்துக் கொண்டிருப்பவர்கள். இப்போது இருக்கக்கூடிய சூழலில் கிராமப்புற பெண்கள் சந்திக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் என்னென்னு சொல்லலாம்?
3: ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தினுடைய ஆரோக்கியம் என்பது பெண்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அமைகிறது. அப்படி பார்க்கும்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, இந்த மாதிரி விவசாயம், அது சார்ந்த தொழில்கள், குழந்தைகள், குடும்பம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இந்த மாதிரி அவங்க இருக்கிறதுல தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து கவனித்துக் கொள்வதற்கு கொஞ்சம் வந்து மறந்து போயிடுறாங்க. இது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைபாடாக பிற்காலத்தில் வந்து வந்து நிற்குது. ஸோ இதை வந்து அவங்க வந்து கரெக்டான நேரத்தில் வந்து அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா எதிர்வரக்கூடிய அவங்க பிரச்சனைகள்லாம் வந்து அழகாக வந்து அவங்கள சமாளிக்கலாம்.
2: சரி, என்ன மாதிரியான உடல் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க
3: பொதுவாகவே? சார், பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் குறிப்பாக மகப்பேருக்கு அப்புறம் வந்து பெண்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பேணுவது கிடையாது, அதுக்கு

0: ஆமா, ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பல வேலைப்பாடுகள், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ப்பு, மத்த நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்குது. இதனால வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க தவறி விடுகிறார்கள். இதனால வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிகரிச்சிருமா இருக்கிறது இரத்த சோகை, அனிமையான சொல்கிறோம் இல்லைங்களா, இரத்த சோகை, எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இடுப்பு வலி, இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அவங்கள வந்து பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, அண்மை காலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்கள்டையும் வந்து பெருகி வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தைராய்டு, இரத்த சோகை, அது மட்டும் நீரழிவு நோய், மன அழுத்தம், இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து பெண்களை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க வந்து சரியான உணவு விகிதம் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து கொஞ்சம் அதை வந்து நம்ம சரி பண்ண முடியும்.
1: நிச்சயமாக இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நேரடியாக ஒரு ஒரு உடல்நிலை பாதிப்பு, உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிற ஒரு நேரடி பாதிப்பு இருக்குது. மறைமுக பாதிப்புனா என்னென்ன மாதிரியான மறைமுகமாக இந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு மறைமுக பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க?
0: மறைமுக பாதிப்பு அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியாது, ஓடிட்டே இருப்பாங்க. நம்ம தமிழில் வந்து ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்கும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குடும்பத்தினுடைய இல்லத்தரசி ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பம், அதை சார்ந்து இந்த சமுதாயம், அது ஆரோக்கியமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனே தெரியாமல் அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை கண்டறிந்து அவங்க ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் தான் போய் டாக்டரை வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கூட அவங்க தள்ளப்படுறாங்க. இந்த நிலையை வந்து அவங்க வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நாளுமே வந்து தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அது கவனம் செலுத்துறது மட்டும் பத்தாது, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை அவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். அது பண்ணினா மட்டும்தான் அவங்களாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடம்பு நிலையை வந்து பேணி பாதுகாக்க முடியும்.
1: இன்னொரு மறைமுக பாதிப்பு அப்படிங்கும்போது நிச்சயமாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், கிராமத்தில் விவசாய வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு முடியாமல் போய் ஒரு நாலஞ்சு நாள் வேலைக்கு போகலன்னா பொருளாதார பாதிப்பும் ஏற்படும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக சார், ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் கிராமப்புற பெண்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போகணும், குடும்ப சூழ்நிலையும் கவனிச்சுக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றம் சார்ந்த சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். இது வந்து பொருளாதார அடிப்படையில் அவங்க வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போதும் பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதுலேயே அவங்க வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார. தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடுவட்டம் புலவன்காடு மாரியப்பன்.
1: ஐயா சொல்லுங்க.
2: ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் 5 மணிக்கே எழுந்திருச்சு, அதாவது கறவை மாடுகள் பால் கறந்துட்டு பிறகு பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சுட்டு வயல் வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப காலப்போக்குல பாத்தீங்கன்னா வயல் வேலைக்கு வர முடியல, ஏன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு அவங்களை சமைச்சு கொடுத்துட்டுதான் நேரம் சரியா இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து உணவு பழக்கங்கள் நிறைய மாறி போச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டா போயிருச்சு. அதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் கலந்த உணவு இருக்கிறதுனால பெண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு அந்த வந்து அந்த சத்தான உணவு கிடைக்காததுனால அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. இந்த சூழல்ல இனிமே வருங்காலங்கள்ல அவங்க தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கறத மேடம் சொன்னா நல்லா இருக்கும்.
1: கேட்கலாம், சிறப்பு கேட்கலாம்
0: சார். வணக்கம் சார், நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளவோ வேலைகளை வந்து செய்து காமிச்சிட்டு போனாங்க நமக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பெண்களால் அதெல்லாம் பண்ண முடியாதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் எவ்வளோ காரணம் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து என்ன ஒரு தகவல் சொல்கிறேன்னா, ஆரோக்கியமான சத்தான உணவுகளை வந்து சாப்பிடணும் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் சொன்னது தான், அதாவது சிறுதானிய உணவுகள் வந்து ரொம்பவே வந்து இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, வரகு, இது போன்ற நிறைய சிறுதானிகள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து பெருசாக செய்யறதுக்கு டைமோ எதுவும் ஆகாது, கஞ்சி வச்சு கூட காலையில் சாப்பிட்டுட்டு போகலாம், அந்த அளவுக்கு கூட வந்து நமக்கு வந்து டைம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவுகளில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய தானியங்கள், இவைகள்லாம் சாப்பிடும்போது இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கம்பு இதெல்லாம் வந்து முளைக்கட்டி எனக்கு வந்து சின்ன வயசுலேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமான உணர்வுகள் அப்போது தெரியல, ஆனால் இன்றைக்கு நம்ம வந்து அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கும் ஊட்டச்சத்துக்கும் ரொம்பவே வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத

0: சொல்லிக்கிறேன் சார்.
1: நிச்சயமாக ஒரு குடும்பத்துடைய ஆரோக்கியம் அந்த வீட்டுடைய அஞ்சறை பெட்டியிலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கும் இந்த சிறுதானியங்களை பற்றி ஒரு ஆரோக்கிய உணவு பற்றிய விழிப்புணர்வு கொண்டு வரணும். அந்த கொண்டு வர வேண்டிய பங்கு அந்த தாய்மார்களுக்கு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
2: செந்தில்குமார் சார், நான் திருவெரம்பூர் அருகாமையிலிருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க.
2: மேடம் வந்து, ரவீந்திரன் மேடம் வந்து ரொம்ப சிறப்பா வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவருடைய அன்றாட வாழ்வியலோடு தொடர்ந்து அவங்க வந்து சரியான போஷாக்கு நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்காததுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அவங்கள்ட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா சார்?
1: கேட்கலாம், கேட்கலாம், சொல்லுங்க.
2: மேடம்
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: எஸ் மேடம். மேடம், இப்ப கிராமப்புறங்கள்ல வந்து போதிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு நாலேஜ் இல்ல, என்ன மாதிரியான போஷாக்குகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல. பட் எளிமையான முறையில அவர்கள் என்னென்ன மாதிரியான அடிப்படை உணவுகள் எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டு ஒரு நியூட்ரிஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம்.
1: நிச்சயமாக, கிராமப்புற மகளிருக்காக நம்முடைய சுகாதாரத்துறையும் சரி, நம்முடைய விவசாயம் சார்ந்து சிறுதானியங்களுடைய எப்படி தயாரிக்கணும், உணவு தயாரிக்கணுங்கிற விஷயங்களை உணவுத்துறை, அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்களும் மகளிருக்கான பயிற்சி நிறையவே கொடுக்குறாங்க. இலவச பயிற்சி மாதந்தோறும் நடக்குது. விருப்பம் இருக்கிறவங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளில் கலந்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள், ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் கிடைக்கும். எப்படி செய்யணுங்கிறத செய்து காட்டக்கூடிய விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க. இப்போ அவங்க நேயர் கேட்ட மாதிரி என்னென்ன மாதிரி உணவுகளை காலை அல்லது மதியம் அல்லது இரவு உணவாக என்னென்ன மாதிரி உணவுகளை, சத்தான உணவுகளை எடுத்துக்கலாம்
0: சார்? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். அதாவது சிறுதானிய வகைகள் வந்து ரொம்பவே வந்து பெண்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஊட்டச்சத்து உணவாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, காய்கறிகள் சார். இப்போ இருக்கிற அந்த அந்த அவரசர உலகத்தில் பெண்கள் வந்து இந்த டாப்பிக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓட்டத்திற்குள் ஊட்டச்சத்து அப்படிங்கிற, ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்மளை ஊட்டச்சத்தை மறந்துடுறோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய வந்துருச்சு, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு. பட் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்களாங்கிறது அவ்வளோக்கு நான் கிடையாது. இருந்தாலுமே அவங்களுடைய பாரம்பரிய உணவுகளை வந்து அவங்க எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நகர்ப்புறங்களில் தான் இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோமே தவிர, கிராமப்புற மக்கள் வந்து இதை வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை இன்னும் வரைக்குமே வந்து கடைபிடித்துட்டு தான் இருக்கும். கிராமத்தில இருந்து தானே நகரங்களுக்கு இன்னைக்கும் நம்ம வந்து இந்த சிறுதானிய உணவுகளை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி அந்த மாதிரி உணவுகள், அது மட்டும் இல்லாம அந்த முளைக்கட்டிய தானியங்கள், இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து போதிய அளவு வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு சார் சொன்ன மாதிரி அதற்கான நிறைய அமைப்புகள், நிறைய அரசாங்கம் தகுந்த துறைகளில் நிறைய அவேர்னஸ் நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து அவங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு, அவங்களுடைய ஹெல்த்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார்.
1: நிச்சயமாக. குழந்தைகளுக்கு, அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சிறுதானிய உணவுகள், காய்கறிகள் கொடுக்கலாம்? ஏன்னா எல்லா குழந்தைகளுமே காய்கறி சாப்பிடணும்னா ஒரு அடம் பிடிப்பாங்க. அப்போ இந்த அதுவும் இப்போல்லாம் பள்ளி துவங்கி இருக்கக்கூடிய நேரம், எல்லா பெண்களுக்கும் ஒரு பிரச்சனை, இந்த குழந்தைக்கு என்ன உணவு கொடுத்து விடுறது, மதிய உணவுக்கு என்ன கொடுத்து விடுறது, உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள், குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து உணவுகளை கொடுக்கலாம்?
0: சாதாரணமாக சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தயிர் சாதம் மட்டும் அதை நம்ம கிளறி நம்ம குழந்தைங்களுக்கு டப்பால் போட்டுக்கணும், அதை பார்க்குறதுக்கு ஒரு தயிர் சாதமாக மட்டும்தான் தெரியும். ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ போமோகிரானைட், பம்கின், இந்த மாதிரி சில நிறைய காய்கறிகள் பழங்களை வந்து கலர்ஃபுல்லாக அதில் வந்து அதோடு சேர்த்து நம்ம கொடுக்கும்போது இன்னும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவை கூடுதலாகவும் இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது சாதாரண ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொன்னது. பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ரோலிங், அதாவது டொமேட்டோ பொட்டேட்டோவெலாம் மிக்ஸ் பண்ணி அதோட ரோல் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி உணவுகளை வந்து கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அது ஒரு அட்ராக்ஷனாக சாப்பிடுவதுக்கு வசதியாக இருக்கும்.
1: அதாவது வடிவத்தை மாற்றி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, கண்டிப்பாக வடிவத்தோடு சேர்த்து இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது நிச்சயமாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: சொல்லுங்கள், இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கள்
3: சார். நீங்கள் பேசுகிறது கேட்கல சார்.
1: அம்மா, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் வாய்ஸ் கேட்குதே. ஹலோ.
3: ஹலோ சார், நான் திருவானைக்காவிலேருந்து தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா, எப்படிதான் இருக்கீங்க, சொல்லுங்க
3: சார்.
1: கேக்குதுமா? நீங்க பேசுறது கேக்குது, உங்க கேள்வி
3: கேக்குது. நீங்க பேசுறது எனக்கு சரியா கேக்கல. அவங்க மேடம் வந்து எல்லாம் உணவுகள் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, குழந்தைகள் பெரியவங்கன்ட்டு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அபவ் 50-55 மெனோபாஸ் பீரியட்ல ரொம்ப வீக் ஆயிடுது உடம்பு. அந்த

0: டைம்ல எப்படி கவனிச்சுக்கணும், முழங்கால் வழியா அந்த நேரத்துலதான் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது லேடிஸ்க்கு எல்லாம்.
1: சரி,
0: அப்ப எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லதுன்னு மேடம் சொல்லணும்.
2: கண்டிப்பா மேடம், அதாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறோம் ஃபர்ஸ்ட், சரிங்களா? ஆனா வந்து நம்ம இப்ப நீங்க கேட்டுட்டீங்க இந்த கேள்வியை, பொதுவாகவே வந்து ரத்த சோகை, முழங்கால் வலி, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மெயினா வந்து முருங்கைக்கீரை, நம்ம வீடு எங்கனாலும் வளரக்கூடிய ஒரு அருமையான அற்புத ஒரு மருந்து, அருமருந்து அப்படின்னா முருங்கைக்கீரை. அதோட பூ இலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெடிசன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸு, உலர் திராட்சை, அத்தி, கீரை வகைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி கீரை வகைகள் தான். இதை வந்து நம்ம அன்றாடம் வந்து நம்ம வந்து அன்றாடம் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் வாரத்தில் வந்து ஒரு 2-3 நாளாவது நம்மளுடைய உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய முடக்கத்தான் கீரையிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலி ஓரங்களை படந்து கிடக்கக்கூடிய, யாரும் அதாவது கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு செடி, அதை அதெல்லாம் வந்து நம்ம பறித்து அதன் மூலமா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வராது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சது தான், நாம தான் அதை வந்து கண்டுக்காம இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இது இல்லாம இது கூட சேர்ந்து நிறைய வந்து நம்மளுடைய உடற்பயிற்சிகள், இப்ப முழங்கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டோம்னா பிற்காலத்துல வந்து இது கொஞ்சம் நம்ம வராம இருக்கிறதுங்கிறத விட கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்.
1: நிச்சயமாக. இப்ப நம்ம நிகழ்ச்சி இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
3: நான் மாத்தூர் காவிரி இக்பால் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க
3: அம்மா. வணக்கம்மா.
2: வணக்கம்மா. வணக்கம்.
3: நான் கிராமத்துல இருக்கேன்.
2: சொல்லுங்க.
3: வந்து எல்லாமே இயற்கையான உணவு கிடைக்குது, மாங்காயில இருந்து நெல்லிக்காய், நார்த்தங்காய் எல்லாம் நல்லா கிடைக்குது.
1: சரி,
3: இந்த முட்டை மட்டும் எப்படி சாப்பிடணுமா? சில குழந்தைங்களுக்கு எத்தனை கொடுக்கலாம்? நான் எனக்கு 69 வயசாச்சு, நான் எத்தனை முட்டை சாப்பிடலாம் டெய்லி? அதை சொல்லுங்க. உடம்பு வந்து
1: உணவு சார்ந்து இப்ப இவங்க வயதானவங்களா இருக்காங்க, வயதானவங்க என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் தினசரி வேலைகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும்?
2: அம்மா வணக்கம். உங்களுடைய இந்த வயசுலயும் வந்து உங்களுக்கு இந்த ஆர்வக்கோளாறுல நீங்க அழகான இந்த ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. முதல்ல வந்து இந்த வயதுல வந்து வயதாயிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து நம்ம வந்து எடுத்துடணும் நம்மளுடைய மைண்ட்ல இருந்து, சரிங்களா? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்பர் தான், வயதுங்கிறது நம்பர் தான். ஆனா நம்மளுடைய மன எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கேட்டிருந்தீங்க முட்டை எத்தனை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்து 2 முட்டை வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம். அது வந்து நீங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்குமே தாராளமாக வந்து 2 முட்டைகள் வந்து நம்ம வந்து டெய்லி கொடுக்கலாம். பொதுவாக என்னென்னா அந்த மாதிரி நம்ம வந்து பாயிலிங் எக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும். இன்னொன்று, குழந்தைங்க வந்து அதையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் கட் பண்ணி அதில் கொஞ்சம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அது பண்ணும்போது இன்னும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, சரிங்களா? அதனால் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீரை, வாரத்தில் ஒரு நாள் கீரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று, வயதானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும்னா அதை கொஞ்சம் நல்லா மசிய வேக வச்சு அது மாதிரி நம்ம சாப்பிடலாம். சிறுதானிய உணவுகள், மறுபடியும் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் வர்றது சிறுதானிய உணவுகள் தான். ஸோ இதை வந்து நம்ம எந்த காலத்திலையுமே மறக்காம நம்ம வந்து நம்ம உணவுல வந்து நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் மேடம்.
1: நிச்சயமாக. நிறைய நேயர்கள் ரொம்ப ஆர்வமா அந்த தினசரி என்ன காய்கறிகளை சாப்பிடணும்னு கேட்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நம்மளுடைய ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து தினசரி 400 கிராம் அளவுக்கு காய்கறிகள் பழங்களை உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 400 கிராம்லையும் 100 கிராம் கீரைகளாக சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இப்போ முதலே சொன்னவங்க மாதிரி வயது ஆனவங்க கூட நார்ச்சத்து மிக்க, இரும்பு சத்து மிக்க கீரைகளை நம்ம வந்து தினசரி சாப்பிட்லாம். கீரைகளை நான் சமைக்கிறது கஷ்டம் அல்லது வந்து அதை சமைச்சு சாப்பிட்றது எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா சூப்பு வடிவத்தில் குழந்தைகளும் சாப்பிட்லாம், வீட்டில் கூடிய பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் சொல்வது போல் அந்த உணவு அந்த என்ன உணவோ அதை விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் நம்ம அந்த வடிவத்தில் நம்ம குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ கொடுக்கும்போது நிச்சயமாக சாப்பிட முடியும். நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
4: கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் நல்லசாமிங்க.
1: சொல்லுங்க. சொல்லுங்க.
4: இப்ப இந்த ஊட்டச்சத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
1: சரி,
4: அதுல வந்து நல்ல சிறந்ததெல்லாம் வந்து எந்த இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றாங்க. இப்ப எனக்கெல்லாம் வந்து நான் வந்து எல்லாமே சாப்பிட்டேன், சில நேரத்துல நேரத்துக்கு சாப்பிடாத காரணமா என்னன்னு தெரியல, ஒரு கால் வந்து நரம்பு இழுத்து பிடிச்சிட்டு கால் வலியை வலிச்சுக்கிட்டே இருக்குது.
1: சரி,
4: அது நாங்க வந்து மெடிசன் எல்லாம் சாப்பிட்றேன், சாப்பிட்டா நல்லா இருக்குது, சாப்பிடாம மட்டும் மறுபடியும் திரும்ப வலிக்குது. அது என்ன அதுக்கு தீர்வு என்ன சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறது மேடம் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்.

0: நீங்க இது நீங்க மருத்துவர் அணுகணும். இருந்தாலும் அம்மா உணவை பத்தி நிறைய சொல்றாங்க, இந்த உணவு மூலமாக உடல் பிரச்சனைகளை, வலி, கால் வலி, கைவலி மாதிரியான பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியுமா கேட்கலாம்.
1: சார் ஐயா வணக்கம். நீங்க வந்து கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நரம்பு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சார் சொன்ன மாதிரி மருத்துவரை தான் அணுகணும். எனக்கு இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன், உங்களுடைய உணவுல தான் சார் நீங்க வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வயது ஆனாலும் டாக்டர் சொல்ற என்ன அறிவுரைனா இந்த வாக்கிங் மினிமமாக ஏதாவது ஒரு நம்ம வாக்கிங் போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சின்ன சின்ன ஒரு வேலைகள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, இருந்தாலும் கூடுதலாக இதையும் நீங்கள் வந்து இன்னமும் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள், அதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிவு செய்து நீங்கள் சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் சார்.
0: நிச்சயமாக இப்போ

0: வந்து தெரிவு செய்து நீங்க சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக. இப்ப இன்னைக்கு விவசாயிகள் நேயர்களா இருக்கட்டும் அல்லது பொதுமக்கள் கூட கிராமப்புறம் இருக்கவங்க, நாங்க விவசாய வேலையெல்லாம் செய்யறோமே அதே ஒரு உடற்பயிற்சி தானே, நம்ம வேலைக்கு போறோம் அதே ஒரு உடல் பயிற்சி தானேன்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த யோகா அந்த சிறிய நீங்க சொன்ன சிறு உடற்பயிற்சி அப்படிங்கறது எந்த விதத்துல வித்தியாசப்படுது? இந்த யோகா மற்றும் உடற்பயிற்சி மூலமாக நமக்கு ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியுமா?
0: கண்டிப்பா சார். அதாவது நம்ம என்னதான் வந்து உணவு ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது டெய்லி நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். அது யோகாவாக இருக்கலாம், உடற்பயிற்சியாக இருக்கலாம், வாக்கிங்காக இருக்கலாம், ஏதாவது ஒன்று வந்து டெய்லியும் வந்து ஒரு 45 minutes கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணினாதான் பிற்காலத்தில் வந்து நம்மளால் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய வேலைகளை நாமளே செய்து கொள்ள அளவுக்கு நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதில் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வரும். மெனபாஸ் டைம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பல உபாதைகள் வந்து ஏற்படும். எலும்பு வந்து இதனால நம்ம வந்து யோகாவோ வாக்கிங்கோ இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா நம்ம உடம்பு வந்து உடல் எலும்புகள் வந்து வலுப்பெறும், உடல் எடை வந்து சீராக இருக்கும், அப்புறம் வந்து மன அழுத்தங்கள் குறையும். அது மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த நம்ம ஒரு நிலையில் இருக்கும்போது மனத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் மன அழுத்தங்கள் இதெல்லாம் வந்து குறையிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்கிறது வந்து இந்த யோகா உடற்பயிற்சி வாக்கிங். இதெல்லாம் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து இதை வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நம்ம ப்ரஷ் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? அது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருக்குது. எந்திரிச்சவொடனே ப்ரஷ் பண்ணோம். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் வந்து ஒரு ஏதாவது வந்து ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நம்ம எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் வந்து என்னோட கருத்து சார்.
1: நிச்சயமாக. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பெண்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை இந்த எலும்பு தேய்மானம். எலும்பு பலகீனமாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், கீழே விழுந்து வயசானவங்களாக இருந்தால் கீழே விழுந்து அதனால் அடிபடுறது, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த கழுத்து வலி மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள். அப்போ இந்த சின்ன உடற்பயிற்சி யோகா மூலமாக நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சியில இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. சொல்லுங்கம்மா.
2: நான் கீர்த்திகா பிரியதர்ஷினி திருச்சியிலிருந்து பேசுறேங்க
1: சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: எஸ் சார், என்னன்னா நம்ம டயட்ல வந்து ஒரு சில விஷயங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல ஒரு போஸ்ட் பிரெக்னன்சில தான் பெண்களுக்கு இடுப்பு வலி வர்றதா இருக்கட்டும், ரொம்ப அனிமிக்காக இருக்கிறதா இருக்கட்டும், தைராய்டு பிரச்சனைகளா இருக்கட்டும், இதுதான் வந்து அந்த இயர்ஸ்க்கு மேலதான் வந்து பெண்களுக்கு நிறைய அக்கரன்ஸ் ஆகுது. அது எப்படி நம்ம உணவு மூலமா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி கேட்கலாம். அதெல்லாம் பர்சனல் ஹைஜீன் பத்தி
1: உங்க ஏஜ் இப்ப தற்சமயம் உங்க வயது என்ன?
2: 30 இயர்ஸ்.
1: இப்போ அவங்க 30 வயதில் இருக்கிறாங்க. இந்த ஆரம்ப நிலையிலேயே நம்ம இன்னும் எப்படி ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்க முடியும்?
0: வணக்கம்மா. அதாவது பொதுவாகவே நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே சொன்னேன், அதாவது டெலிவரிக்கு அப்புறம் பெண்கள் வந்து தங்களுடைய உடல் நிலையை வந்து கொஞ்சம் பராமரிக்க எல்லாருமே தவறிடுறாங்க. இது வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்கள் இப்போ கொஞ்சம் வந்து எல்லாம் அவேர் ஆகிட்டு அதுக்கான வந்து பயிற்சி கூடங்கள் மற்ற இடங்கள்லாம் போயிட்டு அவங்க வந்து இதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வராங்க. பட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து டாக்டருடைய அட்வைஸ் படி இத்தனை நாட்க்கு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு வந்து தாய் குழந்தைகளுக்கு வந்து ஃபீடிங் பண்ணுறோம், மற்ற குழந்தைக்கு வந்து உணவு சமைக்கிறோம். ஸோ இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கும். இருந்தாலுமே வந்து நம்மளுக்கான ஒரு நேரம் ஒதுக்கி இதை பண்ணி தான் நம்ம ஆகணும். அது மட்டும் கிடையாது, உணவு விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் இன்னைக்கு என்ன பண்ணக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டு வச்சது மீதி இருக்கிறத அதை சாப்பிட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது சாப்பிட்டாலும் கூட இருந்தால் நமக்கான ஒரு நம்மளும் இன்னும் வாழணும், நம்மளை சார்ந்துதான் அந்த குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு டைம் வந்து ஒதுக்கணும். நல்ல விஷயங்கள் வந்து ஆரோக்கியமான விஷயங்கள் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இன்னும் ரொம்ப பர்சனலிஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நம்மளுடைய சுகாதாரத்தை வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மேம்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? நம் உணவு மெயின், உணவு உடற்பயிற்சி கண்டிப்பாக. இதனால் வந்து நம்மளால் வந்து மறுபடியும் அந்த திருமணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே உடல் அமைப்பை வந்து நம்ம கண்டிப்பாக பெற முடியும். இதுக்கு முக்கியம் வந்து உடற்பயிற்சியும் உணவும் தாம்மா.
1: நிறையவே இப்போ இந்த ஊட்டச்சத்து உணவு சார்ந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. ஒரு இயற்கை மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரை போய் நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம உடல்நிலை வயதுக்கு ஏற்ப ஒரு உணவு அட்டவணை அவங்க கொடுக்குறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரும் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, நான்
1: சொல்லுங்க.
3: அதாவது இயற்கை உணவு என்றது இப்போ பெரிய வியாபாரமா ஆயிடுச்சு.
1: சரி
3: இல்லைங்களா? இயற்கையா பல நெல் வகைகள், மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி நிறைய

0: இருக்குது. அதனால சிறுதானியத்துல இயற்கையா தயார் பண்ணி தனியா மார்க்கெட்டிங் சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம வந்து இயற்கையா தான் இருந்தோம், இப்ப நடுவுல இந்த ரசாயன உரங்களால மாறிக்கிறதுனால இந்த ஆரோக்கியம் கெட்டு போச்சு. இப்ப அத கிராம மக்களுக்கு எடுத்து இப்படி எடுத்து சொல்றது. அதே மாதிரி அம்மி ஆட்டுக்கள் போன்ற அப்ப நம்ம பயன்படுத்தணும். இப்ப வேலை தொழில் காரணமாக இயந்திரங்கள் போன்ற நிலை ஏற்பட்டுச்சு.
1: விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மூலமாக இந்த இயற்கை விவசாய பயிற்சி கொடுக்குறாங்க. விவசாயிகள் அதில் கலந்துக்கலாம். நுகர்வோராக இருக்கும் பட்சத்தில் நேரடியாக விவசாயிகளுடைய தோட்டத்துக்கே போய் அவர் இயற்கையில் விளைவிக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கும் பொழுது அதை சிறுதானியம் விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். நமக்கு உழவர் சந்தையிலுமே நல்ல காய்கறிகள் பசுமையான காய்கறிகள்லாம் கிடைக்குது. அங்கேயும் நேரடியாக போய் வாங்கும் பொழுது நமக்கு இயற்கை உணவு இயற்கை சார்ந்த உணவு வகைகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் அவர் நேயர் கேட்ட இன்னொரு கேள்வி அப்படிம்பது, இப்போ நம்ம நிறைய இயந்திரங்களை பயன்படுத்துகிறமே சமைக்கிறதுக்கு, குக்கர் தான் பயன்படுத்துகிறோம், அப்போ அதெல்லாம் வீட்டில் எப்படி இயற்கை உணவாக தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு.
2: சரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கள் அம்மிக்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தோம். பட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் அந்த நிலையை வந்து இப்போ மாறிட்டு தான் வருது. ஏன்னா நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கள் அம்மிக்கள்ல சமைக்கிற பெண்களும் இருக்கிறாங்க வச்சு. ஸோ குக்கர் வந்து அவசியம் அத்தியாவசியம் ஆகி போயிட்டது. ஏன்னா நம்மளுடைய அந்த மெஷின் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி வந்து நிறைய பெண் எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாதம் வடித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த தண்ணியை வந்து பழைய சாதம் யூஸ் பண்ணிட்டு மறுநாள் பழைய சாதம் சாப்பிடக்கூடிய அந்த உடைய பாரம்பரியத்தை இன்னைக்கு நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சோ இது மாதிரி நிறைய குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இத எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றாங்க இல்லன்னு சொல்ல முடியாது சார். பட் என்னன்னா அவேர்னஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுடைய உடல்நிலையை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் சார்.
1: நிச்சயமாக. இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும் போது காலையில் அந்த நேரமின்மை காரணமாக இந்த மாதிரி இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. அவங்களே ஒரு சனி ஞாயிறுலையோ அவங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ இந்த அம்மியை பயன்படுத்தி இந்த சட்னி மாதிரியான வகைகளை அரைக்கலாம். நீங்கள் சொல்வது போல் வடித்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகளுக்கும் நம்ம மாறிக்கொள்ள முடியும். இப்போ இவ்வளவு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எப்படி நேரத்தை நிர்வாகம் பண்ணுறீங்க? நீங்கள் வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய மாடித்தோட்டம் வீட்டு தோட்டத்தை பற்றி சொல்லுங்களேன்.
2: சார், நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பிஹெச்எல்ல வந்து ஜென்ரல் மேனேஜராக ரொம்ப வருஷம் இருந்து இப்போ ஒரு மாதம் தான் ஆகுது அவர் ஓய்வு பெற்று. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் லேடிஸ் கிளப்பில் வந்து செயலாளராகவும் பிரசிடெண்டாகவும் நிறையா நாட்கள் வந்து நான் வந்து என்னுடைய சேவை வந்து பண்ணியிருக்கேன், என்னோடய சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை உமன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்லையும் என்னுடைய பணியினை வந்து பணிங்கிறத விட இது வந்து சர்வீஸ்ன்னு தான் சொல்லணும். இதை வந்து நிறைய வருடங்கள் நான் வந்து பண்ணேன். அப்போ பலதரப்பட்ட பெண்களை வந்து நான் சந்தித்தேன். அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பெண்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகள் நிறையவே நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டைமை வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா இது காலையில் வந்து மார்னிங் வந்து நான் ஏற்கனவே நம்மளோட நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி வாக்கிங் யோகா எக்ஸசைஸ் இது ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியும் வந்து என்னுடைய சைக்கிளில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் கீப்பிங் இது கண்டிப்பாக பெண்கள் வந்து வீட்டில் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வந்து வீட்டை வந்து நம்ம பராமரித்தல். அப்புறம் வந்து எனக்கான சில நேரங்கள் வேலை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிஹெச்எல்ல சார்ந்து நிறைய வந்து ப்ரோக்ராம் கொடுப்பேன், ஈவெண்ட்ஸ் கொடுப்போம், நிறைய மல்டிப்புள் அவேர்னஸ் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்காக நாங்கள் பிரத்யோகமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் எனக்கான ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து சிங்கிங் கேட்கறதும் பாடுறதும் பிடிக்கும். நிறைய கோவில்கள்லாம் போய் நான் வந்து பாடுவேன். ஸோ அந்த விஷயங்களை நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் சரிங்களா. ஸோ எங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து பராமரிக்கிறது வந்து எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வேலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் நம்மளுடைய திருச்சி பிஹெச்எல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா ஒரு கிரீன் அண்ட் கிளீன் சிட்டி அப்படி தான் சொல்லணும். எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமை நிறைந்த ஒரு இயற்கையான ஒரு அழகான நிறைந்த ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கை நிரம்பிய நம்மளுடைய பிஹெச்எல்ல நான் வந்து அங்கே தான் டவுன்ஷிப்பில் வசிக்கிறேன். அங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மலர் தோட்டம் அதாவது ரோஜாப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நான் வந்து உண்டு பண்ணினேன். அதில் வந்து நிறைய பூக்கள் இதெல்லாம் வந்து முறையாக நம்ம வந்து செயல்படும் போது அதுக்கு வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா மட்டும் இருந்தால் பார்த்தாதுன்னு பல வண்ண மலர்கள் நிறைய பூஜைக்கு நம்ம வீட்டுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் நம்ம நட்டு வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மூலிகை செடிகள் மூலிகை செடிகளை வந்து

0: நான் வந்து பராமரிக்க ஆரம்பித்தேன் சார்.
1: சரி, எத்தனை வகையான ரோஜா செடிகளை நீங்கள் பராமரிச்சிருக்கீங்க?
0: நான் வந்து ஒரு 25 வகையான ரோஜா செடிகள் வந்து எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன் சார். ஒவ்வொரு மலர் ஒவ்வொரு செடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 7-8 மலர்கள் சின்ன தொட்டியில் வைக்கும்போது அந்த அளவுக்கு பூத்து குலுங்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ரக, அதாவது நிறைய வளரக்கூடிய இப்போ அடுக்கு ரோஜாக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரோஜாக்கள்லாம் பூத்துது. பட் நம்ம திருச்சி சீதோசன நிலைக்கு இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சாத்தியப்படும். பட்டு முயன்றால் முடியாது, எதுவுமே கிடையாது.
1: இந்த மூலிகை செடிகள் சொன்னீங்க, என்ன மாதிரியான மூலிகை செடிகளை?
0: மூலிகை செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகணுங்கிற அந்த நிலை வந்து இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து அனைவருக்குமே வந்து பயன் கை கொடுத்தது வந்து நம்மளுடைய அஞ்சரை பெட்டி வைத்தியம் தான். அதில் உள்ள மூலிகைகள் தான் நமக்கு அப்போதைய தேவைகளுக்கு நமக்கு வந்து நம்மளை ஆரோக்கியமாக வைத்திருந்தது. அதே மாதிரி தான் மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி, தூதுவளை, ஓமவல்லி, வெற்றிலை இது போன்ற மூலிகைகளை வந்து நான் வந்து வீட்டில் வந்து வச்சிருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா உடனே ஒரு இருமலோ ஒரு தும்மல் ஏதாவது ஜலதோஷம் அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து மருத்துவமனையை நோக்கி ஓட முடியாது. அதுக்கு நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை வந்து நம்ம வந்து கஷாயம் இது மாதிரி பல உணவுலேயே சேர்த்து நம்ம வந்து சாப்பிடும்போது அது வந்து நமக்கு உடனடியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக தான் சார் நம்ம வளர்க்குறோம்.
1: ஒரு முதலுதவி, ஒரு ஒரு குழந்தைகளுக்கான உடனே நம்ம வந்து டாக்டரை பார்க்கறதுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி நம்மளே இந்த மூலிகை வைத்தியம்
0: கை வைத்தியம் பார்த்துக்கலாம்.
1: நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க
2: சார். வணக்கம் சார்,
1: சொல்லுங்க
2: சார். சுரஞான பிரகாசன் திருவரம்பூர்லேருந்து பேசுகிறேன்.
1: சொல்லுங்க.
2: மேடமோட தகவல்கள் இன்னைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு,
1: நன்றிங்க. சொல்லுங்க.
2: பட் இந்த செய்தியின் வழியாக நான் என்ன கேட்குறேன்னா, நகர்ப்புற உள்ள பெண்கள் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் கிராமப்புறங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் போய் சேர்றது ரொம்ப சிரமமாக இருக்கு. இந்த அரசாங்கம் இந்த செய்தி இந்த வானிலை வழியாக மேடம் வழியாகவும் கிராமப்புறங்களுக்கு சார்ந்து நிறைய இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அரசாங்கம் நடத்தினா இன்னும் பயனுள்ளதா இருக்கும். இன்னும் மக்களுக்கு ஈஸியா போய் சேரணும்னா என்ன செய்யணுங்கிறதும் மேடம் கிட்ட ஒரு
1: நிச்சயமாக நிச்சயமாக. நம்முடைய திருச்சி வானொலியும் மகளிர் நலனுக்காக தினசரி நேரடி ஒளிபரப்பும் நமக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட ஒளிபரப்பும் கொடுக்கிறோம். நம்முடைய வெளியப்புற கிராமங்களுக்கும் போய் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் திருச்சி வானொலி மூலமாகவே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உடல்நலம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் செய்கிறோம். பொதுவாக கிராமப்புற பெண்களுக்கு இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை விழிப்புணர்வு இருக்கா? நீங்கள் ஏதாவது கிராமங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்களா உங்களுடைய பெண்கள் சங்கத்தின் மூலமாக?
0: போயிருக்கேன் சார். நாங்கள் வந்து நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களுக்கு நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் மருத்துவமனையும் நாங்கள் எங்களுடைய பெண்கள் சங்க அமைப்பும் இணைந்து நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா நம்மளுடைய தேவராயநேரி அங்கே இருக்கிற கிராமத்துக்கு சென்று அங்கே உள்ள மக்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதோடு சேர்ந்து மருத்துவ சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்சுவை நிகழ்ச்சிகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் அதை நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். இது மாதிரி வந்து பெண்கள் அமைப்புகள் மூலமாகவும் நம்ம போய் நேரடியாக சென்று அந்த பெண்களை சந்தித்து அவர்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு அவேர்னஸ் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து பெண்களுக்கு வந்து அதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக இது பண்ணினா மட்டும்தான் கொஞ்சம் அவங்களால அவேர் ஆக முடியும்.
1: நிச்சயமாக மருத்துவத்துறையோடு இணைந்து,
0: கண்டிப்பாக
1: அரசு துறையோடு இணைந்து, தன்னார்வமாக தொண்டு நிறுவனமாக இருக்கும்,
0: தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்,
1: இளைஞர்கள் அமைப்பு, பெண்கள் அமைப்பு, இவங்க எல்லாருமே இணைந்து செய்யலாம். இந்த சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்புங்கிறது அரசு சார்ந்த துறைகள் மட்டுமே இல்லை, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சேர்ந்து செய்யலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாடித்தோட்டம், அதே போல் உங்களுடைய பெண்கள் குழுவுடைய வேலைகள், அதை தவிர உங்கள் குடும்பத்தை பார்க்கக்கூடிய பணிகள் வேலைகள், இதுக்கெல்லாம் எப்படி நேரம் ஒதுக்கிக்கிறீங்க? ஒரு அலுப்பு தட்டாத என்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு ஒரு என்னைக்காவது ஒரு சோம்பல் அல்லது ஒரு அலுப்பு தென்பட்டிருக்கா?
0: பெண்களுக்கு ஓய்வு தேவைதான் சார், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து இப்போ வந்து நிறைய வந்து பூச்சி மருந்துகள் அடித்து நிறைய வந்து உணவுகள் பொருட்கள் வந்து காய்கறிகள் வந்து சரியான அளவு நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கவிதை மட்டும் நான் வந்து நான் படித்ததை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஈக்கள் மொய்க்காத மாம்பழம், இனிப்பே இல்லாத இளநீர், தயிரை கடையாமல் மோர், தக்காளி அளவில் நாவற்பழம், சாயம் பூசிய தர்பூசணி, புளியில்லா கொய்யா, விதையில்லா திராட்சை, மெழுகு தடவிய ஆப்பிள், விதையில்லாத பப்பாளி.

0: ஆடு மேயாத அகத்திக்கீரை, மருந்தில் வளர்ந்த கோழி, மாத்திரை வழியே வைட்டமின், உணவின் நகல் மட்டும் மிஞ்சியது. அசல் எங்கே போனது? உணவின் தரம் என்ன ஆனது? உண்மையான சுவை எங்கே போனது? இது வந்து என்னை கவர்ந்த ஒரு அருமையான ஒரு கவிதை. ஸோ இது இது இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டு தோட்டத்தில் வந்து காய்கறிகளை வந்து பயிரிட்டு அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகளை வந்து அன்றாட உணவில் சேர்த்து கொண்டால் நம்ம வந்து இந்த ஓட்டத்திற்கிடையிலும் ஊட்டச்சத்தை வந்து கண்டிப்பாக நம்ம பெற முடியும் என்று நான் வந்து நினைக்கின்றேன்.
1: நிச்சயமா மேடம், நிச்சயம் ரொம்ப அருமையான விஷயங்கள், பயனுள்ள தகவலை நேயர்களுக்கு வழங்குறீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்காக மனமார்ந்த நன்றி.
0: நன்றி சார், வணக்கம்.
2: நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை ஓட்டத்திற்கிடையில் ஊட்டச்சத்து, இது குறித்த நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் திருவரம்பூர் சாந்தி ரவீந்திரன் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா. இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரம் 8 மணி, இப்பொழுது கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டின் உயரிய பத்மபூஷன் விருதை பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்த்ராஜுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று வழங்கி கௌரவித்தார். பொது விவகாரத்துறைக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கே டி தாமஸ், இலக்கியத்திற்காக திருப்பி நாராயணன் ஆகியோரும் குடியரசுத் தலைவரிடமிருந்து பத்ம விபூஷன் விருதை பெற்றுக்கொண்டனர். தமிழகத்தின் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன், சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் காமகோடி, வெண்கல சிற்ப கலைஞர் டாக்டர் ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர், பேராசிரியர் கே ராமசாமி உள்ளிட்டோர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். பொருளாதார மீட்சிக்காக வலுவான பன்முக ஒத்துழைப்பின் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் உலகளாவிய வளர்ச்சி உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தென்னாடுகள் மற்றும் வளரும் நாடுகளில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையை கையாள சர்வதேச நாடுகளில் ஒருங்கிணைந்த செயல் திட்டம் மிக அவசியம் என்று குறிப்பிட்டார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்லும் வகையில் பாதுகாப்பு படை உள்ளிட்ட தேசிய தொழில்நுட்ப மேம்பாட்டு நடைமுறைகளுக்கு பாதுகாப்பு தகவல் தொழில்நுட்ப ஆலோசனை குழு அனுமதி வழங்கியுள்ளது. புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உள்நாட்டு அதிநவீன தொழில்நுட்பங்கள், தரவு மேலாண்மை குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் வழங்கிய பதிலுரைக்கு பின்னர் இன்று மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த பதிலுரையில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மத்திய அரசுடன் இணக்கமாகவே மாநில அரசு செயல்படும் என்றார். மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் குறிப்பிட்டார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கவும் அவர் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வரும் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் மறு மதிப்பீட்டு மதிப்பெண்கள் வெளிவந்துள்ள நிலையில் வரும் 1ஆம் தேதி கலந்தாய்வு தேதிகளும் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட சிறந்த தமிழ் நூல்களுக்கு மாநில அரசின் பரிசை பெற வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மரபு கவிதை, புதுக்கவிதை, கலைக்கழஞ்சம் என 33 வகைகளின் கீழ் பரிசுகள் வழங்கப்பட இருப்பதால் மேல் விவரங்களுக்கு 044-281-90412 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் 2027ஆம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள் ஹஜ் சுவிதா செயலி மூலம் விண்ணப்பிக்குமாறு மாநில சிறுபான்மையினர் நல அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாணை இன்று வெளியிடப்பட்டது. இதன்படி அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வழங்கப்படும் முதலமைச்சர் மாநில

0: இளைஞர் விருதுக்கு தகுதியுடையோர் sdat.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 6ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் சரண்யா கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகம் 7வது மாநில நிதிக்குழு ஆணையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தலைமையில் உள்ளாட்சி அமைப்புகள் நிதி பகிர்வுக்கு பரிந்துரை செய்வதற்கான ஆய்வை இன்று திருச்சியில் மேற்கொண்டது. திருவரம்பூர் ஊராட்சி ஒன்றியம் குண்டூர் ஊராட்சிக்குட்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகள், திடக்கழிவு மேலாண்மை செயல்பாடுகள் குறித்தும் இதில் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பெரியனூர் கிராமத்திற்கு அரசு பேருந்தை விடக்கோரி அப்பகுதி மாணாக்கர் நீர்த்தேக்க தொட்டிகளின் மேல் ஏறி நின்று பதாகைகளை ஏந்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக திருச்சி, கரூர், மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், சென்னை, செங்கல்பட்டு, கோவை, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், சேலம், தேனி, நீலகிரி, திருவள்ளூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இதுவரை இந்தியா 2 கோலும் பாகிஸ்தான் 1 கோலும் எடுத்துள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்கும் முன் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம்.
2: I'm Nick Hatton at the BBC Sports Centre with the latest World Cup news. Argentina's Lionel Messi is making the headlines. He scored twice as they beat Austria 2-0 in Dallas. It sees him become the tournament's all-time leading goal scorer with 18. John Bennett reports.
3: The historic moment came 7 minutes before half-time as Lionel Messi made a signature run just inside the box to slot home into the bottom corner. He could have broken the record even earlier, but he put a penalty wide of the post. Messi's taken 28 World Cup appearances to overtake Miroslav Klose. His first World Cup was in 2006 when he became the youngest player to represent and score for Argentina at the tournament. Since then, he's scored at every World Cup apart from the 2010 competition in South Africa. Messi turns 39 on Wednesday.
2: Well, Argentina are through to the last 32. They're joined by France and Norway. Kylian Mbappe scored twice as France beat Iraq 3-0, while there are also 2 goals for Norway's Erling Haaland as they beat Senegal 3-2. Algeria beat Jordan 2-1 in San Francisco. That win keeps Algeria's hopes alive of reaching the knockout stages. They're third in Group J. There's a big night ahead for England as they play Ghana in Boston in Group L. Victory would see them progress to the last 32 as group winners. Here is the England midfielder Declan Rice.
4: I've played against a lot of the Ghana team, so I know what they're going to bring. They're going to bring strength, pace. They're going to want to catch us out on the counter-attack. So, yeah, we need to be ready for everything.
2: Portugal are also back in action today. They face Uzbekistan in Houston in Group K. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
5: World Football Update from the BBC.
1: இதுவரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தெரிந்து கொண்டோம்.

0: எந்த பூவிலும் வாசம் உண்டு, எந்த பாட்டிலும் ராகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திற்கும் அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பாடல்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இதில் ஒரு விதிவிலக்கும் இருக்குது, என்ன சொல்கிறீங்க?
1: நிச்சயமாக, அதாவது 80-90 அந்த காலத்துக்கட்டத்தில் அந்த பாடல்கள் வந்து

0: பசுமையா நினைவுல இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: நிச்சயமா.
0: நினைவுகள் பாடும் என்பதுகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எவர்கிரீன் பாடல்கள் 8 மணி
1: சரி.
0: அப்படின்னாலே நேர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது இரவு இசைக்கான நேரம், நம்மளாம் வந்து பங்கெடுத்துக்கணும், 80 தொண்டர்கள் அந்த பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவங்களுக்கான தொலைபேசி எண்கள் 246-102-1. இந்த எண் வந்து வழக்கமாக நமக்கு வரக்கூடிய நேர்களுக்கான எண். புது நேயர் இன்னைக்கு தான் நான் வரப்போகிறேன், இன்னைக்கு தான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்களுக்கான எண் பார்த்தீங்கன்னா 240-102-1 அப்படின்ற எண். மாவட்ட இணைப்பெண் தெரிஞ்சது தான் 04-3-1. வாருங்கள் நேர்களே, கேட்டு ரசிப்போம் பாடல்களை.
1: இரவு இசை இனிமேல்

0: அண்ணனுக்கு ஜே கலையனுக்கு ஜே அப்படிம்பாங்க இந்த முரட்டு கலை படத்தில். ஆனால் இன்னைக்கு அண்ணனுக்கு ஜே அந்த படத்துல தான் ஃபஸ்ட்டு பாட்டே வந்திருக்குது.
1: ஆமாம் ஆமாம்.
0: வாங்க முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: ஆ சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: உங்க வாய்ஸ் என்ன ரொம்ப கம்மியா இருக்குங்க சார்.
0: அப்படியா? இப்போ
2: என்ன
0: பாடல் வேணும்?
2: ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி. வண்ண குளங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
0: அப்படியா? சரி,
2: ரொம்ப நல்லா ஈஸியா குடுத்திருந்தீங்க, நல்லா இருந்தது.
0: நம்ம நண்பர் கௌதமன் தான் அதை கொடுத்திருந்தார் இன்னைக்கு. கௌதமனும் அதிபதியும்.
2: நான் சிகப்பு மனிதன் படம்,
0: ம்,
2: அதுல இந்த அண்ணன் தங்கை பாடல், எனக்கு அண்ணன் தங்கி இல்ல.
0: சரி, பாடல என்ன
2: பாட்டையாவது கேட்போம் அப்படின்னு வெண்ணே கம்மி அந்த பாட்டு போடுங்க சார்.
0: நன்றிமா, நன்றிமா, பாடல் கேட்கலாம்.
2: நன்றி சார்.

0: 8 மணி 20 நிமிஷம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 80-90களில் வந்த பாடல்கள் நேர் விருப்பமாக ஒலித்து கொண்டு இருக்கின்றது. சொல்லுங்கள், அடுத்த நேரம் கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: வாங்க, என்ன
1: பாடல் பற்றி எதுவும் தகவல் சொல்லுவீங்களா?
0: நிச்சயமாக சொல்லலாம். அதாவது இது புலமைப்புத்தன் எழுதின பாடல் தான் நம்ம இப்போ கேட்டது. அது புலமைப்புத்தன் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுக்காக நிறைய கொள்கை பாடல்கள் எழுதினவங்க தான் அவங்க புலமைப்புத்தன் ஐயா.
1: அப்படியே கவிதையோட தமிழ் கவிதை மனமணக்க எழுதுவார். இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா, அண்ணன் தங்கச்சி பாட்டு இது. இந்த கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டி தந்தேனேன்னு சொல்லுவார். கண்ணீரே எப்படி இருக்கும்? முத்து மாதிரி, முத்து தொங்கல் மாதிரி தானே இருக்கும்.
0: ஓ, அதுதான் உண்மையாக எழுதியிருக்கிறார்.
1: இதை சொல்ல தான் நானே உங்கள்கிட்ட நானே கேட்டு வாங்கினேன். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்
0: வணக்கம். வணக்கம், யாருங்க ஐயா இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: இப்பதான் கேக்குதுங்கய்யா.
0: ஆ, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: வான வீதியில் ஓர் வர்ண ஜாலம் படைக்கும் நமது 102.1க்கும், இரவு நேரத்தில் நேயர்களை உற்சாகமாக வரவேற்பு செய்து கொண்டிருக்கும் இருவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி இணைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோலையிலிருந்து கணேசன். ஐயா, இருவரும் நலமா இருக்கீங்களா சார்?
0: பிரமாதமா இருக்கும் உங்களுடைய பேச்சு மாதிரியே.
1: கிட்டத்தட்ட நீங்களே ஒரு அறிவிப்பாளர் மாதிரி தான் பேசுறீங்க கணேசன்.
2: ஒரு பாடல் ஒழித்து முடிஞ்சோடனே அதற்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு கவிதை சொல்லி எங்களை எல்லாம் மேலும் மேலும் உற்சாகப்படுத்துறீங்க. அதோட வரிகளையும் இடையில தொட்டு காமிக்கும் பொழுது எங்களுக்கு வந்து இன்னும் அது பல தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறீங்கய்யா, 5 மணிக்கு ஒளிபரப்பான பொன்மாலையில வந்து பாடல் அத்தனையும் அருமையா இருந்தீங்கய்யா. அந்த 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா எப்பவுமே 2 பிளவுஸ் தப்பேன், இன்னைக்கு ஒரு 4 பிளவுஸ் அடிச்சேன். அது அவ்வளவு ஒரு உற்சாகமான பாடல். அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இசையில் மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்கய்யா. அத நான் ஒரு ஆளுங்கய்யா.
1: அன்னை ஓராலயம்
2: படத்துல இருந்து நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல ஆனந்தம் என் சொல்ல அப்படிங்கிற பாடல் வந்து அனைத்து அன்புள்ள கண்டுக்காண்டி வழங்கிய வாய்ப்பு.
0: சூப்பர் ஸ்டார் ஸ்ரீபிரியாவும்

0: எட்டு மணி 27 நிமிடம் ஆயிடுச்சு. இரவு இசை இனிமையில் 80 90களில் வந்த பாடல்கள் அப்படின்ற பாடலை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த போன பாடல் பார்த்தீங்கன்னா கவிஞர் வாலி எழுதின பாடல்னு நினைக்கிறேன்.
1: ஓஹோ, தகவல்.
0: ஆமாம், காரணம் என்னென்னா இந்த எதுகை மோனை வந்து நிறைய அவருடைய வாலிப கவிஞர் அவருடைய பாடல்களில் இருக்கும். இந்த பாடல்களே பார்த்தீங்கன்னா, முகிழ்த்தானோ துகில்தானோ, தேயிலை தோட்டம், தேவதை ஆட்டம், துள்ளுவது என்ன, அள்ளுவது என்ன அப்படின்ற வரிகள் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கும்.
1: இருக்கும், அருமையான பாடல் தான். சுசீலா எஸ்பி பாலசுப்ரமணியம் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டு குரல்களுமே பார்த்தீங்கன்னா மெல்லிசை பாடினா கூட நல்லாயிருக்கும், அந்த மாதிரியான குரல்கள் அதெல்லாம்.
0: இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ் தான், அதை நிறைய மிருகங்கள் வச்சு எடுப்பார்ல அவர்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: அவருடைய தயாரிப்பு தான். வாங்க அடுத்த நேரத்தை கேட்டுருவோம் என்ன பாடல்னு.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: சார், உங்க வாய்ஸ் கம்மியா கேக்குது சார்.
1: இப்போ கேக்குதாம்மா?
2: ஆ, ஓகே சார்.
1: ஓகேம்மா, சரிம்மா. என்ன பாடல் வேணும்? நல்லா இருக்கும்மா, நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும்?
2: கரூர் மாவட்டம் வடசேர்ல இருந்து அனுசியா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க அனுசியா, என்ன பாடல் வேணும்?
2: சின்ன தம்பி படத்துல இருந்து நீ எங்கே என் நண்பே, அந்த பாட்டு போடுங்க சார்.
1: சரிம்மா,
0: கேட்டலாமா பாட்டுல?
2: ஓகே சார்.
1: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில்.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி.
1: இயக்குநர் ஸ்ரீமுத்துமாரின் அன்பான வணக்கங்கள். 2 ஆண்டு காலம் தென்றல் பத்திரிகையில் நான் பணியாற்றினேன். எல்லோரும் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்கள். நான் 2 ஆண்டுகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடத்திலே அவருடைய வீட்டிலேயே வாழ்ந்து என்கின்ற பெருமையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
0: தமிழறிஞர் தமிழருவி மணியன் அவர்கள்,
2: கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த கவிஞனுடைய மகத்துவத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கிறார். இந்த 5000 திரை இசை பாடல்களில் எவ்வளவு நீங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு

0: 500 பாடல்களுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே காட்சி தரும் என்பதில் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை.
1: கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்
2: அவரது வார்த்தைகளிலேயே அவரது மனப்போக்கை சொல்வதானால், அவர் அவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை. அதுதான் கண்ணதாசன்.
1: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறித்து அவரின் குருதி உறவுகளும் கலை உறவுகளும் பகிரும் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம்.
3: நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.
4: இரவு இசை இனிமை 8:35 ஆயிடுச்சு. 80-90களில் வந்த பாடல்கள் நேயர்கள் விருப்பமாக ஒலிபரப்பாயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடித்த பாடல்களை அப்படி நம்மள்கிட்ட கேட்டுட்ருக்கிறாங்க. நினைவுகள், காதல்கள், சிரிப்புகள், கல்லூரி நாட்கள் எல்லாத்தையும் ஒரு மீட்டெடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. சூப்பர் ஹிட் நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் இரவு இசை இனிமை. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். அது என்ன காரணமாக தெரியல, அவர் இணைப்பு வந்து நமக்கு துண்டிக்கப்பட்டுருச்சு. ஒரு நல்ல பாடலை கேட்போம்.
5: சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படிங்கிற படத்துலேருந்து SP பாலசுப்ரமணியமும் ஜானகியும் பாடின பாடல் ஒன்று இருக்குது, அந்த பாட்டை கேட்போம்.
4: கேட்பான்.

0: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும். இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: ரம்யமானது ஒரு இரவு படுதல் மென்மையான இசையில் ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது இனிய ராகம்.

மின்மினிகள் கண்ணையரும் முன்னிரவு பொழுதில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம். இனிமையான இசையில் தொடர்ந்த பாடல்கள்,

0: கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் நூற்றாண்டு சிறப்பு நிகழ்ச்சி.
1: இயக்குநர் ஸ்ரீ முத்துமாமணி, அன்பான வணக்கங்கள். இரண்டாண்டு காலம் தென்றல் பத்திரிகையிலே நான் பணியாற்றினேன். எல்லோரும் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்கள். நான் 2 ஆண்டுகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடத்திலே அவருடைய வீட்டிலேயே வாழ்ந்து என்கின்ற பெருமையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
0: தமிழறிஞர் தமிழருவி மணியன் அவர்கள்,
2: கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த கவிஞனுடைய மகத்துவத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கிறார். இந்த 5000 திரை இசை பாடல்களில் எவ்வளவு நீங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு 500 பாடல்களுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே

0: ஒன்றுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே காட்சி தரும் என்பதில் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை.
1: கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்
2: அவரது வார்த்தைகளிலேயே அவரது மனப்போக்கை சொல்வதானால், அவர் அவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை. அதுதான் கண்ணதாசன்.
1: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறித்து அவரின் குருதி உறவுகளும் கலை உறவுகளும் பகிரும் கண்ணதாசன் எனும் கருத்துச் சுரங்கம்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஞாபகங்கள் தாலாட்டும், ஞாபகங்கள் சீராட்டும், ஞாபகங்கள் தீமூட்டும், ஞாபகங்கள் நீரூற்றும் அப்படிங்கிறது பழைய திரைசை கானங்களுக்கும் கூட பொருந்தும் போல தான் இருக்குது. 938-546-1021 இதான் வாட்ஸ்அப் எண். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், 938-546-1021 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் குரல் பதிவு இல்லை குறுஞ்செய்தி வழியாக பாடல்கள் கேளுங்க. பயணிப்போம் பண்பலையில் பழைய திரைசை கானங்களோடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பார்த்தீங்கன்னா திருச்சி சண்முகா நகர்லேருந்து ஷாலினிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 1001 அப்படிங்கிற படத்திலேருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் இந்த இனிமையான டூயட் பாடல்.

அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து. எனக்கு நெஞ்ச இரவு வணக்கம். நான் அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து. எனக்கு நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்திலிருந்து அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை என்ற பாடல் தாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி.

9543501 இந்த வாட்ஸ்அப் எண் மூலமா திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில நேரிலே நீங்கள் வந்து பாடல் கேளுங்க. உங்க குறுஞ்செய்தி மூலமாகவும் நீங்கள் பாடல் அனுப்பலாம், இல்லை குரல் பதிவு வாயிலாகவும் பாடல் அனுப்பலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மணப்பாறை வட்டம், திருச்சி மணப்பாறை வட்டம் துரங்குறிச்சியிலேருந்து சுமித்ரா தங்கரத்னம் வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பழைய திரைசை கானம்தான், ஏஎம் ராஜாவும் ஜிக்கும் இணைந்து பாடிய பாடல் ஆசை படத்திலேருந்து வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த நேயர்.

0: எழுந்திருக்கின்றோம். நான் ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் அறிந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கும் நேயர்
1: அன்பிற்கினிய திருச்சி பண்பலைக்கு இரவு நேர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டிலிருந்து செந்தில்குமார் பேசுறேங்க. எனக்கு குமுத மலத்திலிருந்து என்னை விட்டு ஓடி போக முடியுமா முடியுமா என்ற பாடலை விரும்பி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.

சம் வேர்ட்ஸ் மே நாட் பி எக்ஸ்பிரஸ்ட் பட் ஃபெல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வரிகளை நான் உணர்கிறேன் இந்த பாடல் மூலமாக அப்படின்னு ஒரு நேயர் சொல்லியிருக்காங்க. அதாவது சில வார்த்தைகளை வந்து நம்ம வந்துட்டு வெளிப்படுத்த முடியாது, ஆனால் அதை உணர்ந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பாடலுக்கு இப்படி ஒரு கமெண்ட்டை வந்து இந்த நேயர் கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னா, பெரம்பலூர்லேருந்து நிறைமதி அப்படிங்கிற நேயர். இவருக்கு பார்த்திங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கவிஞர் வாலியோட பாடல் வரிகள், அதை வந்து எல்ஆர் ஈஸ்வரி குரலில் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட பூபேந்தர் சிங்கும் இந்த பாடல் பாடியிருக்காங்க. பாடல் வருகிறது தவ புதல்வன் என்ற படத்திலிருந்து நேயருக்காக.

0: சந்தோஷம்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை இரவு 8 மணிக்கு திருச்சி சாரதாஸ் வழங்கும் கவியும் இசையும்.
2: இசை கேட்டால் புவி அசைந்தாடும்.
1: கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நெஞ்சங்களை இனிக்க செய்யும் பழைய திரைசை கானங்களை நேயர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக. நேயர்களே, நீங்களும் விரும்பி பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் குறுஞ்செய்தியோ இல்லை குரல் பதிவோ அனுப்புங்க. எந்த எண்ணுக்கு அனுப்பணும்னா 938-546-1021 திருச்சியோட இந்த திருச்சி வானொலியோட இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்புங்க. அடுத்து ஒரு குரல் பதிவு வந்திருக்கு, யார் இப்போ அப்படின்னு பார்க்கலாம்.
4: நான் குமரன் சுவாமிநாதன் பேசுகிறேன். எனக்கு நீதிக்கு பின் பாசம் என்ற படத்திலிருந்து

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1. நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி.
1: இயக்குநர் ஹிஸ்டரி முத்துமாவனின் அன்பான வணக்கங்கள். 2 ஆண்டு காலம் தென்றல் பத்திரிகையில் நான் பணியாற்றினேன். எல்லோரும் கவியரசர் கண்ணதாசன் காலத்தில் வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்கள். நான் 2 ஆண்டுகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களிடத்திலே அவருடைய வீட்டிலேயே வாழ்ந்து என்கின்ற பெருமையை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவும் நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
0: தமிழறிஞர் தமிழருவி மணியன் அவர்கள்,
2: கண்ணதாசனுடைய 7 கவிதை தொகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால் அந்த கவிஞனுடைய மகத்துவத்தை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். கண்ணதாசன் 5000-க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கியிருக்கிறார். இந்த 5000 திரை இசை பாடல்களில் எவ்வளவு நீங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு 500 பாடல்களுக்கு மேல் உலகத்தரம் வாய்ந்த மிகச்சிறந்த கவிதைகளாகவே காட்சி தரும் என்பதில் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை.
0: கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்,
3: அவரது வார்த்தைகளிலேயே அவரது மனப்போக்கை சொல்வதானால், அவர் அவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை, அதுதான் கண்ணதாசன்.
0: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை குறித்து அவரின் குருதி உறவுகள் கலை உறவுகளும் பகிரும் கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம்.

இணைந்திருக்கின்றோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருத்த நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக குறுஞ்செய்தியில் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் வசந்தி கதிரவன் முதலாளி அப்படிங்கிற படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையமைப்பில் வந்த

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். இது ஞாபகம் வருது. இந்த அருமையான பாடலோட முன்னோட்ட இசையை நம்ம கொடுக்குறப்பே இது இந்த பாடல் வேணும்னு கேட்டு அனுப்பியிருக்க நேயர்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததான் அவங்களுடைய குரல் பதிவு மூலமா பாடல் கேட்டிருக்காங்க, யாருன்னு பார்ப்போம்.
1: வணக்கம் சார், நான் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை வட்டம் புதுநாளிலேருந்து முத்து பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாடல் பட்டிக்காடா பட்டணம்மா என்ற படத்தில் அடி என்னடி ரக்கம் அப்படிங்கிற பாட்டை ஒளிபரப்புங்க. நான் முதன் முதன்னு வாசப்பு வழியாக கேட்கறது இது தான். நன்றி, வணக்கம்.
2: அடி ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.

பழைய திரைசை பாடல்கள்லையும் பார்த்தீங்கன்னா 60களில் வந்த பாடல்களும் இருக்குது, 50களில் வந்த பாடல்களும் இருக்குது, 70களில் அதாவது 70 தொடக்கத்தில் வந்த பாடல்களும் கூட இருக்குது. நேயர்கள் அந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான காலகட்டங்களுக்கு நம்மளை வந்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த காலகட்டங்களில் வந்த பாடல்கள் வந்து அவங்க விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் முசிறி தின்ன கோணம் இங்கேருந்து பாலா பாடல் கேட்டிருக்காரு. இவர் வந்து ஜி ராமநாதன் இசையமைப்பில் பி பானுமதி பாடிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பிகாபதி அப்படிங்கிற படத்தில் பானுமதி அம்மா குரலில் இந்த பாடலை இந்த இரவு பொழுதில் நான் கேட்டாகணும்னு நமக்கு வந்து கட்டளையே போட்டிருக்காரு. முசிறி தின்ன கோணம் பாலா, நேர் விரும்பி கேட்ட பாடல் ஏதோ வருகிறது.

நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகமறுதிய நிகழ்ச்சியில் பழைய திரைசை கணங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களே, மழலை பேச்சு மங்கையர் உலகத்தில் இருக்குது. நாளை பகல் 12:10 மழலை பேச்சு அப்படிங்கிற தலைப்பில் தொழிகளே நீங்கள் வந்து பேசுங்க. நாளை பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா, இவங்க பார்த்திங்கன்னா 70களோட பிற்பகுதிக்கு வந்திருக்காங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கேஜிஎஸ்தாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடல்கள் அத்தனையும் எனக்கு வந்து பிடிக்கும். அத்தனையும் அத்துப்படி எல்லாமே எனக்கு மனப்பாடமாகவே அந்த பாடல் வரிகள்லாம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை வந்து என்னால் நிச்சயமாக கேட்காமல் இருக்க முடியல இந்த இரவு பொழுதில். எனக்காக இந்த பாடலை நிலையம் வந்து ஒளிபரப்பணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் லக்ஷ்மி. அவங்க விரும்பி கேட்ட பாடல் வருகிறது மீனவ நண்பன் அப்படிங்கிற படத்துலேருந்து.

வாட்ஸ்அப்பில் அடுத்தும் பார்த்தீங்கன்னா குறிஞ்செய்தி தான் வந்திருக்கு. திருச்சி கீழாண்டார் வீதியிலேருந்து சண்முகம், ராஜேஸ்வரி, சுகாசினி, கற்பகம் இவங்களுக்கு விருப்பமான பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஜேபி சந்திரபாபுவோட ரசிகன், அதனால் எனக்கு சந்திரபாபு பாடிய பாடல் வேணும். காத்தவராயன் அப்படிங்கிற படத்தில் பாடல் கேட்டிருக்காரு ஜி ராமன். அதனுடைய இசையமைப்பில் ரொம்ப அரிதான பாடல் தான் இவன் இந்த நேர் கேட்டிருக்காரு. பாடல் கேட்போம்.

0: இரவு 10:50 நாம் இணைந்திருக்கின்றோம். டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. அடுத்தும் பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி தான் வந்திருக்கு. குரல் பதிவில் பாடல் கேட்கும் நேயர்கள் வந்து நம்ம ஒலிபரப்புக்கு உகந்த மாதிரியான சில பாடல்களை கேட்டால் வந்து வசதியாக இருக்கும் இந்த இரவு பொழுதில் கேட்குறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தியில் பாடல் கேட்டிருக்காங்க. திருச்சி தென்னூர்லேருந்து சத்யா கேட்டிருக்காரு. சக்கரவர்த்தி திருமகள் அப்படிங்கிற படத்தில் NS கிருஷ்ணனும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனும் இணைந்து பாடிய பாடல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மக்கள் திலகம் MGR அவர்களுக்கு குரல் கொடுத்து பாடிய பாடல் அப்படிங்கிற தகவலையும் இவர் குறிப்பிட்டிருக்காரு. திருச்சி தென்னூர் சத்யா.
1: சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமி இது வைத்து போற்றி ஜெகமலாமச்சயக்கொடி பறக்க விழுந்தீர்.

ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாம் எழுந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் வந்துட்டு நமக்கு குரல் பதிவும் அனுப்பியிருக்காங்க, குறுஞ்செய்தியும் அனுப்பியிருக்காங்க. நேயர்கள் வந்து எந்த நேரத்தில் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கு பண்ணி தான் முன்னுரிமை கொடுத்து இந்த பாடல்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய ஒரு பாடலை கேட்டிருக்காரு. நாமக்கல் மாவட்டம் கொசுவம்பட்டியிலேருந்து ரகுராமன். ஒரு அருமையான இரவு பாடல், அது நிலவு பாடலும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏஎம் ராஜாவும் பி சுசிலாவும் இணைந்து பாடிய பாடல் அது, தேனிலவு அப்படிங்கிற படத்திலேருந்து.

நம்மை தாலாட்டியும் சீராட்டியும் சென்ற இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் விருது. நேயர்களே, பண்பலையில் இணைய சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை அதிகாலை 5:45 வரை கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்

ஒலிக்க வரும் பாடல் கட்டப்பஞ்சாயத்து திரைப்படத்திலிருந்து அருண்மொழி தேவி பாடியது. பாடலை ஏற்றவர் காமகோடியன், இசை இளையராஜா. நீ வேண்டும் என்பதால் வேண்டினேன், வரமாக கிடைத்தாய் நீ.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: உறங்காத நேரமெல்லாம் உன்னோடு உறவாடும் நேரம்.

நிகழ்ச்சி தொடர் அடுத்த பாடல் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் மாறாது எப்போதும் என் அன்பு உன்மீது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான். எல்லையில்லா இன்பம் எப்போது பெருக்கெடுக்கும், மனம் எதையும் எதிர்பாராமல் அன்போடு இருக்கும்போது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அலெக்சாண்டர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பவதாரணி பாடியது. இசை கார்த்திக் ராஜா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் அகத்தியன், இசை தேவா. வாழ்வை இனிமையாக்கும் சொல் அன்பு.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஞானப்பழம் திரைப்படத்திலிருந்து கே பாக்கியராஜ் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பிரிவுகள் தோன்றினாலும் பரிவுகள் இருந்தால் போதும், இதயங்கள் எப்போதும் இணையும்.
1: மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாச குயிலுக்கு

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஓ எஸ் அருண் பாடியது. என்னை பற்றி எல்லாம் மறந்தது, ஏன் உன் நினைவுகள் என்னுள் புகுந்தது.

முன்மொழித்த பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. நேரில் நம்முடைய பேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ், செங்கல்பட்டு ரமணி வில்வம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பழனிபாரதி ஐயப்பந்தாங்கல், பொன்னேரி கலில் அகமத், தியாகராயநகர் ரங்கராஜன், பொருசைவாக்கம் சவுந்தரராஜன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ரியாஸ் பாத்தி லாகூர் பாகிஸ்தான்லிருந்து. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் கல்கி திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் இளந்தேவன், இசை தேவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி.
3: ஹலோ ஹலோ.

சீர்த்து வைப்பேன் நானம்மா, சீர்த்து வைப்பேன் நானம்மா, சேவை என்ன கேளம்மா, சீர்த்து வைப்பேன் நான்.

நேரம் பாப்பம்மா கல்யாணத்தை முடிப்பம்மா, கால நேரம் பாப்பம்மா கல்யாணத்தை முடிப்பம்மா. ஹலோ ஹலோ.

ஒரு தீங்கே தேடுகின்றாளே. ஒரு தலையாய் பா

திரு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா? ஏழ்மையிலும் திரு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா? எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? எந்தன் எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? நிலவே

வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே உனக்கா தெரியாது, நிலவே உனக்கா தெரியாது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி

மாயமோ இந்த காதல் ஓவியத்தின் பாதை மாறியது காலம் செய்து விட்ட மாயமோ ஒரு மனம் உருகுது ஒரு மனம் விலகுது.

நிறைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில்

இந்த பிரிவை தாங்குமோ என் மனம், ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன் மனம், எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது.

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்க பணம் பணம் பணம் பணம் என்னடா.

கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இலக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம்.

காசு என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நாணயம் என்றால் அதன் தேர்

நல்ல புத்தி யார் தந்தது, பிள்ளையிடம் தான் வந்தது. எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன். பணம் பணம் பணம் பணம் என்னடா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராகபந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து வி தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் இயற்றி கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் 4:10. இப்போது கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராமபக்தி சாம்ராஜ்யம் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. சுத்தபங்களா ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ராகம் தானம் பல்லவி, ராகம் மோகனம், சத்துஸ்ர திரிபுட தாளம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 5:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது நாராயண கவசம். பாடியவர் மணிகிருஷ்ணசாமி.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில்
1: திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
2: கேட்டது பொங்கும் மங்கலம்.

நகாரம் சிகையாதிசேத் வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்த்ரமூர்த்திர்பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

शेख ऋषि के शवतार धरात्रे निशीथ एकोहा।